0: எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
2: கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குழி.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
2: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன், முடிஞ்சு. தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
4: நீ போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
6: Brought to you by Anathangam Golden Diamonds. Onga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். We'll be back after a short commercial break.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. வெறும் 4.90 lakhs லருந்து வாங்க முடியும். October month register பண்ண எல்லாருக்கும் 4 gram gold coin and registration பட்டா free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அத்துமை தானாச்சா.

0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: For details, call 056-415-4242.

0: se mă gândesc unde. Rolex. Hmm? Rolex.
1: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காற்ற விடுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர்.

0: அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்விலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உதித்தாகட்டும். நாம் யார் என்பதை எது தீர்மானிக்கிறது? ஜெர்மனிய தத்துவ அறிஞரான லுட்விக் ஃபியூர்பெக் என்பவர் சொல்கிறார், மனிதன் எதை உட்கொள்கிறானோ அதன் உருவமாகவே ஆகிறான் என்று. இங்கே உட்கொள்வது என்பது புற உலகத்திலிருந்து எதையெல்லாம் நாம் உள்நோக்கி எடுத்துக் கொள்ளுகிறோமோ அந்த அனைத்தையுமே குறிக்கும். கண்களின் வாயிலாக நாம் காட்சிகளை பார்க்கிறோம், அதிலிருந்து கருத்துக்களை உள்ளெடுத்துக் கொள்ளுகிறோம். அதுபோல காதுகளின் வாயிலாக நாம் ஒலிகளை கேட்கிறோம், அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். அதுபோலத்தான் வாயை வாயிலாக கொண்டு அதன் மூலமாக உணவை உள்ளே எடுத்துக் கொள்ளுகிறோம். நாசியின் மூலமாக நறுமணத்தையும் துர்நாற்றத்தையும் நாம் சுவாசித்து உள்ளெடுத்துக் கொள்ளுகிறோம் இல்லையா? இப்படி வெளியிலிருந்து எவற்றையெல்லாம் நாம் உள்ளே சேகரித்துக் கொள்ளுகிறோமோ அதுதான் நாம் யார் என்பதை தீர்மானிக்கிறது. நல்ல காட்சிகளையே நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கிறீர்கள், தவறான காட்சிகளை பார்ப்பதை தவிர்க்கிறீர்கள் என்றால், நல்ல விஷயங்களை மட்டும் செவி கொடுத்து கேட்கிறீர்கள், நல்ல உணவுகளை மட்டுமே நீங்கள் உட்கொள்ளுகிறீர்கள், அதுபோல நல்ல நல்ல விஷயங்களை மட்டுமே வெளி உலகத்திலிருந்து உள்வாங்கி உங்கள் சிந்தையிலே நீங்கள் நிரப்பிக் கொள்ளுகிறீர்கள் என்றால், நீங்கள் முழுக்க முழுக்க நன்மையால் நிரம்பிய ஒரு மனிதராக உருவெடுப்பீர்கள். உங்கள் தன்மையே நன்மையானதாக மாறும். நல்லவர், சிறந்தவர், வல்லவர் என்று பல விதங்களிலே உங்கள் பெருமை போற்றப்படும். ஆகவே நாம் ஒரு கடைக்கு பொருள் வாங்க போகும் பொழுது அங்கே கொட்டி கிடப்பவற்றிலே நமக்கு தேவையானதை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்வது போல, நன்மையை மட்டுமே புற உலகிலிருந்து நாம் நம்மை நோக்கி ஈர்த்து உள்ளே நிரப்பிக் கொள்ள வேண்டும். அதிலே நாம் கவனமாக இருந்தால் போதும், சிறந்த ஒரு தன்மையை வெகு விரைவிலே நம்மாலே அடைந்துவிட முடியும். இந்த கருத்தை நம் வாழ்வியலாக்கி அதன் வழியே நாம் சிறப்பாக வாழ துவங்குகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது புத்தம் புது காலை.
1: யோ, என்னையா குறை வரணும்னு கேக்குது? எதையாவது கொண்டாந்து கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்டுல?
2: வேட்டைக்காரன் பாட்டி நடத்தும் அய்யூப் நினைவு கோப்பை மகா நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியா சார்பாக வருக வருகை என வரவேற்கிறேன்.

0: விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: My God, ladies and gentlemen, I give you the new reigning champion of the

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: In association with
5: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

89.4 தமிழ்FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. கல்வி கூடங்களுக்கு நாம் எதற்கு செல்கிறோம்? சிறந்த கல்வி அறிவை பெறுவதற்காக, இதுதானே பதில். ஆனால் உண்மையில் நாம் கல்வி பெறுவதனுடைய நோக்கம் அறிவை அடைவது மட்டும் அல்ல என்கிறார் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்கின்ற ஒரு அறிஞர். அப்படி என்றால் எதற்காக நாம் கல்வி கற்கிறோம்? நாம் சிறந்த செயல் வீரர்களாக மாறுவதற்கு என்பதுதான் அவருடைய பதிலாக இருக்கிறது. நீங்கள் கல்வி கற்று பெறுகின்ற அறிவு உங்கள் முயற்சிகளாக பரிணமிக்க வேண்டும். அதாவது அந்த அறிவு உங்களை செயல்படுத்த வேண்டும். நல்ல நல்ல செயல்களை நீங்கள் செய்வதற்கு தூண்டுதலாக நீங்கள் பெற்ற அறிவு இருந்தால்தான் நீங்கள் முறையான கல்வியை கற்றிருக்கிறீர்கள், அந்த கல்வி உங்களுக்கு பயன் செய்கிறது என்பது பொருளாகும். வெறுமனே படித்து படித்து படித்த விஷயங்களை மனதிலே தேக்கி வைத்துக் கொள்வதனாலே எந்த பயனும் இல்லை. வேண்டுமானால் நீங்கள் பரீட்சையிலே நல்ல மதிப்பெண் வாங்கலாம், அது அப்போதைக்கான வெற்றி தான். ஒரு மாணவராக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு மனிதராக நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் நீங்கள் கல்வி கற்று பெற்ற நல் அறிவை நற்செயல்களாக மாற்ற வேண்டும். செயல்களாக மாறாத அறிவு முழுமையான பயனை நம்முடைய வாழ்க்கைக்கு வழங்காது. ஆகவே நிறைய கற்க வேண்டும், நல்ல நல்ல விஷயங்களாக தேடி தேடி கற்க வேண்டும். அதனாலே பெரும் ஞானத்தை நாம் பெற வேண்டும். அதன் துணையோடு நல்ல நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் முன்னெடுக்கக்கூடிய அந்த முத்தான முயற்சிகள் தான் நம் வாழ்க்கைக்கு முன்னேற்ற பாதையை அமைத்துக் கொடுக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ்FM. இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம் தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. 1834 அமெரிக்காவை சேர்ந்த ஹென்றி பிளேயர் அப்படிங்கிற ஒருத்தர் சோள விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறார். கார்ன் பிளான்டர் என்று அழைக்கப்பட்ட அந்த கருவி வெளிநிலத்தின் மீது வைத்து நகர்த்தி செல்லும் போது தானாகவே சோள விதைகளை மண்ணிலே புதைத்து அந்த மண்ணை மீண்டும் மூடுகின்ற அளவிற்கு திரு ஹென்றி பிளேயர் அவர்களாலே மிக நுட்பமாக தயாரிக்கப்பட்டிருந்தது. அதற்கான காப்புரிமையை இந்த தினத்தில் தான் அவர் பெற்றார். அப்படி ஒரு காப்புரிமையை பெற்ற முதல் ஆப்ரோ அமெரிக்கன் என்கிற பெருமையும் அவருக்கு கிடைத்தது. இதே போல 1884 ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் அவர்கள் புகைப்படங்களை பதிவு செய்யக்கூடிய புகைப்பட தகடு, போட்டோகிராபிக் ஃபில்ம், அதை பேப்பர் பேஸ்டு போட்டோகிராபிக் ஃபில்ம் என்கிற தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலே அவர் கண்டறிந்து அதற்கான காப்புரிமையை பெற்ற தினம் இன்றைய தினம். இதை ஒரு சுருளாக தன்னுடைய புகைப்பட கருவியிலே பொருத்தி புகைப்படங்களை பதிவு செய்ய பதிவு செய்ய அந்த சுருள் தானாக நகர்ந்து அடுத்தடுத்த புகைப்படங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவரும் ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் அவர்கள்தான். அதே போல 1892 ஆர்தர் கோனன் டோயல் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், இவர் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்கிற கற்பனை கதாபாத்திரத்தை துப்பறியும் நிபுணராக அறிமுகம் செய்து பல விறுவிறுப்பான கதைகளை புனைந்தவர். த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்கின்ற தலைப்பிலே 12 கதைகளை ஒருங்கிணைத்து ஒரு தொகுப்பாக இன்றைய தினம்தான் அவர் முதன் முதலாக வெளியிட்டார். துப்பறியும் நிபுணராக இன்றைக்கும் கூட ஒரு புகழ்மிக்க கதாபாத்திரமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஷெர்லாக் ஹோம்ஸினுடைய புகழ் பெரிதும் பரவ துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1922 ஆட்டோமேட்டட் டெலிபோன்ஸ் என்கின்ற வகையிலே தொலைபேசி இணைப்புகள் தானியங்கியாக செயல்பட துவங்கிய தினம் இன்றைய தினம். அதற்கு முன்பு தொலைபேசி முனையங்களிலே அதற்காக வென்று அதிகாரிகள் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் ஒரு இடத்திலிருந்து வரக்கூடிய தொலைபேசி இணைப்பை மற்றொரு இடத்திற்கு, அதாவது நாம் எந்த ஊருக்கு பேச விரும்புகிறோமோ அந்த முனையத்திற்கு தொடர்பு படுத்தி தருவார்கள். நீங்கள் பழைய திரைப்படங்களில் கூட பார்க்கலாம், ட்ரங்க் கால் என்கின்ற பெயரிலே இங்கிருந்து அழைத்து இந்த ஊருக்கு நான் தொடர்பு கொள்ள வேண்டும், இந்த எண்ணுக்கு, இந்த நபருக்கு என்று இவர்கள் சொன்ன பிறகு அதை ஒருவர் இணைத்து கொடுப்பதை காட்சியாக வைத்திருப்பார்கள். அப்படி அல்லாமல் தானாக அந்த இணைப்புகள் செயல்படுகின்ற அளவிற்கு தானியங்கி தொழில்நுட்பம் தொலைபேசிகளிலே புகுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம். நியூயார்க் நகரத்தினுடைய பென்சில்வேனியா தொலைபேசி இணைப்பகத்தில் தான் இந்த தொழில்நுட்பம் முதன் முதலாக செயல்பட்டது. இப்படி பல நல்ல துவக்கங்கள், பயன்தரத்தக்க துவக்கங்கள் நிகழ்ந்த தினம் இன்றைய தினம். அது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே நடந்து அற்புதமான பல ஆரம்பங்கள் நமக்கு வாய்க்கின்ற தினமாக இந்த தினம் இருக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. இன்று நல்ல நல்ல விஷயங்களை தேடி வாசிக்கின்ற ஒருவனை நாளை தன் தலைவனாக இந்த உலகமே நேசிக்கும் என்கிறார் மார்கரெட் ஃபுல்லர் என்கின்ற ஒரு அறிஞர். தன்னை விட ஒருவன் உயர்ந்தவன் என்று பெரும்பான்மையானவர்கள் எப்போது ஒப்புக்கொள்வார்கள்? ஒருவரை தலைமை பதவியிலே வைத்து அழகு பார்த்து தன்னை அவர்தம் வழி நடப்பவர்களாக பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை போற்ற வேண்டும் என்றால் தங்களை காட்டிலும் அவர் அறிவிலே உயர்ந்தவர், அனுபவத்திலே உயர்ந்தவர், ஆற்றலிலே உயர்ந்தவர் என்பதை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புக்கொள்ளுகின்ற அளவிற்கு சராசரியாக இருக்கின்ற மனிதர்களை காட்டிலும் உயர்ந்த அளவிலே ஒருவர் அறிவும் அனுபவமும் ஆற்றலும் பெற்றிருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் செய்வது போல இல்லாமல் நம்முடைய செயலை மிகச் சிறப்பானதாக, மிக உயர்வானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்வதை காட்டிலும் கூடுதலாக நாம் முயற்சியை மேற்கொள்ளும் போதுதானே அவர்களை முந்தி நின்று, அவர்களை விஞ்சி நின்று, அவர்களை காட்டிலும் உயர்ந்த ஒரு நிலையை நம்மாலே அடைய முடியும். அதற்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கக்கூடியது நல்ல கருத்துக்களை, நல்ல போதனைகளை, நல்ல வழிகாட்டுதல்களை நாம் தேடி தேடி வாசிக்கின்ற ஒரு பழக்கம். புத்தகங்கள் மலிந்து கிடக்கின்றன. இணையதளத்திலே நாம் வாசிப்பதற்கு ஏராளமானது கிடைக்கிறது. அதிலே நல்லது எது, நமக்கு பயன் தரக்கூடியது எது, நாளினத்திற்கே நன்மை விளைவிக்கக்கூடியது எது என்பதை கண்டறிந்து உணர்ந்து அதற்கு பிறகு அதை நாம் ஆர்வத்தோடு வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண மனிதனை காட்டிலும் மேன்மையான அறிவும் அதன் மூலமாக சிறந்த செயல் வீரமும் கொண்ட ஒருவர் யாரோ அவர்தான் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்க முடியும். அப்படி நம்மை நாம் முதன்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற வகையிலே நன்மையை தேடி தேடி நாம் வாசித்து அறிந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல பழக்கம் நம்மிடத்திலே நிலை கொள்ள துவங்குகின்ற ஒரு நல்ல நாளாக, சிறந்த நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: A very good morning. காலை வணக்கம். 7:04 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? புதன்கிழமை இன்னைக்கு அக்டோபர் 14 சரியா வந்து அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சு ஒரு பாதி மாசம் ஓடி போக போகுது இல்லையா? நாளையோட நம்ம சேர்த்தோம்னா. அண்ட் இன்னைக்கு நம்ம மோஸ்ட் அவைட்டட் குளோபல் வில்லேஜ் வேற ஓபன் ஆக போகுது. யாரெல்லாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போகிறதுக்காக தயாரா இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் நான் எழுந்திருக்கும் பொழுதே இல்லை, ஃபர்ஸ்ட் பார்த்தது சரி டெம்பரேச்சர் என்ன இருக்கு பாப்போம். நேற்றுக்கு வேற எங்கேயோ மழையெல்லாம் பெய்யுங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய சில வெதர் என்தூசியாஸ்ட் எல்லாம் அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. பிளஸ் கிளவுடியா இருக்கிற மாதிரி வேற இருந்தது. என்ன நடக்குது, வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 26 degrees or 27 degrees பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அடடே பரவாயில்லையே, ஃபைனலி இந்த 30s கீழே நம்ம டெம்பரேச்சர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஃபியூ டேஸ் ஆச்சிருந்தாலும் 29-30 அந்த மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு வந்து இட் வாஸ் அரௌண்ட் 26-27 degrees. அண்ட் வெளியிலையும் வந்து இட் இஸ் நாட் பேட், நல்லா இருக்கு. ஏர்லி மார்னிங்ஸ் நல்லா இருக்கு, ஈவினிங்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஹியூமிடி ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. பட் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் அதுவும் செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன். குளோபல் வில்லேஜ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், குளோபல் வில்லேஜை பார்த்து வெதரே வந்து மாறிடும். ஓகே, மக்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம மாறிடுவோம், கிளம்புவோம் அப்படின்ட்டு ஹியூமிடியும் கிளம்பி போயிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கீங்க ஆஃபீஸுக்கா? அண்ட் இந்த வீக் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நானே நேற்றுக்கு ஏதோ ஒரு ரோட்டில் வந்துட்டு இருந்தேனே நான், ஈவினிங் ஒரு 6 o'clock சுமார் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இந்த E11 நம்ம அபுஹில் சைட்லாம் வந்துட்டு இருக்கும்போது டிராஃபிக்கே இல்லை, அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா அங்கேருந்து நான் அப் டு நம்ம துபாயிலேன் ரோடு வர வரைக்குமே எனக்கு டிராஃபிக் இல்லை. சரி, முக்கியமான இடங்களில் டிராஃபிக் இல்லையே, நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் எங்கே டிராஃபிக் இருக்குன்னு பார்த்தா அங்கே நான் சிக்கிறேன். நாதல் ஷிபாலேருந்து அப்படியே துபாயிலேன் போகிற வரைக்கும் நின்று அங்கே டிராஃபிக் இருந்தது. பட் மெயினாக நான் எதிர்பார்த்து ஏரியாஸ்ல இல்ல. சோ அப்படி இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சர்ப்ரைஸ் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. எந்த சர்ப்ரைஸா இருந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு நாம தயாரா இருப்போம். சரியா, இன்னைக்கு வந்து வென்ஸ்டே, இன்னைக்கு 2 guests நம்மளோட ஷோக்கு வர போறாங்க. ஒன்னு இன்னைக்கு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஷோக்காக கீதா நாகு மேம் வர போறாங்க. அண்ட் அதற்கு அடுத்தபடியாக, தட் இஸ் கீதா மேம் வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்காக 9 o'clock to 10 o'clock வர போறாங்க. அண்ட் 10 to 11 o'clock இன்னைக்கு லீகலா நடக்க இருக்கு நம்ம லாயர் மகாதேவா அவரோட. சரியா, சோ இதுதான் வந்து இன்னைக்கு பிளான். அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 hours உங்களுக்காக நிறைய நல்ல நல்ல பாட்டெல்லாம் ப்ளே பண்றதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ பேக் டு பேக் 2 பாட்டில் தல தளபதி ஃபேன்ஸ்க்காக, நம்ம ஐ மீன் தளபதி தல ஃபேன்ஸ்க்காக, அழகிய தமிழகம் படத்துலேருந்து கேளாமல் கையிலே அண்ட் வரலாறு படத்துலேருந்து காற்றல் ஒரு வார்த்தை, 2 பாட்டும் உங்களுக்காக நான் தரப்போறேன். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எங்கிருந்து எந்த ஊர்ல இருந்து அப்படிங்கறத எனக்கு மெசேஜ் வழியா தெரிவிப்பீங்களாம். RJ கீர்த்தனாங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு KIRTHANA இதுதான் வந்து என்ன ஸ்பெல்லிங். எனக்கு நீங்க இன்பாக்ஸ் பண்ணுங்க. ஐ வுட் லவ் டு நோ நீங்க எங்க இருந்து கேட்டு இருக்கீங்க. சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: பேக் டு பேக் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும்போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டு உன்னால நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில்,
2: பின்னாடி ஒரு உலகம் இருக்கு.
1: சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: ஹே, உனக்கு தெரியுமா, பிரியங்கா சோப்ரா அவங்க ஸ்மைல் என்ஷூர் பண்ணிருக்காங்க, ரஜினிகாந்த் அண்ட் அமிதாப் பச்சன் சார் அவங்க வாய்ஸ் என்ஷூர் பண்ணிருக்காங்க.
6: ஆமா, ஆக்டர் ரொம்ப எதுக்கு இன்ஷூர் பண்ணாங்க?
5: இப்போ அது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் நீ இன்ஷூர் பண்ணிருக்கியா? அல்பஸ்தான் இன்சூரன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா?
6: இல்லே.
5: மோட்டார் இன்சூரன்ஸ், லேபிலிட்டி இன்சூரன்ஸ், இன்ஜினியரிங் இன்சூரன்ஸ், ஃபயர் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், ஏவியேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ்னு எல்லாமே இருக்கு. அல்பஸ்தான் இன்சூரன்ஸ், கால் 055-333-424. அல்பஸ்தான் இன்சூரன்ஸ், டிவிஷன் ஆஃப் தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சின்ஸ் 1982.
7: ஏய், ஏதாவது ஹெல்ப்?
8: அந்த துணியை கொஞ்சம்.
7: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
8: ஏதாவது ஹெல்ப்?
7: கரண்ட் போயிடுச்சுமா?
8: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும், துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். ஃப்ரம் ஜோதி லேப்.
9: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
13: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: யூஏஏ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது இன்னைக்கு குளோபல் வில்லேஜோடைய திறப்புக்காகத்தான் இல்லையா. ஸோ புது சீசன் 31st சீசன் இன்னைக்கு கிக் ஆஃப் பண்ண போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம் தெரியுமா. ஸோ குளோபல் வில்லேஜ் பொதுவாகவே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் தான், அதுவும் இனாகிரல்னா கேட்கவே வேண்டாம். ஓப்பனிங்கும் பொழுது அவ்வளோ விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரோன் ஷோ கோயர் பெர்ஃபார்மன்ஸ் இது இருக்க போகுது. அண்ட் 31st சீசன் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 600 ட்ரோன்ஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு வண்டர்ஃபுல்லான ட்ரோன் ஷோக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் தென் ஒரு வண்டர்ஃபுல்லான அந்த கன்ஃபெட்டி ஷவர் எப்பவுமே இருக்கும் இல்லையா குளோபல் வில்லேஜோடைய அந்த கேட் ஆஃப் த வேர்ல்டில் அண்ட் பெரட் ஆஃப் த வேர்ல்டில் அங்கேயும் வந்து இந்த கன்ஃபெட்டி ஷவர் இருக்க போதுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதை தவிர்த்து நிறைய நிறைய நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. அண்ட் 7:20 பார்த்தோம்னா வெவ்வேறு ஸ்டேஜஸில் வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பண்ண போகிறாங்களாமா. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் 4 லைக் இட் வில் பி ஓப்பன்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சாரி இன்னைக்கு வந்து 6 இருக்க போது அண்ட் மற்ற நாட்களில் ஈவினிங் 4 ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் மோர் தென் 3,000 ஷாப்பிங் அவுட்லெட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சீசனுக்கு வந்து கிட்டத்தட்ட 40,000 ஷோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. புதுசாக 2 பெவிலியன் வேற பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் 29 பெவிலியன்ஸ் ரிப்ரஸண்டிங் மோர் தேன் 90 கல்ச்சர்ஸ். அண்ட் இந்த வருஷம் வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீலங்காக்காக ஒரு தனி பெவிலியன் கொடுக்க போறாங்களா அடடே. ஸோ ஸ்ரீலங்கா பெவிலியன் வந்து பங்களாதேஷோடைய பார்ட்டாக இருந்தது லாஸ்ட் சீசன்ல, பட் இப்போ வந்து ஸ்ரீலங்கா ஒரு ஸ்டாண்டலோன் பெவிலியன் கொண்டு வர போறாங்க. ரஷ்யா பெவிலியன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகுது அண்ட் அசர்பைஜான் இன்க்ளூட் பண்ண போறாங்க. சிரியா பெவிலியன், குவைத் பெவிலியன்லாம் வரப்போகுது வித் நியூ புதுப்பிக்கப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அட்ராக்ஷன்ஸோட. அண்ட் தென் ஒரு புது ரோலர் கோஸ்டர் வந்து இப்போ அட்ரினலின் லவர்ஸ்க்காக வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வாவ். அண்ட் டோக்கியோ ரஷ்ஷும் வந்து ஃபீச்சர் ஆக போகுது. இப்படி நிறைய நிறைய நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த தடவை நம்ம பார்த்தோம்னா இந்த மெகா கோல்ட் அண்ட் மெகா சில்வர் விஐபி பேக்கேஜஸ் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ்க்காக. ஸோ குளோபல் வில்லேஜோடைய ப்ரீமியம் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான அட்ராக்ஷன்ஸ்க்கான பாசஸ் எல்லாமும் அதில் இருக்க போகுது. அதனால் எஸ் இன்னைக்கு ஈவினிங் ஐ ஜஸ்ட் காண்ட் வெயிட் எப்படி இருக்க போகுது குளோபல் வில்லேஜோடைய இந்த இன்னாகுரல் ஷோன்னு பார்க்கறதுக்காக.
0: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: Mercil Morning brought to you by
0: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhsல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: என்ன அர்த்தம்? ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ் கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: brought to you by Basha Bai Biryani, Vasil Hub, Block 4, Karama. Tamil 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியிலிருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்ட்

0: க்ளோ.
1: We'll be back.
0: With DAG developers, call 056-357-9474. Jaya Alakas la unga favorite jewelry verum 10% munpanam selathi ippave book panunga.
2: Ippave va. Hey, festive season ku da innum time irukke.
0: Exactly. Festive season la vara gold price hike la inde unga gold purchase protect panni best gold rate la jewelry vaanga ippave Jaya Alakas la book panunga. Vilai kurendalum kurendha velike jewelry purchase panikalam. Melum indha offer in store matrum Jaya Alakas in app la yum irukke. Udane visit panunga Jaya Alakas. Of a valid until November 7.
3: Joy Lucas, world's favorite jeweler.
4: What are you doing? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா?
5: ஆமாங்க.
4: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
5: ஆமாங்க.
4: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
5: ஆமாங்க.
4: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
6: ஏன் பண்ண முடியாது?
7: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
8: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
0: கால் ஆர் வாட்ஸ்அப் 056 968 1100.
9: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: 7:45 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தங்கத்தினுடைய விலை என்ன ஆச்சு பாத்தீங்களா?
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by 32 years of legacy in gold wallet.
0: Okay, தங்கத்தோட விலையை பார்க்கும் பொழுது 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 502 திரம்ஸ் 50 ஃபில்ஸா இருக்கு. 22 கேரட் தங்கத்தினுடைய விலை 465 திரம்ஸ் 25 ஃபில்ஸ் ஆக இருக்கிறது.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate.
1: Brought to you by
3: AIM Gold Wallet. டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 திர்ஹம்ஸ் போனஸ் கிடைக்கும்.
0: ஓகே, சோ ஃபெஸ்டிவ் சீசன்லாம் வேற நெருங்கிட்டு இருக்கு இல்லையா? தங்கத்தோட விலை வந்து பெருசா ஏறல, பட் ரொம்ப வந்து இறங்கவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதே ரேஞ்சில் தான் இருக்கு. ஏறிச்சுன்னா ஒரு 2 திரம்ஸ் ஏறுது, இறங்குச்சுன்னா ஒரு 2 or 3 திரம்ஸ் வந்து இறங்குது. அப்படிதான் போயிட்டு இருக்கே ஒழிய பெரிய மாற்றம்னு எதுவும் இல்லை. இதுதான் வந்து தங்கத்தினுடைய விலை நிலவரம். அண்ட் அடுத்ததா டிராபிக் எங்க எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துடலாம்.
1: Brought to you by Jeture. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஓகே, ரைட் நவ் E11 எல்லா ரோடுமே வந்து பிஸியாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா 611 எப்படி இருக்குது? 611 வந்து கம்பேரிட்டிவ்லி ஓகேவாக தான் இருக்குது. நம்ம 311 அண்ட் E11 எல்லாம் பார்க்கும்பொழுது பெருசாக வந்து டிராஃபிக் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு மட்டும் வந்து ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க

0: முடியுது, அவ்வளவுதானே ஒழிய வேற எங்கேயும் இல்ல. அன்யூஷுவல் டிராபிக். ஆனால் E88 ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது, அல்தேத் ரோட்ல ஒரு கிராஷ் ஒன்று இருக்கு. அது மட்டும்தான் இப்பொழுதுக்கு தேங்க்ஃபுல்லி கிராஷா மேப்ல தெரியுது. மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து வழக்கமா இருக்கக்கூடிய கன்ஜெஷன், இந்த நேரத்துக்கே உரிய கன்ஜெஷன் தான் இருக்கு. வேற ஓகே, இந்த பக்கம் நான் எப்படி பார்க்காம விட்டேன், நம்ம டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல இருக்கிற அந்த ராசல்கோ ரோட்லயும் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அங்க கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராபிக் இருக்கு, கன்ஜெஷன் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் மல்கேலையும் வந்து ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு ஸ்லோ மூவிங் டிராபிக். That's all. வேற எதுவும் அன்யூஷுவலா இல்லை. டிரைவ் சேஃப்.
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jeturay மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: ஓகே, அடுத்ததா வந்து chillax song of the hourல யாருக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940 ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கேன், யாருக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்டு பாட்டும் ப்ளே பண்ணிடலாம். ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, ஓகே, என்னாச்சு? ஹலோ, குட் மார்னிங், கேக்குதா?
3: குட் மார்னிங்.
0: ஹாய், யார் பேசுறீங்க?
3: வாசு பேசுறேன், அபுதாபில
0: இருந்து. ஓகே வாசு, என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு வாய்மை வேணும் இருந்து பாட்டு, சித்ரா பாட்டுல ஒரு மெலடி இருக்குல,
0: என்ன பாட்டு?
3: குயில், குயில் பாட்டு.
0: குயில் பாட்டு?
3: ம்,
0: குயில் பாட்டு, குயில் பாட்டு, குயில் பாட்டு, குயில் பாட்டு கேக்குதா? அந்த பாட்டா? குயில் பாட்டு கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. நீங்க டக்குன்னு குயில் பாட்டு அப்படின்னோடனே எனக்கு என் ராசாவின் மனசுல இருக்கிற பாட்டு தான் ஞாபகம் வந்து. எனிவே, பிளே பண்றேன் உங்களுக்காக, சரியா? தேங்க்யூ வாசு. ஆல் ரைட், சோ வாசுக்காக குயில் பாட்டு கேக்குதா அப்படிங்கிற அந்த பாட்டு, இப்போ எனக்கு ஞாபகம் வருது அந்த பாட்டோட டியூன் எப்படி இருக்கும்ட்டு. எனவே அந்த பாட்டு நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இல்லை, குயிக்காக இன்ஸ்டாகிராமில் யார் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, எங்கேருந்து அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இனிய காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு பாலகிருஷ்ணா அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் டு யூ டூ. ரவிசங்கர், குட் மார்னிங். அப்புறம் பழனிக்குமார் ஃப்ரம் ஒமான், குட் மார்னிங் ஃப்ரம் ஒமான், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அப்புறம் விகிதா, ஹாய் குட் மார்னிங், விண்டர் இஸ் அப்ரோச்சிங்னு வெதர் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம பாடி அனௌன்ஸ் பண்ணிடுது, 5 minutes மோர்னு சொல்லி ஹாஃப் அன் ஹவர் தூங்குற சீசன் லோடிங் அப்படின்றிருக்காங்க, விச் இஸ் சோ ட்ரூ, ரைட்? நமக்கு பொதுவாக எப்படின்னா வெளிச்சம் வந்ததுன்னா நம்ம டக்குன்னு முழிச்சிருவோம்ல, அது வந்து யூஸ்வலி இட் ஹேப்பன்ஸ், அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் நமக்கு இருக்கும். பட் வெளிச்சம் வர்றதே கிடையாது, என்ன பண்ணுறது, வழக்கமாக நம்ம எழுந்திருக்கிற நேரத்தில் இப்போ வெளிச்சம் வராததுனால நம்ம ஓ இன்னும் விடியல போல இருக்கு, எந்திரிக்க வேண்டிய நேரம் வரல போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அப்படியே தூங்குவோம். அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு தூக்கம். இந்த 5 நிமிஷம் ஸ்னூஸ் பண்ணி தூங்குறோம் பார்த்தீங்களா, தப்பி தவறி ஸ்னூஸுக்கு பதிலாக நம்ம எல்லாம் ஸ்டாப் பண்ணி தூங்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சு, அதனால பார்த்துக்கோங்க. கருப்பணசாமி, ஷாகுல், சௌந்தர்யா, குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், ஹேட் யூ பிரேக்ஃபாஸ்ட், ஹேவ் அ லவ்லி டே, ப்ளீஸ் சே ஹாய் டு மை ஃப்ரெண்ட்ஸ் இன் த கார், விவேக் கோகுல் அண்ட் நவீன். ஹாய் விவேக் கோகுல் அண்ட் நவீன், தேங்க்ஸ் ஃபார் யோர் மெசேஜ் சௌந்தர்யா. இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடுவேன். எனிவே, முத்து வாசு, குட் மார்னிங், ஐ எம் குட், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சுபாஷ்குமார் வந்து இன்னைக்கு அவருடைய பர்த்டேன்னு சொல்லியிருக்காரு. அடடே, ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே சுபாஷ்குமார், ஹாவ் அன் அமேசிங் டே. நல்ல ஒரு நாளாக, நல்ல ஒரு வருஷமாக உங்களுக்கு அமையட்டும். அண்ட் புலர்ந்தது புதிய பொழுது, நேற்றைய கவலைகளை மறந்து இன்றைய புன்னகையுடன் தொடங்கு, சூரியன் தருவது வெளிச்சம் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இளைய பாரதி அழகான ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. தமிழில் அவருக்கும் ஒரு அழகான தமிழ் பெயர், நல்ல தமிழையும் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. பிரகாஷ் கிருஷ் குட் மார்னிங் டு யூ டூ, டெய்லி ஐ எம் லிஸ்னிங் டு யுவர் ப்ரோக்ராம், யூ டூயிங் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹுமேத் ஷஹத், குட் மார்னிங் உங்களுக்கும், காலை வணக்கம். அண்ட் வேறு யாரு எஸ் அவ்வளவுதான் இப்பொழுதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ். எனிவே, இப்போ வந்து ஒரு குட்டி பிரேக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாட்டு, நம்ம வாசு கேட்ட பாட்டு, குயில் பாட்டு கேட்குதா அப்படிங்கிற அந்த பாட்டு வாசுக்காக வந்து நான் அப்படி ப்ளே பண்ண போறேன். நீங்களும் என்ன பண்றீங்கன்னா அப்படியே டிரைவ் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம கிருஷ்ணி வந்துடுவாங்க. கிருஷ்ணி வந்து என்னெல்லாம் நடக்குது ஊர் உலகத்தில் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா அதெல்லாம் கேட்டு முடியுங்க, திருப்பியும் நான் வந்துடுவேன். அண்ட் அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம்திங், என்ன எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன்ட்.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம், ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க, உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட secure பண்ணுங்க.
5: ஏய், ஏதாவது ஹெல்ப்?
6: அந்த துணியை கொஞ்சம்.
5: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
6: ஏதாவது ஹெல்ப்?
5: கரண்ட் போயிடுச்சுமா?
6: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும், துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட் அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Labs.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money sound வச்சு கேளு.
12: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
13: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
12: Mercil Morning brought to you by
13: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். October month register பண்ண எல்லாருக்கும் 4 gram gold coin and registration பட்டா free.
12: Co-sponsored by
13: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
14: You are with Kirtana on Mercil Morning. Chillax song of the hour.
12: Brought to you by
13: Plots Nale Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் 2033 ஆண்டுக்குள் புதிதாக கட்டப்படும் கட்டடங்களில் 40% மேம்பட்ட முழுமையான ஸ்மார்ட் கட்டுமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் 2040 ஆண்டுக்குள் நகரின் பசுமை பகுதிகளை 187 சதுர கிலோமீட்டராக விரிவுபடுத்தவும் 35 லட்சம் மரங்களை நடவும் துபாய் திட்டமிட்டுள்ளது. துபாயில் மழைநீர் வடிகால் திறனை 2033 700% அதிகரிக்கும் வகையில் 30 பில்லியன் திர்ஹாம் செலவில் தஸ்ரீப் என்ற திட்டமும் செயற்படுத்தப்பட உள்ளது. நகரின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் இந்த லட்சிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. முகமது பின் ராஷித் தலைமைத்துவ மன்றத்தில் நடைபெற்ற துபாய் நகராட்சி மற்றும் துபாயில் வாழ்க்கை 2033 என்ற அமர்வில் துபாய் நகராட்சியின் தலைமை இயக்குநர் மர்வான் அகமது பின் கலீதா இந்த திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். இந்த திட்டத்தின் கீழ் முக்கிய உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள், பொது பூங்காக்கள் மற்றும் கடற்கரைகளை மேம்படுத்துதல், நகர்ப்புறங்களில் பசுமை பகுதிகளை விரிவுபடுத்துதல், உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல், கட்டுமான துறையில் புதுமையான தொழில்நுட்ப பயன்படுத்துதல் ஆகியவை மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் நகரின் செயற்பாடுகளை திறம்பட நிர்வகிப்பதற்காக டிஜிட்டல் ட்வின் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நகரின் கட்டமைப்புகள் மற்றும் செயற்பாடுகளின் மெய்நிகர் மாதிரிகளை உருவாக்கி அவற்றை கண்காணிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் கிழக்கு நகரமான தஹ்ரானில் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனமான சவுதி அராம்கோவின் நிர்வாக கட்டடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் கட்டிடத்தில் சிறிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் யாருக்கும் காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை என்று எரிசக்தி அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. தஹ்ரானில் உள்ள இந்த வளாகத்தில் ராம்கோவின் முக்கிய செயற்பாட்டு மையம் ஒன்று இயங்கி வருகின்றது. நாட்டிலும் கடற்பகுதிகளிலும் உள்ள ஏராளமான எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் குழாய்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ஏற்றுமதி முனையங்கள் உள்ளிட்ட மிகப்பெரிய எண்ணெய் கட்டமைப்புகளின் செயற்பாடுகளை இந்த மையம் மேற்பார்வையிட்டு வருகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: சென்னையில் 3108 கோடி ரூபாயில் பிரதான சுற்றுக் குழாய் அமைக்கும் திட்டத்துக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகின்றார். சென்னை குடிநீர் வாரியத்தால் பிரதான சுற்றுக் குழாய் திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. சென்னை மக்களுக்கு ஏரிகள், நிலத்தடி நீர் ஆதாரங்கள், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஆகியவற்றில் இருந்து 84 குடிநீர் விநியோக நிலையங்களில் இருந்தும் பிரதான குழாய்கள் மூலம் 120 கோடி லீட்டர் குடிநீர் விநியோகம் செய்ய வழிவகை செய்யும் வகையில் தனித்தனியாக அதற்கான குழாய்கள் அமைக்கும் பணி தொடங்கப்பட உள்ளது. இக்கட்டான காலங்களில் ஒரு பகுதியில் நீர் பற்றாக்குறை இருந்தால் மாற்று பகுதியில் இருந்து அந்த தேவையான பகுதிக்கு நீரை அனுப்புவதற்கு உண்டான திட்டமாக பிரதான சுற்றுக் குழாய் திட்டம் சென்னை குடிநீர் வாரியத்தால் செயற்படுத்தப்பட உள்ளது. இதற்கு 40 கோடி லீட்டர் திறன் கொண்ட தண்ணீரை குடிநீராக்கும் திட்டத்தையும் சேர்த்து 9 குடிநீர் ஆதாரங்கள் ஒரு வலயமாக இணைக்கப்படுகின்றது. உந்து நிலையங்கள் குடிநீர் விநியோக குழாய்களை உள்ளடக்கியதாக இந்த திட்டம் 98 கிலோமீட்டர் தூரத்துக்கு துருப்பிடிக்காத ஸ்டீல் குழாய்கள் பதிக்கப்பட உள்ளது. இந்த பணிகள் அனைத்தும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதி உதவியோடு சேர்த்து 3108 கோடி மதிப்பீட்டில் செயற்படுத்தப்பட உள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: காங்கிரஸ் ஜனதா கட்சி தலைவர்களான சௌரப் தாஸ் மற்றும் ஆசுதோஷ் ரங்கா ஆகியோர் 5 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஜந்தர் மந்தர் பகுதியில் அத்துமீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவகாரத்தில் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து இருவரையும் 5 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிஜேபி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் நேற்று அதிகாலை ஜந்தர் மந்தர் பகுதிக்குள் நுழைந்து தேசிய கொடியை அசைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியதைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நீதிமன்ற காவல் உத்தரவு தொடர்பில் கருத்து வெளியிட்ட சிஜேபி தலைவர் அஜங்கயா ஷிண்டே, போராட்டங்களை ஒடுக்குவதற்காக நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். அசுதோஷ் சௌரவ் தாஸ் மற்றும் நானும் சிஜேபி தொண்டர்களுடன் இணைந்து ஜந்தர் மந்தருக்கு சென்றோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். நாங்கள் இந்திய தேசிய கொடியை அசைத்து முழக்கங்களை எழுப்பினோம், அவ்வளவுதான் என்று அஜங்கயா ஷிண்டே தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் ஏற்பட்டுள்ள நிலைமை காரணமாக அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் இலங்கை மக்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை ஜித்தாவில் உள்ள இந்திய இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை காரணமாக சவுதி அரேபியாவுக்கு வரும் மற்றும் அங்கிருந்து திரும்பும் விமான சேவைகளில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் என இலங்கை துணை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உம்ரா யாத்திரை மேற்கொள்ள எதிர்பார்க்கும் யாத்ரிகர்கள் இதுகுறித்து அவதானம் செலுத்துமாறு தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதற்கமைய யாத்திரையில் ஈடுபட எதிர்பார்க்கும் நபர்கள் தமது பயண ஏற்பாடுகளை திட்டமிடும் போது விழிப்புடன் இருக்குமாறும் உரிய உம்ரா குழு பிரதிநிதிகள் அல்லது பயண முகவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்குமாறும் தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஏதேனும் அவசர நிலைமை அல்லது எதிர்பாராத சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் செயற்படுவதற்கு ஏற்ற மாற்று பயண திட்டங்களை கைவசம் வைத்திருப்பதை யாத்ரிகர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய பாகிஸ்தான் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 168 ஓட்டங்களை பெற்றது. பாகிஸ்தான் அணி சார்பில் ஷஹிப் ஜாதா ஃபர்ஹான் அதிகபட்சமாக 76 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இறுதி வரை களத்தில் நின்ற அரஃபாத் மின்ஹாஸ் 34 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்கு செய்யப்பட்டார். இலங்கை அணியின் பந்து வீச்சில் நுவான் துஷார், ஏஷான் மாலிங்க, விஜய் காந்த், வியாஸ் காந்த் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். தசுன் சானக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 169 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இலங்கை அணி 17.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 172 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. இலங்கை அணி சார்பில் இறுதி வரை களத்தில் நின்ற குசால் மெண்டிஸ் 87 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். கமிது மெண்டிஸ் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சினேத் ஜெயவர்தன 38 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டமிழந்தார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை பாகிஸ்தான் 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இறுதிப் போட்டியில் இலங்கை அணி 6-0 வெற்றியை பெற்றது.
4: Business update. Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: கடந்த 18 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருந்த அமெரிக்க டாலர் மதிப்பு தற்போது சரிந்துள்ளது. எண்ணெய் விலைகள் குறைந்ததும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த சந்தை ஏற்றம் குறித்த முதலீட்டாளர்களின் மறு மதிப்பீடும் டாலர் மதிப்பில் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவேளை அமெரிக்க வட்டி விகிதங்களின் எதிர்கால நிலவரம் குறித்து புதிய தகவல்களை முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். 6 முக்கிய உலக நாணயங்களுக்கு எதிரான அமெரிக்க டாலரின் மதிப்பை அளவிடும் டாலர் குறியீடு 0.25% சரிந்து 102.27% பதிவானது. யூரோவின் மதிப்பு 0.3% உயர்ந்து 1 அமெரிக்க டாலருக்கு 1.1189 யூரோவாக இருந்தது. முன்னதாக 2025 மே மாதத்துக்கு பிறகு இல்லாத அளவுக்கு யூரோ மதிப்பு சரிந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் உயர்ந்துள்ளது. ஜப்பானிய எண்ணின் மதிப்பு 0.15% வலுப்பெற்று 1 டாலருக்கு 158.38 யென் என்ற நிலையில் உள்ளது.
4: Business update. Brought to you by
6: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: Weather update.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று பொதுவாக வானிலை சீராகவும் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் வேளையில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த வாரம் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் அவ்வப்போது கனமழை, இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும். மழையின் தீவிரம் பகுதிக்கு பகுதி மாறுபடக்கூடும். காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். சில பகுதிகளில் காற்றுடன் தூசி புழுதி எழும் வாய்ப்பும் உள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 42 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
8: Star of the month. Music director Anirudh Ravichandran.

மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: ஜஸ்ஸா
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
2: Rebook your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
3: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதா விசிட் பண்ண சிலிகனோசிஸ் இல்லனா டிஐபி போணுனே இல்ல. இப்போ ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர்ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.
4: சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல, எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணணும்.
3: அப்ப ஏன் நம்ம கோல்டு வாங்க கூடாது?
4: எப்பா கோல்டா, அவ்வளவு காசெல்லாம் இல்ல, நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன்.
3: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற, சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வோல்ட் பிளஸ் ஆப்ல.
4: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா?
3: ஆமா, பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்டு வாங்கலாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வோல்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்டு வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
5: வழிகாட்டுதல் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 0564154242.
6: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
7: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas-ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர். Mersal Morning brought to you by
3: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs-ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
4: கோ-ஸ்பான்சர்ட் பை
3: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
0: ஜெயிலர் 1 வெற்றியை தொடர்ந்து
4: என்ன கொண்டு டுனால நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில்,
4: பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு ஜெயிலர்.
0: சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
6: 5 மில்லியன் திர்ஹம்ஸ். மறுபடியுமா? நீங்க கேட்டது சரிதான். UAE லாட்டரியின் புத்தம் புதிய 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வெற்றியாளர் இந்த அக்டோபர் மாதத்தில்.
1: என்ன ஒரு அற்புதமான தருணம்! ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல டிரா நடக்குது. 5 மில்லியன் மற்றும் மாபெரும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு.
6: இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
7: Hey, look, easy. சரா
8: சரா, சொந்த ஊர்லயே சொந்தமா இடம் இருந்தா தான் மேரேஜ் சொல்லிட்டா.
0: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
8: எப்படி?
0: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
2: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
9: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அந்தேரா.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம் வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
0: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock everyday evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
1: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கோலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
11: Winter season மட்டும் ஸ்டார்ட் ஆகல, music season உம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: Carnatic music lovers, Raga Sisters, Dubai க்கு வர போறாங்க.
11: an evening of melody and nostalgia. Bloomline Events presents Raga Layam 2026. Raga Sisters live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
3: Ippave qtickets.com a visit panni unga tickets a book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.
2: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: Guys, 10 பேரை ரெஃபர் பண்ணா 100 dirham ஷாப்பிங் வவுச்சர், 20 பேரை ரெஃபர் பண்ணா 200 AED. அப்படியே ரெஃபர் பண்ண ஏறிக்கிட்டே போகும் gift.
4: இப்போ AIM Gold Wallet டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஷாப்பிங்

0: வவுச்சர்ஸையும் வின் பண்ணுங்க.
1: இதுதான் மேட்ரே எயின் கோல்ட் வாலெட்ல ஆஸ் லோ அஸ் 1 திர்ஹம்ல இருந்து நீங்க கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். விட்ராயல் கூட ரொம்ப ஈஸி. ஹோம் டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க பாப்போம்.
2: ஹலோ அபுதாபி மக்களே,
3: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
2: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
3: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
4: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
5: Solunga Mr. Ramanujam, are you feeling comfortable?
6: Onnum kavalapadadhinga. Hmm? Yen kooda cooperate panna ella seriyaga.
7: Unakku ippa 6 vayasu. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு
9: இருக்கம். நெஞ்சிலே வந்ததே நண்பனே.
7: உனக்கு இப்ப 15 வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
0: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
0: மகிழுங்கள். தானே
1: வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: எப்படி டைம் ஓடுதுன்னே தெரியல இல்லையா. அதுக்குள்ள வந்து 8:50 ஆக போகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நவராத்திரி ஆரம்பிச்சு இப்ப பாருங்க, எனக்கு ஐ திங்க் 4th day நினைக்கிறேன். அதுவும் அவ்வளவு சீக்கிரமா ஓடிட்டு இருக்கு. நவராத்திரி முடியறதும் தெரியாது, தீபாவளி செலிப்ரேஷன் ஆரம்பிக்கிறதும் தெரியாது இல்லையா. ஏன்னா இப்பவே நம்ம நவராத்திரி வந்து அஃப்கோர்ஸ் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கனால, இன்னொரு பக்கம் அதை விட நம்ம எல்லாரோட கவனமும் தீபாவளி மேல தான் இருக்கு. ஹார்ட்லி வந்து இன்னொரு கப்பல் ஆஃப் வீக்ஸ் இருக்கு தீபாவளிக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா, நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸினுடைய ஒரு புத்தம் புது ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது லார்ஜஸ்ட் ஜூவலரி டெஸ்டினேஷனான நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒரு புது ஷோரூம் அஜ்மான் லூலு ஹைப்பர் மார்க்கெட்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தீபாவளி செலிப்ரேஷனை சூப்பர் ஏர்லியா நம்ம அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ண போறோம். நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு, ஆன் தி ஸ்பாட் கேம்ஸ்னு எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. என்னைக்கு யார் வர போறாங்க அப்படின்னா, வர அக்டோபர் 18th ஈவினிங் 6:30 இருந்து நடக்க இருக்கு. ஸோ நீங்க வந்துருங்க, நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜிஎஸ் அங்க இருக்க போறாங்க. எக்கச்சக்கமான பரிசுகள்லாம் நீங்க ஜெயிக்கலாம். ஒரு மெமரபிளான தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போது. அண்ட் ஐ திங்க் நம்ம தீபாவளி கொண்டாட்டங்களை ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய ஒரு செலிப்ரேஷன் பார்த்தோம்னா, அது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸினுடைய இந்த புது ஜுவல்லரி ஷோரூம் ஓபன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு கொண்டாட்டம் பிளஸ் தீபாவளி செலிப்ரேஷன் ஆக இருக்க போது. அதனால அன்னைக்கு என்ன பிளான் இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரமா எடுத்து வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா நம்ம ஆர்ஜிஎஸ் வரப்போறாங்க, கை நிறைய பரிசுகளோட வரப்போறாங்க. ஸோ மிஸ் பண்ணாம நீங்க வந்துருவீங்களாம் சரியா. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம கூட லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷனுக்காக மிஸ் கீதா நாகு ஜாயின் பண்ண போறாங்க. மச் நீடட் மோட்டிவேஷன் ஃபார் திஸ் மந்த் கொடுக்கறதுக்காக வரப்போறாங்க. எப்பவுமே நம்ம எல்லாரும் வந்து வாழ்க்கையில சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சக்சஸ் வந்து எப்படி ஈஸியா அச்சீவ் பண்றது, அதற்கான கேம் பிளான் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க அடுத்த ஒரு மணி நேரத்துல. மறக்காம கேளுங்க.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்து வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்துள்ள வழக்கில் விசிகவும் இணைந்து கொண்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையர்களுக்கு எதிராக ராகுல்காந்தி மற்றும் நான் உள்ளிட்ட 12 தலைவர்கள் இணைந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 15 நாள் இந்த மனு விசாரணைக்கு வரலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாண்புமிகு கூடுதல் நீதிபதிகளாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பாலதண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீதியின் மாண்பையும் அரசியலமைப்பின் விழுமியங்களையும் பாதுகாக்கும் வகையில் நீதித்துறையின் மிக உயர்ந்த மரபையும் கண்ணியத்தையும் கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றுள்ள தங்களின் பணி சிறக்கட்டும் என்று முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராகுல்காந்தி கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமாரை அவமதித்ததாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தனது தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளார். ராகுல்காந்தி தனது பாதுகாப்பை கருத்திற்கொண்டே வாகனத்துக்கு திரும்பிச் செல்லுமாறு கேட்டுக் கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பிற்கு அமைய இலங்கையில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களின் எண்ணிக்கை 39,21,124 அதிகரித்துள்ளது. இது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 18% என கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகே தெரிவித்தார். இந்த முதியோர் மக்கள் தொகையில் 17,12,535 பேர் ஆண்கள் எனவும் 22,08,589 பேர் பெண்கள் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய முதியோர் மக்கள் தொகையில் 43.67% ஆண்களாகவும் 56.33% பெண்களாகவும் உள்ளனர். துபாயின் பிரபலமான சுற்றுலா தலமான குளோபல் வில்லேஜின் 31st சீசன் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றது. இதனையொட்டி 600 மேற்பட்ட ட்ரான்கள் பங்கேற்கும் கண்கவர் வான்வழி காட்சி 8:00 நடைபெறவுள்ளது. குளோபல் வில்லேஜின் நுழைவாயிலான கேட் ஆஃப் தி வேர்ல்ட் பகுதியில் வண்ண காகித துண்டுகள் தூவும் சிறப்பு நிகழ்ச்சியுடன் பார்வையாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. மாலை 7:20 முதல் குளோபல் வில்லேஜில் பல்வேறு மேடைகளில் சர்வதேச கலைஞர்களின் நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலையத்தில் நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களில் தற்போது 4 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் 4 பேர் சாதாரண வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3 பேர் சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளனர். காயமடைந்த இந்தியர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைகளுக்கு இந்திய தூதரக அதிகாரிகள் தொடர்ந்தும் நேரில் சென்று வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் தொடர்ந்தும் தொடர்பில் இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பங்களாதேஷ் மற்றும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3rd ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பர்னில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய மகளிர் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் பங்களாதேஷ் மகளிர் அணி சற்று முன்னர் வரை 18.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 46 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பங்களாதேஷ் மகளிர் அணி சார்பில் ஷர்மீன் அக்தர் 25 ஓட்டங்களுடனும் ஷோர்னா அக்தர் ஓட்டமின்றியும் களத்தில் உள்ளனர். ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனைகளாக களமிறங்கிய மோஷிதா காட்டூன் ஒரு ஓட்டத்துடனும் சர்மின் சுல்தானா ஆறு ஊட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். அணித்தலைவி நைஜ சுல்தானா மூன்று விக்கெட்டுகள் மூன்று ஊட்டங்களுடனும் ஷோபனா மோஸ்தாரி ஒன்பது ஓட்டங்களுடனும் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தனர். ஆஸ்திரேலிய மகளிர் அணியின் பந்துவீச்சில் மேகன் ஸ்காட் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான புதன்கிழமையாக வாட் அ சாங் டு ஸ்டார்ட் திஸ் ஹவர் இல்லையா? கலகல காலா கேங்கு பாட்டு கோ படத்துல இருந்து கேட்டோம். நல்ல நல்ல வரிகள்லாம் அதுல இருந்தது. அந்த வைப் அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி, அந்த பாசிட்டிவிட்டி அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி நம்ம கூட லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷனுக்காக கீதா நாகு மேம் வந்திருக்காங்க. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி டு மீட் ஹர் அகேன். மேம் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் கீர்த்தனா, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். சோ ஹாப்பி டு மீட் யூ. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஹவுஸ் எவ்ரிதிங்
1: அண்ட் எவ்ரிபடி இஸ் சூப்பர்.
0: அமேசிங், அமேசிங். சோ இன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி கேம் ஆஃப் சக்சஸ் இல்லீங்களா? சோ கேம் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும். சோ சக்சஸ்க்கு போகக்கூடிய அதை வந்து ஒரு ஒரு கேமாவும் நம்ம பார்க்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க கூடாது. அட் தி சேம் டைம் ஆ கேம் பிளான் ஆல்சோ ஹஸ் டு பீ
1: ரைட். இன்னைக்கு எல்லாருக்கும் கேமிஃபை பண்ணாதான் தே வில் லைக் இட்.
0: ட்ரூ ட்ரூ ட்ரூ ட்ரூ. சோ எஸ் மேம், கேம் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கும்போது என்ன பேச போறோம் இன்னைக்கு நம்ம?
1: இது ஒரு ரொம்ப அழகான டாபிக், கேம் ஆஃப் சக்சஸ். சக்சஸ் என்பது வந்து ஒரு டெஸ்டினேஷன் இல்ல, அது வந்து இட் இஸ் எ கண்டினியூஸ் ஜர்னி. அது வந்து ஒரு தொடர்ச்சியான வெற்றி பயணம்,
0: ரைட்?
1: ஸோ அதில் வந்து ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம வந்து அதை ரீடிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கணும். வி ஹாவ் டு, அது எப்படி ரீடிஃபைன் பண்ண முடியும்? வி ஹாவ் டு கிரியேட் த நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆர் செல்ஸ். மறு உருவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெர்ஷன் 2.0, வெர்ஷன் 3.0, 4.0 அப்படியே போயிட்டே இருக்கணும். நான் ஸ்டாப்பாக ஃபினிஷிங் லைனே கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் அ கண்டினியூஸ் க்ரோத் ஜேர்னி.
0: ஓகே,
1: இப்போ அந்த சக்ஸஸ்ன்னு நம்ம சொல்லும் போது வி ஹாவ் டு டாக் அபவுட் ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் ஆர் லைஃப். ஃபோர் பில்லர்ஸ்னால் என்ன? நம்மளோட ஹெல்த், நம்மளோட ஃபேமிலி, முக்கியம் நம்மளோட ப்ரொஃபஷன், அடுத்தது நம்மளோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுதான், இதை நாலு சுத்தி தான். இந்த நாலு பில்லரும் இதுல ஏதாவது ஒரு கால் வீக்கா இருந்தா கூட அது கரெக்டா இருக்காது.
0: சோ
1: ஹோலிஸ்டிக் சக்சஸ் பத்தி தான் நம்ம பேசுறோம். சக்சஸ்னா உடனே நம்ம ப்ரொஃபஷன் மணின்னு நினைக்க வேண்டாம். எதை பத்தி, எல்லாத்த பத்தியும் நம்ம வந்து இந்த நாலு பில்லரும் கரெக்டா இருக்கா? சம்டைம்ஸ் ஒன்னு வீக்கா இருக்கும், அதை போய் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சோ வி ஹாவ் டு கோ அரவுண்ட் அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ் அதுவும்.
0: ஓகே,
1: சோ இப்ப முக்கியமா நம்ம லிசனர்ஸ் எல்லாரும் என்ன கேள்வி இப்ப வந்து கேட்டுக்கணும் இது இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடினா, இப்ப ஆர் யூ க்ரோயிங் ஆர் ஆர் யூ ஜஸ்ட் சிம்பிளி கெட்டிங் ஓல்டர்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்,
0: ரைட்?
1: ஆர் யூ ஏர்னிங் மணி ஆர் கிரியேட்டிங் வெல்த்? அடுத்தது வந்து எவ்ரி டே ஆர் யூ பாசிங் ஈச் டே ஆர் ஆர் யூ ப்ரோக்ரெஸிங் ஈச் டே?
0: ஓகே,
1: உங்க லைஃபுக்கு கேம் பிளான் இருக்கா? ஆர் யூ பிகமிங் எ பெட்டர் வெர்ஷன் 2.0, 3.0, அந்த மாதிரி இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் யூ ரீடிஃபைனிங் யுவர் லைஃப்?
0: ரைட்.
1: These are the questions you have to answer within yourself, introspect. These are deep questions.
0: Right, right.
1: So absolutely, you have to answer. And success engiradhu vandha nama vandha nama manasula vandha nenachikiradhu vandha periya veedu, luxury car, bank balance and idella irundha nama vandha we are very successful. That is also success. But at each stage in life vandha success is very different.
0: Right.
1: Ippa vandha oru 25 year old ku enna success? Nalla padichu avanga nenachi oru nalla job la vandha ukkaram bodhu that is a big success.
0: Right.
1: 30 இயர்ஸ்ல அவர் மேனேஜர் ஆயிட்டாருன்னா தட் இஸ் அ வெரி பிக் சக்சஸ். 40ல வந்து அந்த கம்பெனியோட சைஸ பொறுத்து அவர் ஒரு ஜிஎம், விபி அந்த மாதிரி ஆறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய சக்சஸ். 50ல வந்து பினான்சியல் நெட்வொர்க், இஃப் இஸ் ஏபிள் டு பில்ட் அ சாலிட் நெட்வொர்க், அதுதானே த ஹோல் திங் இஸ் ஆல் அபவுட் தட் ஆல்சோ.
0: லாஸ்ட் மந்த் கூட நம்ம
1: அதை பத்தி டீடைல்டா பேசணும். 60 வயசுல வந்து பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கணும், அண்ட் பாசிவ் ரெவன்யூ இருக்கணும், அண்ட் ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த் நல்லா இருக்கணும், ஃபேமிலி எல்லாமே எல்லாத்தையும் பாக்கும்போது 60ல வந்து தட் இஸ் சக்சஸ். சோ அட் ஈச் ஏஜ்ல, ஈச் ஸ்டேஜ்ல வந்து சக்சஸ் கெட்ஸ் ரீடிஃபைன்ட் ஆல் தி டைம். சோ இப்போ வந்து முக்கியமா நம்ம வந்து தி ரூல் ஆஃப் கேம் ஆஃப் சக்சஸ் அப்படினா, தி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் உங்களோட ஏஜோ உங்களோட மைல்ஸ்டோனோ உங்க சக்சஸை டிஃபைன் பண்ணவே கூடாது.
0: ஏஜ் அண்ட் மைல்ஸ்டோன்.
1: இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் ஏதேதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். எங்க இருந்து ஆரம்பிச்சோங்கறத மறந்துறணும். திருப்பி நான் வந்து செருப்பு போடாம ஸ்கூலுக்கு போனேன், அப்படி போனேன், இவ்வளவு 4 கிலோமீட்டர், ஆல் தட் இஸ் ஃபைன். தட் இஸ் வாட் மேக்ஸ் ஈச் ஒன் ஆஃப் us.
0: Absolutely.
1: All of us have a story behind us.
0: True.
1: So, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோங்கறத மறந்துறணும். ஏனா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் ரீச் ஆகணும்னு வச்சிருப்பாங்க. அதை ரீச் பண்ணிருப்பாங்க எப்பயோ. அப்ப அதுக்கு அப்புறம் அந்த மைல்ஸ்டோன் ரீச் ஆனவனா என்ன பண்ண போறீங்க? சோ அது உங்களை டிஃபைன் பண்ண கூடாது. அதே மாதிரி உங்களோட வயசு வந்து உங்களை டிஃபைன் பண்ணவே கூடாது. அதுக்கு யூ ஹாவ் டு கீப் ரீ இன்வென்டிங் யுவர் செல்ஃப். மறு உருவாக்கம், அந்த நெக்ஸ்ட் வெர்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். இதுல வந்து பெரிய எனக்கு வந்து பர்சனல் இன்ஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தைரோகேர் மிஸ்டர் வேலுமணி.
0: ஓகே,
1: அவர் வந்து ஹி பில்ட் தைரோகேர் லெபரேட்டரிஸ், அதை ஹியூஜ் வேல்யூக்கு பல 1000 கோடிகளுக்கு வித்தாரு 5 இயர்ஸ் பேக். He's 62 years old today.
0: Okay.
1: He didn't... அப்ப அவர் ரிட்டையர் ஆகணும்ல. அவர் வந்து ரொம்ப ஹம்பிள் பிகினிங்ல இருந்து ஆரம்பிச்சவர்.
0: Okay.
1: So he has a huge history behind him.
0: Okay.
1: அப்படி இருக்கும்போது இவ்வளோ சின்ன வயசுல இருந்தே உழைச்சு உழைச்சு உழைச்சு நான் இவ்வளோ டயர்ட் ஆயிட்டேன். அவர் you should give up.
0: ஆமா ஆமா.
1: He should hang up his boots.
0: Yeah, nowadays early retirement பத்தி தான நிறைய பேசுறாங்க.
1: அவர் 62ல இப்ப என்ன சொல்றாரு? நான் வந்து வேலுமணி வெர்ஷன் 2.0 கிரியேட் பண்றேன்.
0: Okay.
1: இதை விட பல மடங்கு நான் ஃபாஸ்டா ஓட போறேன். ஏன்னா இப்பதான் எனக்கு நாலேஜ் இருக்கு, காம்பிடன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. What am I going to do in the retired life? இந்த நாலேஜை நான் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி மென்டர் பண்ணி இன்னும் நிறைய கம்பெனிகள் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் ரன்னிங். ஸோ அப்படின்னா என்ன, ரிட்டையர்மெண்ட் இஸ் ஒன்லி அ சாய்ஸ். ரீஇன்வென்டிங் யோர் செல்ஃப் அட் ஈச் ஸ்டேஜ் இஸ் யோர் மைண்ட் செட். ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம வந்து சக்சஸுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது.
0: கண்டிப்பாக
1: 20, 30, 40, 50 யூ கேன் ஆல்வேஸ் ட்ரீம் அகேன், ஸ்டார்ட் அகேன் அண்ட் பிகம் ஈவன் மோர் பிகர்.
0: Wow.
1: And as you mature is when you are getting better in your game, and that is not the time you should give up on your game at all.
0: Correct.
1: So that is one important game of success la vandu, do not let your milestone or do not let your age stop you ever. There is no finishing line. You have to keep reinventing and go for the next version.
0: Amazing, amazing.
1: Adutathu vandu, you have to have very audacious goals in life. Big goals, dream big. Average-a dream பண்ணி average-a achieve ஆகி நான் லைஃப்ல எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு நினைச்சா ஆவரேஜ் லைஃப் தான் இருக்கும். ஸோ ட்ரீம் பண்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதுக்கு டவுட்டோ ஃபியரோ வந்து இடையூறா ஆயிடக்கூடாது.
0: கண்டிப்பா.
1: ஸோ எவ்ரி 3 years ரீசெட் யோர் கோல். அதுக்கு ஃபினிஷிங் லைன் கிடையாது. அந்த லைன் போய் ரீச் ஆன உடனே அது அந்த கோட்டை அழிச்சிட்டு இன்னொரு கோடு வரைங்க, இன்னொரு கோடு வரைங்க. ஸோ இதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா லைஃப் வந்து கண்டினியூஸ் ஜேர்னி ஆஃப் சக்சஸ்.
0: ஓகே ஓகே.
1: அது வந்து உங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு வெற்றி பயணம் அப்படின்னா உங்களோட ஃபினிஷிங் லைனை நீங்க அழிச்சுக்கிட்டே இருக்கணும்.
0: ஓகே.
1: அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். அந்த கோலை அச்சீவ் பண்ணணும், கண்டிப்பா
0: செலிப்ரேட்
1: அண்ட் கோ த்ரூ த ஜேர்னி ஆஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், அதை வந்து நம்ம பசங்களோட பேசுறது, ஃபேமிலியோட பேசுறது, ஃப்ரெண்ட்ஸோட ரிவ்யூ பண்றது, ஆல் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த குளோரியே உட்காந்துடக்கூடாது.
0: கரெக்ட்.
1: தென் யூ ஹாவ் டு அகெய்ன் வேர் யுவர் ஷூஸ் அண்ட் ஸ்டார்ட் ரன்னிங்
0: அகெய்ன்.
1: ஸோ அதுக்கு வந்து யூ ஷுட் ஹாவ் ஆடாஷியஸ் பிக் கோல்ஸ் எவ்ரி 3 years ஒன்ஸ் ரீச்சபிள். அந்த பெரிய கோல்ஸை செட் பண்ணி அதுக்கு ப்ரிப்பரேஷன், எவ்ரி திங் டேக்ஸ் லாட் ஆஃப். அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம தகுதியானவங்களை ஆகணும். It takes a lot of preparation and then it's all about execution and then you will achieve it. By practice, it becomes a habit.
0: Okay.
1: So that is one. That is life. Epayume namma vandu happily dissatisfied ah irukanum.
0: Happily dissatisfied.
1: You should. See, okay. Happiness is the essence of life. So your inside core, your soul has to be happy. No matter what. You know, so that state of mind you should be. Ana namma vandu eppadi mind eppadi operate aayit irukano, dissatisfied ah, what next, what next,
0: adha panna content aayi nindra
1: kudadu, content aayi podungra manasu vandra kudadu. Adu spiritual ku work out aagum, but in the world of what we are as, you know, adha that is the whole thing. See, money in good people hand always serve several people around you.
0: Absolutely.
1: So adu vandha nammala mudiyum, growth mudiyum, achieve panna mudiyum, reinvent panna mudiyum, or society ki நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும், எக்கானமிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும், ஃபார் யுவர் ஃபேமிலி இருக்க முடியும், இன்னும் நிறைய சாதிக்க முடியும் அப்படின்னா அதை வை பாட்டில் இட் அப்.
0: ஓ எஸ்.
1: ஸோ பி ஹாப்பிலி வெரி டிசாட்டிஸ்ஃபைட்.
0: வெரி நைஸ். ஓகே, ரொம்ப அழகான ஒரு தொடக்கமாக இருக்கு. நம்ம கேம் ஆஃப் சக்சஸ், சக்சஸ்க்கான கேம் பிளான் என்ன, அதோடைய 4 pillars என்ன, எப்படி ஒரு ஒரு பில்லரையும் வந்து நம்ம எப்பவுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கணுங்கிறத பத்தி தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம கூட வந்து கீதா நாகு மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷனுக்காக. அண்ட் கேட்டு இருக்கிற உங்களுக்கு, இஃப் யூ நீட் டு டாக் டு மேம், உங்களுக்கு வந்து மேம் கிட்ட ஆஃப் ஏர்ல பேசிட்டு உங்களோட லைஃப்ல வந்து இப்ப இந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கேன், மேபி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நான் இன்னும் பெட்டரா என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு ஏதோ ஒரு குட்டி ஒரு ஹிக்கப் மாதிரி நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுல இருந்து எப்படி நான் மீண்டு வருதுங்கிற மாதிரி எனி திங் உங்களுக்கு வந்து கேட்கணும், ஒரு ஒரு மோட்டிவேஷனுக்காகவோ இல்ல ஒரு பாசிட்டிவிட்டிக்காகவோ கைடன்ஸ்க்காகவோ கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 800-8940 நீங்க கால் பண்ணி மேம் கிட்ட ஆஃப் ஏர்ல பேசலாம்.

மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

முடிச்சிடலாமா?

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும்போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: வெற்றியை தொடர்ந்து
1: என்ன நிம்மதியா இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
0: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வாய்ஸஸ் டிஏபிஐ தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
5: சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல, எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணனும்.
6: அப்ப ஏன் நம்ம கோல்ட் வாங்க கூடாது?
5: எப்பா கோல்டா, அவ்வளவு காசெல்லாம் இல்ல, நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன்.
6: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற, சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ல
5: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா
6: ஆமா பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்ட் வாங்கலாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்ட் வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
5: அட இது நல்லா இருக்கேப்பா, இப்பவே கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் டவுன்லோட் பண்றேன்.

0: மெரிசல் மார்னிங்ல இன்னைக்கு நம்ம கூட லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷனுக்காக மிஸ் கீதா நாகு ஜாயின் பண்ணியிருக்காங்க. கேம் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம். ஸோ சக்சஸ்க்கான அந்த ஒரு பாதை என்ன, வெற்றி பாதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறது, அண்ட் சக்சஸ்னுடைய முக்கியமான பில்லர்ஸ் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்
1: இல்லைங்களா மேம்? யா. ஸோ இப்போ வந்து த ரூல் ஆஃப் சக்சஸை பத்தி நம்ம ஆல்ரெடி வி டிஸ்கஸ் டூ பாயிண்ட்ஸ், விச் இஸ் லைக் டு நாட் லெட் யுவர் ஏஜ் ஆர் யுவர் மைல் ஸ்டோன் டிஃபைன் யுவர் சக்சஸ், கீப் ரீடிஃபைனிங், மறு உருவாக்கம் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து ஹவ் டு ஹாவ் ஆடாஷியஸ் கோல்ஸ், ஹவு டு பி ஹாப்பிலி டிஸ்சாட்டிஸ்ஃபைட் இன் லைஃப். நெக்ஸ்ட் வந்து கீப் அப்கிரேடிங் யுவர் ஸ்கில்ஸ், கற்றுக்கொள்வதை நிப்பாட்டவே நிப்பாட்டாதீங்க. நீங்கள் வந்து வாழ்க்கையில் வளரணும், உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் பிஸ்னஸில் வந்து வளரணும்னா யூ ஹாவ் டு கீப் அப்கிரேடிங். அதுவும் இன்னைக்கு நம்ம இப்போ பேசிட்டு இருந்தோம், ஏஐ டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு பின்னாடி ரேஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் விட நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கீப், தெர் இஸ் நோ அதர் வே.
0: True.
1: And you have to keep upgrading your knowledge, your digital டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். டிஜிட்டலில் பிஸ்னஸை வந்து எப்படி ப்ரமோட் பண்ணுறோம், சேல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி மல்டி ஸ்கில்டாக இருக்கணும். யூ கான் பி ஜஸ்ட் அ சிங்கிள் ஸ்கில்டு பர்சன், யூ ஹேவ் டு பி மல்டி ஃபேசட்டட். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப அதுதான் அடித்தளம் லைஃபுக்கு. அது வந்து இன்னும் நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும். யூ ஹேவ் டு யூனோ கீப் அப்கிரேடிங் யுவர் ஸ்கில்ஸ். டேக்ஸ் பிளானிங் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமா? உங்களோட பர்சனல் ஃபைனான்சஸ் உங்களால் ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியுமா? லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், எந்த இதுலையும் உங்களுக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாம் கண்டினியூஸாக இஃப் யூ அப்கிரேட் ஓன்லி த கேம் ஆஃப் சக்சஸ்ல அது ஒரு முக்கியமான காம்பனன்ட். இன்னைக்கு அட் எனி ஏஜ் நோ பார் வி ஹாவ் டு பி லேர்னிங் ஆல் த டைம். அதில் வந்து நம்ம இப்போ பேசின மாதிரி வீணா டைமை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அந்த ஸ்க்ரோலிங்க்கும் அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். யூ ஹாவ் டு ஹாவ் கண்ட்ரோல் ஓவர், மாஸ்டர் ஓவர் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஏஜாக இருந்தாலும் என்ன ஏஐ வந்தாலும் நம்ம மாஸ்டர் ஓவர் ஆர் மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாஸ்டரியில் தான் நீங்கள் எதையுமே ஜெயிக்க முடியும். அடுத்தது வந்து இன்க்ரீஸிங் யுவர் ஏர்னிங் கெப்பாசிட்டி. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அப்போ நீங்கள் அங்கே வந்து எப்படி வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது? பை டேக்கிங் மோர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு இது வந்து நோ பிரெய்னர் இஸ் பை டேக்கிங் மோர். நான் பண்ணுறதே எனக்கு மார்னிங் டு நைட். அப்போ நீங்கள் எஃபிஷியண்டாக பண்ண கற்றுக்குங்க. பண்ணுற வேலையை எஃபிஷியண்டாக பண்ணிவிட்டு எவ்வளோ வருஷம் அதே பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க? யூ ஹாவ் டு டேக் அடிஷ்னல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் க்ரோத் இன் த ஆர்கனைசேஷன். And how to bring more business to the company, how to increase the top line, how to reduce the expenditure for the company, how to find alternate solutions, how to increase the bottom line of your company. Ellathilayume you have to become a contributor.
0: Okay.
1: How to solve problems in the organization. இதெல்லாம் பண்ணமுன மெஷரபிள் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றோம்னா மெஷரபிள் ரிசல்ட்ஸ் இருந்தால்தான். இப்ப இந்த வருஷத்திலே மூணு மெஷரபிள் கான்ட்ரிபியூஷன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, then only you have to see whether you are eligible for promotion.
0: Right.
1: You know, promotion should not by inflation, money is, you know, உங்களுக்கு வந்து பணம் வீக்கம் ஆயிட்டு இருக்கு, ஸோ அதனால உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு growth வராது. Growth has to be how you are going to take more roles and responsibilities and how deep you are going to get into what you are doing. அடுத்தது முக்கியமான விஷயம் உங்களோட ஜேர்னி ஆஃப் சக்ஸஸில் வந்து ஹவு டு ஏர்ன் மோர், சேவ் மோர் அண்ட் இன்வெஸ்ட் மோர். நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. அது டஸ் நாட் கிவ் யூ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி.
0: ரைட்.
1: ஆனால் நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்க, வாட் யூ கீப், இட் இஸ் நாட் வாட் யூ மேக், இட் இஸ் வாட் யூ கீப்.
0: ரைட்.
1: அண்ட் உடனே நம்ம பணமாக வச்சுருந்தோம்னா அதுக்கு வேல்யூஷன் இட்ஸ் ஒன்லி பீஸ் ஆஃப் பேப்பர். ஸோ அந்த பணத்தை வந்து எவ்வளோ வைஸாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே நேரம் கிரீடோட இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கிரீடோட இன்வெஸ்ட் பண்ணோம்னா நிறைய ரிஸ்க் எடுப்போம், அந்த பணத்தை தொலைச்சிருவோம், அந்த பணம் சம்பாதிக்க கஷ்டப்பட்டுருவோம். அப்ப அதை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணணும். அதே நேரம் அந்த பணம் தூங்கக்கூடாது, அது வந்து அப்ரிஷியேட் ஆகணும். அது வந்து நாளைக்கு உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும் போது அது பாசிவ் ரெவன்யூ கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி ஹவு டு ஏர்ன் மோர், ஹவு டு சேவ் மோர், ஹவு டு இன்வெஸ்ட் மோர், இதெல்லாம் வந்து திஸ் இஸ் வெரி வெரி
0: இம்பார்ட்டன்ட்.
1: அவாய்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன். என்னன்னா உங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆக செலவு கூடிட்டே இருந்தா தட் இஸ் கால் லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன். அதை வந்து கண்டிப்பா எவ்ரிபடி ஹேஸ் டு பிகம் வெரி கான்சியஸ் அபவுட் இட். அண்ட் எவ்ரிபடி ஆஸ் ஐ ஆல்வேஸ் கீப் ரிப்பீட்டிங், எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும் கையில். ஆறு மாதம் லிவிங் எக்ஸ்பென்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் சேவ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். மீத எல்லா பணமும் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் யூ. அப்பார்ட் ஃப்ரம் வாட் யூ ஸ்பெண்ட் ஃபார் யூர் லிவிங் எக்ஸ்பென்ஸ், எவ்ரி திங் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் யூ. ஹவு டஸ் இட் ஒர்க்? ஒன்லி வென் யூ ஸ்டார்ட் சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங், அண்ட் தட் இஸ் ஹவு இட் ஸ்டார்ட்ஸ். மணி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் யூ.
0: ட்ரூ.
1: தென் இன்னொரு முக்கியமான இது ஃபார் யுவர் கேம் ஆஃப் சக்சஸ் இஸ் யூ ஹாவ் டு திங்க் லைக் அன் ஆண்டர்பிரனர் இன் யுவர் ப்ரொஃபஷன். நீங்க வந்து இந்த தொழில நீங்க இப்ப இருக்கிறீங்க, ஆர்ஜேயா இருக்கிறீங்க, நீங்க வந்து இந்த பிசினஸ் ஓனர் மாதிரி நீங்க வந்து இஃப் யூ ஆர் ஓனிங் திஸ் தமிழ் எஃப்எம் ஸ்டேஷன் எப்படி திங்க் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணி அங்கே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உட்காந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா தட் வில் ரீடிஃபைன் யுவர் திங்கிங் ப்ராசஸ் அண்ட் ஹவு யுவர் ஒர்க்கிங் தட் ஆட்டோமேட்டிக்லி வில் பிகம் வில் பிரிங் யூ லாட் ஆஃப் க்ரோத் வில் கிவ் யூ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆல்சோ யூ பிகம் இர்ரீப்ளேசபிள் So these are the things. இப்போ வந்து எனக்கு வந்து ஜாப் ரிட்ரென்ச்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படி எனக்கு ஜாப் லாஸா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாப் லாஸ் ஃபியரே வரவே வராது.
2: ஓகே, அது மைண்ட்லேயே நமக்கு இருக்காது.
1: மைண்ட்லேயே இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு திங்க் லைக் அன் ஆண்டர்பிரனர் இன் எனி ப்ரொஃபஷன் வாட் யூ ஆர் டூயிங். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வில் சே இஸ் டிசிப்ளின் பீட்ஸ் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் வந்து போகும்.
2: ஆமாம்,
1: ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் இருக்கும். ஆனால் டிசிப்ளின் ஒழுக்கம், வெற்றியின் அடித்தளமே ஒழுக்கம் தான்.
2: Okay.
1: And the discipline vandu it will keep going. It will make you keep on going. And the discipline first kondittu varadhu vandu kashtamana vishayam. Habit formation ovvonukkum kondittu varadhu vandu it is a big struggle.
2: Right.
1: Adhu vandu and the young age le nama mudichu oru discipline la vandutom appadina and the discipline and consistency ki equal adhu vandu neenga naalukku AI vandhalo edhu vandhalo nothing can beat you to that game. And what is that main two ingredients for success throughout your life அப்படினா discipline and consistency.
2: Right.
1: அது வந்து நான் see you cannot expect extraordinary results from your occasional extraordinary efforts.
2: Wonderful.
1: You cannot expect extraordinary results from your occasional extraordinary efforts.
2: Okay.
1: So அதுக்கு என்ன பண்ணணும்? Consistency and அந்த கன்சிஸ்டன்சிக்கு என்ன தேவை? Discipline. ஒழுக்கம் வேணும். டைமுக்கு எந்திரிக்கிறது, ஹெல்த்தை பார்த்துக்கிறது, நம்ம ஒர்க்கில் வந்து அந்த டு டூ லிஸ்ட்டை வந்து முடிக்கிறது, பெண்டிங் டாஸ்க் போடாமல் இருக்கிறது, ரிசல்ட் ஓரியன்டாக ட்ரைவ் பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஒழுக்கம் வேணும். ஃபார் டிசிப்ளின் எனக்கு வந்து என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து ஐ கேனாட் திங்க் ஆஃப் எனிபடி அது தென் மிஸ்டர் நாகு சிதம்பரம், சேர்மன் ஆஃப் விஎன்சிடி குரூப்ஸ். ஹீ ஸ்டார்டட் அட் த ஏஜ் ஆஃப் 22-23 ஸ்டார்டட் ஒர்க்கிங். நவ் ஹீஸ் 56, 33 இயர்ஸ் ஹீஸ் ரன்னிங் அண்ட் 11-12 ஹவர்ஸ் அ டே ஹீ ஒர்க்ஸ்.
2: ஓகே.
1: அண்ட் ஆல் 6 டேஸ் அ வீக். Sundays-um he'll have meetings home office la irundhu he'll work. He loves to work. And the discipline what he'll have going to office on time and you know finishing his to-do list and priority list and the process driven. அதில் வந்து சில நிகழ்ஸ் இருக்கும். ஹி ஹாஸ் யூனோ இவ்வளோ வருஷமாக நம்ம ஒரே சீட் ஜாப்ல மார்னிங்ல இருந்து நைட் ஹி டசன்ட் ஹேவ் அவுட் சைட் ஒர்க். ஹி ஹாஸ் மோஸ்ட் ஆஃப் சைட்டுக்கெல்லாம் போகணும். அன்னைக்கு வந்து தட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம புது இப்போ லேண்ட் பார்க்க போகிறோம், சைட் விசிட்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஹி கோஸ், அதெல்லாம் ஓகே. பட் மோஸ்ட்லி ஹிஸ் இஸ் டெஸ்க் ஜாப். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒரு 11-12 ஹவர்ஸ் ஓவர் தீஸ் இயர்ஸ் நம்ம உட்காரும் போது தெர் இஸ் அ பேர்ன் அவுட். பேர்ன் அவுட்னா பேக் ப்ராப்ளம், நெக் ப்ராப்ளம்லாம் வரும்.
2: கரெக்ட். யா,
1: அதெல்லாம் தேர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரைஸ் டு பே ஹியர் அண்ட் தேர். அதெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தான் வரணும். பட் ஸ்டில் நோ மேட்டர் வாட் இஸ் த மோஸ்ட் டிசிப்ளின்டு பர்சன் அண்ட் ஐ வில் சே ஹிஸ் சக்ஸஸ் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி.
2: வாவ்.
1: ஸோ ஐ மீன் யூ நோ ஐ நெவர் பி ஏபிள் டு நோபடி ஐ மீன் இட்ஸ் வெரி ஹார்ட் டு மேட்ச் அப் டு ஹிம் ஆன் தட். ஐ டோன்ட் வாண்ட் டு மேட்ச் அப் டு தட் பிகாஸ் ஈச் பர்சன்ஸ் நேச்சர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். மை ஸ்ட்ரென்த் இஸ் டிஃப்ரெண்ட், ஹிஸ் ஸ்ட்ரென்த் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஏ ஐ கண்ணால் நான் பார்த்துருக்கிறது த க்ரோத் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் தட் கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த ஒழுக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா you know there is nobody who can beat you at your game.
2: Nichema, there is no shortcut.
1: There is no shortcut, there is no consistency. There is no shortcut. Don't find fundamentals and foundation of life vandu ennikume same da. Enna gen z solunga,
2: gen
1: alpha solunga, robotics vandirche, alpha idu ai vandirche, enna vandalum foundation, financial management strong a iruka, discipline iruka, consistency iruka, efforts podrama, are you learning continuously, are you building yourself, are you conscious, are you self-aware, are you becoming a better person, a better version? Competition is not for you with others.
2: Correct.
1: You are competing yourself. Na netha vida innikku better a irukonu, innikku vida naalikku better a irukonu.
2: Amazing. That was so inspirational, ma'am. So discipline and consistency irundhadna kanna moodita nama paattukku nammude goal nokki poite irukalam abingiradoda ipo indha segment nama end pandrom. Oru paattu onnu varudhu, adukaprema marubadiyum we'll continue. Game of success pathi da iniki nama pesitirukkom. Nama kuda Miss Geetha Nagu join panirukanga oru wonderful ana life is beautiful session ukaga. Off air la paattu pogakudiya gap la ungalku ma'am kitta call panni you need some motivation or life la epdi indha oru edathila irukena nan adutha enna pannalam konja stuckana maadhiri irukku, how do I go about this ngra mari ungalku edhaadu பேசணும் மேம் கிட்ட அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டூ கால் 800-8940.
3: மெர்சல் மார்னிங் brought you by
4: ALD Sana Garden 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
3: Co-sponsored by
4: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.
5: இன்னைக்கு 91 போடு.
6: என்னது?
5: 90s not out.
6: Not out.
7: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
8: brought to you by Bashabai Biryani 50% discount la Monday to Saturday take away la veg and non veg combo verum 10 dirham

0: டு யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா. தமிழ் தமிழ் தமிழ் 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
3: We'll be back after a short commercial break.
4: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அந்தேரா.
5: ஹலோ அபுதாபி மக்களே,
6: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா. தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
5: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October மார்னிங் 10 AM to 7 PM
6: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல, அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமா மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 0563579474.
7: ஏதாவது ஹெல்ப்?
8: அந்த துணியை கொஞ்சம்.
7: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
8: ஏதாவது ஹெல்ப்?
7: கரண்ட் போயிடுச்சுமா?
8: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும், துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். ஃப்ரம் ஜோதி லேப்ஸ்.
9: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
1: நீ மட்டுமா, நானும் வருவேன். அக்டோபர் 18th எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ் னு எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
10: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்.
11: யா, நாங்கெல்லாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா?
10: அதானே
0: அக்டோபர் 18th ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர் மார்க்கெட், கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
9: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: கர்நாடக மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
9: Yes, an evening of melody and nostalgia. Bloom Line Events presents Raga Layam 2026. Raga Sisters live in Dubai. October 24th evening 7:30 Folklore Theatre la nadakavirukku.
0: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.
12: The Marisol Morning with Kirtana. Kirtana. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
0: Plots Nale Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
2: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க.
6: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
7: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
6: என்னது, நிஜமாவா?
8: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை பிஎன்ஜி கண்டிஷன் supply.
9: Lulu, where the world comes to shop.
10: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.

0: மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷனுக்காக கீதா நாகு மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சக்சஸுக்கான கேம் பிளான் என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம் மேம். நீங்க வந்து முக்கியமான பில்லர்ஸ் சொன்னீங்க, ரூல்ஸ் சொன்னீங்க, எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய திங்ஸ் அண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து என்ன மேம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது?
1: நெக்ஸ்ட் கேம் ஆஃப் சக்சஸுக்கு வந்து யூ ஹேவ் டு பில்ட் யுவர் பர்சனல் பிராண்ட் அண்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். பர்சனல் பிராண்ட்னா என்ன? உங்கள் பெயரை சொன்னா கேட்கறவங்களுக்கு நம்பிக்கை வரணும். That is your personal brand. Lifelong, நம்மளோட கேபிட்டல், நம்மளோட அசெட் என்ன? நம்மளோட பர்சனல் பிராண்ட் தான். ஸோ அதுதான் உங்களை வந்து உண்மை உங்களோட வளர்ச்சிக்கு வந்து அடித்தளம் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட பர்சனல் பிராண்ட், உங்களோட பர்சனல் பிராண்ட் வந்து த ரெப்யூட்டேஷன் வந்து ஹவு இட் கெட்ஸ் பில்ட் இஸ் த்ரூ யுவர் ஆனஸ்டி, த்ரூ யுவர் ரிலையபிலிட்டி, த்ரூ யுவர் ட்ரஸ்ட். நாட் ஓன்லி த்ரூ திஸ் பட் த்ரூ யுவர் கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி. இது அஞ்சுமே வேணும். நம்ம நல்லவராகவும் இருக்கணும், வல்லவராகவும் இருக்கணும். வெறும் வல்லவராக இருக்க முடியாது, வெறும் நல்லவராகவும் இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி அ காம்பினேஷன். தட் இஸ் யுவர் பர்சனல் பிராண்ட். ஸோ அந்த பர்சனல் பிராண்டை வந்து நம்ம பில்ட் பண்ண தென் யூ பிகம் அன்ஷேக்கபிள் அண்ட் தட் இஸ் ஹவு யூனோ யூ ஹாவ் டு லுக் அட் சக்ஸஸ்க்கு. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஃபியரோ டவுட்டோ ஷுட் நாட் ஹோல்ட் யூ பேக் அட் எனி பாயிண்ட் இன் டைம். லைஃப்பில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அடுத்த வெர்ஷனுக்கு ரெடி, இல்லை நான் ரெடி, எனக்கு பர்ஃபெக்டாக ஒரு சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்னும் டைம் சரியில்லை, இல்லை இன்னும் வந்து எனக்கு சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா. இப்போ நிறைய ஹோம் மேக்கர்ஸே பாருங்கள்,
0: ஆமாம்,
1: ஒரு 15 இயர்ஸ் கெரியர் பிரேக் எடுத்திருப்பாங்க விமன். அவங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து தேல் பி வெயிட்டிங் ஃபார் ஐடியல் சுச்சுவேஷன். 10th படிக்கிறான் பையன், முடிச்சிருவான், இல்லாட்டி அது முடிஞ்சிடும், இல்லை குழந்தைய நான் வந்து பிளே ஸ்கூலில் நான் அதை அனுப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு சி ஐடியல் சுச்சுவேஷன் யாருக்குமே லைஃப்பில் கிடையவே கிடையாது. தேர் இஸ் நோ ஐடியல் சுச்சுவேஷன். யூ ஒன்லி மேக் குட் ஆஃப் வாட் இஸ் தேர். நோபடி ஹேஸ் அன் ஐடியல் சுச்சுவேஷன். ஒன்லி வென் சம்படி இஸ் லைங் ஃபிளாட் ஆன் த கிரவுண்ட் அண்ட் வி ஆர் டெட் அண்ட் கான் இஸ் வேர் ஐ திங்க் இட்ஸ் நாட் ஐடியல் ஃபார் அதர்ஸ் பட் இட்ஸ் ஐடியல் ஃபார் யூ. த கேம் இஸ் ஓவர். டில் தென் தேர் இஸ் நோ ஐடியல் சுச்சுவேஷன். ஸோ அப்போ லைஃப் இஸ் ஆல் அபவுட் மேக் குட் த சுச்சுவேஷன். ஸோ அந்த ஆட்டிடியூட் ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும். எனக்கு எல்லாமே இப்படி தான், அப்படி இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் அதை சொல்கிறீங்க, மீதவங்க
0: சொல்லலை.
1: எல்லாருக்குமே தர் ஆர் லாட் ஆஃப் மூவிங் பார்ட்ஸ். மை டாட்டர் வில் ஆல்வேஸ் சே லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மூவிங் பார்ட்ஸ். கரெக்ட், ஐல் சே லைஃப் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் மூவிங் பார்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஐடியல் சுச்சுவேஷன் இல்லாமல் நம்ம மேக் குட் சுச்சுவேஷன் பண்ணும்போது ஃபியரோ எதுவுமோ நத்திங் ஷுட் ஹோல்ட் யூ பேக். யூ ஷுட் ஜஸ்ட் டேக் த பிளஞ்ச்.
0: ஓகே,
1: நீங்கள் வந்து ஒரு கெரியர் பிரேக் எடுத்திருக்கீங்களா, டேக் த பிளஞ்ச், ஸ்டார்ட் ஸ்மால். 15 இயர்ஸ் பிரேக்காக யூல் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. அந்த லேடி போய் திருப்பி ஜாப்ல சேர்றாங்க, அவங்களுக்கு வேர்ல்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், 15 இயர்ஸ்ல லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு பேசிக் ஸ்கில் கிராஜுவேட் ஏதாவது படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போறாங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூ பவுன்ஸ் பேக் வித் யுவர் கிரிட் டெட்டர்மினேஷன். அதுலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்டா ஸ்டார்ட் பண்ணணும். தவிர ஐடியல் சுச்சுவேஷன் வெயிட்டே பண்ணாதீங்க. அது வெர்ஷன் 2.0 இருக்கலாம், வெர்ஷன் 1.0 இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், பட் தேர் இஸ் நோ ஐடியல் சுச்சுவேஷன் இன் லைஃப். அண்ட் சக்சஸ் மஸ்ட் ஆல்வேஸ் இன்க்ளூட் ஹாப்பினஸ். ஐல் ஆல்வேஸ் ஏ மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஹாப்பினஸ் ஷுட் பி யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதில் தான் நம்ம வந்து ஹாப்பிலி டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஒரு கஷ்டமாக, ஒரு பேர்டனாக எதையுமே பண்ணிடக்கூடாது. லைஃப் பிகம்ஸ் வெரி பெயின்ஃபுல். ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ சம்படி வாஸ் ஆஸ்கிங் ஆல்சோ இந்த நம்மளோட காலர் வரும்போது, அவங்களுக்கு பர்சனலாக நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு பர்சனல் சுச்சுவேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம், எவ்வளவோ பிஸ்னஸில் இடையூறுகள் இருக்கலாம், பர்சனல் ஹார்ட்ஷிப் இருக்கலாம், கிரீவன்சஸ் இருக்கலாம், எவ்வளவாது இருக்கலாம், பட் உங்களோட வையை வந்து நம்ம லைஃப்பில் வந்து எப்போ வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து வெற்றி வந்து கண்டினியூஸான ஒரு பயணம், வெற்றி பயணம் தான் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பயணத்தை நோக்கி என்றைக்குமே போயிட்டுருக்கிறதுக்கு நம்ம வையை வந்து சாலிடாக ஆங்கர் பண்ணணும், இமோஷனல் ட்ரிகராக ஆக்கணும். அந்த வைனா, வை டூ ஐ வாண்ட் டு டூ திஸ், வை டூ ஐ வாண்ட் டு அச்சீவ் திஸ், வை டூ ஐ வாண்ட் டு ரீச் திஸ் மைல் ஸ்டோன். அதுக்கு ஒரு காரணம் வரும். அதுக்கு அடுத்தது அந்த காரணத்தை வை, அந்த காரணத்துக்கு ஒரு வை கண்டுபிடிங்க, அந்த காரணத்துக்கு ஒரு வை கண்டுபிடிங்க, அஞ்சு தரக்கு அந்த வை கேளுங்க. வை வை வைனா அப்போ ரூட் காஸுக்கு போயிடுவீங்க. வை யூ வாண்ட் டு டூ எனி திங் அட் ஆல்ங்கிறது அந்த வை ஆனவுன்னா அதை சாலிடாக இமோஷனல் ட்ரிகராக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இமோஷ்னலி அது வந்து உங்களுக்கு போய் செட் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஒரு இமோஷனல் ட்ரிகரா. ஏன்னா அந்த பாட்டமில் போய் கண்டுபிடிக்கும் போது அது இமோஷனல் லிங்க்டாக தான் இருக்கும். அது இமோஷனல் லிங்க்டாக இருக்கும்போது நோபடி கேன் ஸ்டாப் யூ. அந்த ஹவு தானா, ஹவு டு அச்சீவ் இட் தானா வந்துடும்.
0: ஓகே,
1: அந்த வை சாலிடாக போய் நீங்கள் இமோஷனல் ட்ரிகராக மாற்றும் போது தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங் யூ அட் ஆல். தேர் இஸ் நோ ஆப்ஸ்டக்கல் விச் கேன் ஸ்டாப் யூ. தேர் இஸ் நத்திங். யூல் ஜஸ்ட் பிகம் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன் அண்ட் யூ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ வில் நோ ஹவு டு அச்சீவ் இட். நோபடி நீட் நாட் mentor you, teach you, but you will find the solutions, you will find ways in doing it, and you will be a go-getter.
0: Okay.
1: So first, all of you, please work on the whys of why you have to do something.
0: Okay.
1: Go to the bottom of it and make it into an emotional trigger. இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமான டூல்ஸ் வந்து நம்ம பேசுறோம். ஒரு கப்பல் ஆஃப் டூல்ஸ் இஃப் ஐ ஹாவ் டு ஐ ஆல்வேஸ் சே டூ டூல்ஸ். ஸோ உங்களோட கேம் ஆஃப் சக்சஸ்க்கு ஒரு ஸ்கோர் கார்டு போடுவோம். ஸோ ஸ்கோர் கார்டு போடுற போது நீங்க உங்களோட ஒரு அஞ்சு ஏரியால உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் ஃப்ரம் 1 to 10.
0: ஓகே,
1: அவுட் ஆஃப் 10 ஹவு மச் வில் யூ கிவ் யுவர் செல்ஃப். அதுல அஞ்சு ஆஸ்பெக்ட் ரேட் யுவர் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கெரியர் க்ரோத், உங்களோட கான்ட்ரிபியூஷன் டு யுவர் கம்பெனி வந்து 1 to 10 நீங்க எவ்வளோ மார்க் போடுவீங்க. அடுத்தது வந்து உங்களோட ஏர்னிங்ஸ், நீங்கள் சம்பாதிக்கிறது, நீங்கள் வந்து உங்களோட 1 to 10 நீங்கள் எவ்வளோ மார்க் உங்களுக்கு கொடுத்துக்குவீங்க. அடுத்தது உங்களோட சேவிங்ஸ் அண்ட் வெல்த் கிரியேஷன்,
0: ஓகே,
1: அதில் வந்து 1 to 10 நீங்கள் எவ்வளோ மார்க் உங்களுக்கு கொடுத்துக்குவீங்க. அடுத்தது உங்களோட ஹெல்த் அண்ட் எனர்ஜி, அதில் 1 to 10 நீங்கள் எவ்வளோ மார்க் உங்களுக்கு கொடுத்துக்குவீங்க. அடுத்தது உங்களோட ஃபேமிலி அண்ட் ஹாப்பினஸ், அதில் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி ஹாப்பினஸ் எல்லாமே சேர்ந்தது, அதுல 1 to 10 எவ்வளவு மார்க் கொடுத்துக்குவீங்க. இந்த அஞ்சுல வந்து 50 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு தேடுறீங்க. நீங்களே பர்சனலா யூ இது கிரிட்டிசைஸ்னு சொல்ல மாட்டேன், பீ ஓபன் அண்ட் இவாலுவேட் யுவர் செல்ஃப் ஓபன்லி, ட்ரூத்ஃபுல்லா இவாலுவேட் பண்ணுங்க. 30க்கு மேல உங்களோட ஸ்கோர் கார்டு வந்துட்டாவே யுவர் இன் தி ரைட் டைரக்ஷன்,
0: பாஸ் ஆயிட்டோம் நம்ம,
1: பாஸ் ஆயிட்டோம் இல்ல, யுவர் இன் தி ரைட் டைரக்ஷன். ஏனா எல்லாமே வந்து நம்ம 10 ஆன் 10 போட
0: முடியாது,
1: தேர் இஸ் ஹியூஜ் ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மென்ட் இன் ஆல் ஏரியாஸ், இட் இஸ் எ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட் ஜர்னி லைஃப்.
0: ஓகே,
1: அதுக்கு மீத எந்த ஏரியாஸ்ல வீக்கா இருக்கோனு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நீங்க உங்களோட ஸ்கோர் கார்டை ஸ்ட்ரெங்தன் பண்ண ஆரம்பிங்க. இது இயர்லி ஒன்ஸ் நீங்க எவாலுவேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து லைஃப்ல அடிபட்டு தான் ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இல்ல யாரோ சொல்லி தான் நமக்கு வந்து தெரியணுங்கிறது இல்ல, நம்மளே நம்மளை எவாலுவேட் பண்ணிட்டே இருக்கணும், நம்மளே நம்மளை ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும், இந்த எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். தென் யுவர் பாத் வில் கெட் ரீடிஃபைன்ட் ஆல் தி டைம்.
0: அமேசிங்.
1: அண்ட் இன்னொன்று வந்து வாழ்க்கையில வந்து அஸ்திவாரம் உறவுகள் தான்.
0: நிச்சயமா,
1: வி ஆர் ஆல் இமோஷனல் பீயிங்ஸ், வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் பட் வி ஆர் இமோஷனல் பீயிங்ஸ். வி வாண்ட் டு பி லவ்ட், வி வாண்ட் டு பி நீடட், ஃபார் தட் யூ ஹாவ் டு கிவ் சோ மச், சோ தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அட்டாச் டு தட். சோ ஃபார் அ சக்சஸ்ஃபுல் லைஃப், ஹோலிஸ்டிக் லிவிங், ஐ ஆல்வேஸ் டாக் அபவுட் ஹோலிஸ்டிக் சக்சஸ்ஃபுல் லைஃப். அதில் வந்து வி வில் டூ அ 10-minute EQ சேலஞ்ச். இமோஷன்ஸ் அண்ட் உறவுகளுக்கு வந்து முக்கியம் இமோஷனல் கோஷன், இட்ஸ் நாட் IQ, இட் இஸ் மேட்டர் ஆஃப் ஹார்ட், இட்ஸ் நாட் மேட்டர் ஆஃப் மைண்ட். ஸோ அந்த இக்யூ வந்து இது இந்த எக்ஸசைஸ் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் யுவர் லைஃப் எடுத்துக்கங்க, அப்பப்போ நீங்கள் பண்ணலாம், மாசம் மாசம் ஒரு ஒரு பர்சனை வந்து எடுத்துக்கலாம், ஒரு யுவர் ஸ்பவுஸ், யுவர் சைல்டு, உங்கள் பேரண்டாக இருக்கலாம், உங்கள் மென்டராக இருக்கலாம், உங்களோட கொலீகாவே இருக்கலாம், அவங்ககிட்ட ஒரு 10 minutes டைம் கொடுத்து அந்த 10 minutes டைம்ல யூ ஆஸ்க் ஹிம், ஹவ் ஆர் யூ ரியலி டூயிங்,
0: ஓகே,
1: ஹவ் ஆர் யூ டூயிங், ஹவ் ஆர் யூ. அந்த டைம்ல அவரை இன்டரப்ட் பண்ணாதீங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க, உங்களோட அட்வைஸ் கொடுக்காதீங்க, உங்க ஐடியாஸ் கொடுக்காதீங்க, உங்களோட ஸ்டோரியை பத்தி சொல்லாதீங்க. அண்ட் தென் ஆஃப்டர் ஹி ஆர் ஷீ ஃபினிஷஸ், சே யா ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ செட்,
0: ஓகே,
1: சோ ஹேவ் அ ஓபன் மைண்ட் அண்ட் ஓபன் ஹார்ட் அண்ட் டூ திஸ் எக்ஸசைஸ். இது நீங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு ஒரு ஆளோட நீங்க பில்ட் பண்ணும்போது யூ வில் ஜெனுவன்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்சன் ஆஸ் வெல் அஸ் யூ ஆர் பில்டிங் த ரிலேஷன்ஷிப், பிகாஸ் வாட் இஸ் பிரைஸ்லெஸ் இன் எனி ரிலேஷன்ஷிப் இஸ் த டைம் அண்ட் த அட்டென்ஷன் யூ ஆர் கிவிங்.
0: கரெக்ட்.
1: So that is your EQ challenge. In the okay. Rende exercise, if you do it, then again it will help you for the game of success.
0: Amazing, amazing ma'am. So you said that all aspects of our path, we have to keep analyzing, and it is a continuous process. And I will take this today with me, discipline and consistency.
1: Absolutely.
0: Thank you so much ma'am. As always, it was a lovely session. Viraivil meendum sandhippom.
1: Thank you Keerthana.
0: Thank you. Thank you ma'am.
2: நேரம் இப்பொழுது காலை 10 மணி.
3: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: காக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த அரசு இன்னும் எத்தனை போராட்டக்காரர்களை கைது செய்து காவலில் வைக்க முடியும், பாஜக இன்னும் எத்தனை இளைஞர்களின் குரல்களை ஒடுக்க முடியும் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இளைஞர்களை அதிகமாக சிறையில் அடைக்க அடைக்க அரசியல் சார்பற்ற சாதாரண மக்களும் அதிகளவில் வீதிகளில் இறங்கி போராடுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். அப்போதுதான் மக்களின் உண்மையான சக்தி என்ன என்பதை இந்த அரசு உணரும் என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அசுதோஷ் ரங்கா மற்றும் சௌரவ் தாஸ் ஆகியோருக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று குறிப்பிட்ட அவர், அவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் ஆதரவையும் வழங்க திமுக தயாராக உள்ளது என்று கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் உள்ள நலசோபாராவில் 14 மாடிகளை கொண்ட குடியிருப்பு கட்டடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டிடத்தில் தீ வேகமாக பரவியதைத் தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தீ விபத்துக்கான காரணம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த கூடுதல் விவரங்கள் தொடர்ந்தும் வெளியாகி வருகின்றன. சவுதி அரேபியாவின் உயர்நீதிமன்றம் இலங்கை பிரஜையான அனோஜன் சிவராஜாவுக்கு விதித்திருந்த மரண தண்டனையை ரத்து செய்துள்ளதாக இலங்கை பிரதி வெளிவிவகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். தமது அதிகாரப்பூர்வ பேஸ்புக் கணக்கில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சவுதி உயர்நீதிமன்றம் 2026 அக்டோபர் 13 அன்று மரண தண்டனை விதித்து பிறப்பித்த தீர்ப்பை ரத்து செய்துள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ராஜதந்திர மற்றும் சட்ட ரீதியான முயற்சிகளின் பலனாக இது கிடைத்துள்ளது என்றும், சிவராசாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிவாரணம் என்றும் அருண் ஹேமச்சந்திர கூறியுள்ளார். 2026 ஆண்டுக்கான பாஸ்போர்ட் குறியீட்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாஸ்போர்ட் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டாக முதலிடத்தை பிடித்துள்ளது. எமிரேட் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி, அமீரக குடிமக்கள் முன்கூட்டியே வழக்கமான விசா பெற வேண்டிய அவசியமின்றி உலகம் முழுவதும் உள்ள 182 இடங்களுக்கு பயணம் செய்யும் வசதியை இந்த பாஸ்போர்ட் வழங்குகிறது. இந்த பட்டியலில் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகள் தலா 175 இடங்களுக்கு பயணம் செய்யும் வசதியும் இரண்டாவது இடத்தை பகிர்ந்துள்ளன. ஸ்பெயின் 174 இடங்களுக்கான அணுகலுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: பரிசுத்த பாப்பரசர் லியோவின் வலது நுரையீரலின் கீழ்ப்பகுதியை அகற்றும் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. ரோமில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் அவருக்கு 90 நிமிடங்கள் அறுவை சிகிச்சை நடைபெற்றதாகவும், அதன் பின்னர் அவருக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டதாகவும் வத்திக்கான் மருத்துவ அறிக்கை தெரிவிக்கின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைவர் ஷாஹிப் ஜாதா ஃபர்ஹான் 2 ICC முழு உறுப்பினர் நாடுகளுக்கிடையிலான 3 போட்டிகள் கொண்ட இருதரப்பு T20 தொடர் ஒன்றில் அதிக ஓட்டங்களை குவித்த சாதனையை முறியடித்துள்ளார். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையில் நேற்று இடம்பெற்ற 3வது மிருதியுமான T20 கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டியில் அவர் இந்த சாதனையை பதிவு செய்தார். ஃபர்ஹான் தனது தொடர்ச்சியான 3வது அரைச்சதத்தை நேற்று பெற்றதுடன் இந்த தொடர் முழுவதிலும் 238 ஓட்டங்களை மொத்தமாக அவர் பெற்றார். இதன் மூலம் ICC முழு உறுப்பு நாடுகளுக்கிடையிலான 20-20 தொடரில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். முன்னதாக இந்த ஆண்டில் இந்திய அணியின் அபிஷேக் சர்மா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 229 ஓட்டங்களை பெற்றிருந்தமையே சாதனையாக இருந்தது. அமெரிக்கா ஈரான் மோதலின் தாக்கம் இருந்த போதிலும் மத்திய கிழக்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளின் இறையாண்மை கடன் மதிப்பீடுகள் தொடர்ந்தும் நிலைத்தன்மையுடன் இருப்பதாக ஃபிச் ரேட்டிங்ஸ் தெரிவித்துள்ளது. உயர்ந்த எண்ணெய் விலைகள், எரிசக்தி ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள மீழ்ச்சி மற்றும் நாடுகளிடம் உள்ள வலுவான நிதி இருப்புகள் ஆகியவை இந்த நிலைத்தன்மைக்கு ஆதரவாக இருப்பதாக அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எல்என்ஜி ஏற்றுமதி கட்டுப்பாடுகளினால் கத்தாரின் பொருளாதாரம் மிக அதிக பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்பதான் வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷன்ல சக்சஸுக்கான கேம் பிளான் பத்தி பேசி முடிச்சோம். இப்போ அதுல அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு புதன்கிழமை நம்மளுடைய லீகல் ஆரும் இன்னைக்கு இருக்கும்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். லீகல் ஆர்லயும் அகேன் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அவசியமான ஒரு டாபிக் பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. காலை வணக்கம் சார்.
1: காலை வணக்கம்.
0: எஸ் வழக்கம் போல் இங்க நம்ம அமீரகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்காக, அதுவும் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் நம்ம எடுத்தோம்னா நிச்சயமா நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்துட்டே இருக்கும்.
1: ஒரு ஹாட் டாபிக்,
0: ஹாட் டாபிக அடிக்கடி வந்து நம்ம இதை எடுத்து மக்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு
1: நினைக்கிறேன். எவ்ரி வீக் வந்து நம்ம கேள்விகள் வரும்போது இதுல ஒரு கேள்வியாவது இருக்கும்
0: நிச்சயமா.
1: எப்பவுமே உள்ள ஒரு டாபிக் தான். நான் லத்தீன் பழமொழியில ஆரம்பிச்சேன், சின்னதா ஆடி அல்டம் பாட்டம், அதாவது நோ மேன் ஷால் பி கண்டெம்ட் அன்ஹர்ட். தமிழ்ல சொன்னோம்னா யாருடைய வாதமும் கேட்கப்படாமல் தண்டிக்கப்படக்கூடாது. ஸோ அதாவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணா மற்றவங்க சைட கேட்கணும், நம்ம கேட்டு தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். இதுல நம்ம இது நம்ம இதுல வந்து இது நார்மலி இந்த கிரிமினல் கேசஸ்ல யூஸ் பண்ற ஒரு மேக்ஸிமம். பட் நம்ம இன்னைக்கு டாபிக்ல வந்து இட்ஸ் ஆல்சோ வெரி ரிலவென்ட். அதாவது termination of employment contracts in the UAE. அதாவது ஒரு தொழில் ஒப்பந்தத்தை முடிவு கொண்டு வரும்போது அதுல பிரச்சனை வரும்போது ரெண்டு சைடும் கேட்டுதான் நம்ம இது பண்ணணும். ரெண்டு சைடுக்கும் உபயோகமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ரெண்டு சைடுக்கும் கேட்டுதான் நம்ம அதுக்கு முடிவு எடுக்க வேணும். ஸோ அதுல நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலா எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டுட்டு இந்த டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அது முடிவுக்கு, அதாவது ஒரு ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் போது, ஒரு தொழில் ஒப்பந்தம் முடிவு கொண்டு வரும்போது அதுக்குள்ள விசேஷங்களை பத்தி பேசுவோம்.
0: ஓகே, சோ தொழில் ஒப்பந்தம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போது அது அதுக்கு என்ன சார், அண்ட் அதுல என்னெல்லாம் வந்து கட்டாயமா இருக்கும், அதோடைய மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல?
1: ரொம்ப முக்கியமா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் பத்தி பேசும்போது முன்னாடி வந்து இந்த அன்லிமிட்டெட் கான்ட்ராக்ட், லிமிடெட் கான்ட்ராக்ட் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த அன்லிமிட்டெட் கான்ட்ராக்ட் கிடையாது. தமிழ்ல நம்ம சொன்னோம்னா வரையறுக்கப்பட்ட ஒப்பந்தம், வரையறுக்கப்படாத ஒப்பந்தம். இப்ப வந்து வரையறுக்கப்பட்ட ஒப்பந்தம் மட்டும்தான் இருக்கு, லிமிடெட் கான்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்கு. அது ஆல்சோ மேக்சிமம் ஆஃப் 3 இயர்ஸ், லிமிடெட் அப் டு த மேக்சிமம் ஆஃப் 3 இயர்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நார்மலி மெயின் லேண்ட்ல இப்ப 2 வருஷம் தான் கான்ட்ராக்ட் இதுல இருக்கு, லேபர் கான்ட்ராக்ட். ஃப்ரீ ஜோன்ஸ் அரபியிலையும் ஆங்கிலத்திலையும்
0: இருக்கணும்னு
1: கட்டாயப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி ஒரு கொஞ்சம் மேண்டேட்டரி டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களோட ஜாப் டைட்டில் என்ன, சேலரி என்ன, உங்களோட வேலை நேரங்கள் என்ன, சம்பளம் எவ்வளவு, வேலை நேரங்கள் எவ்வளவு, என்னென்ன வேறு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதாவது உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் இல்லைன்னா அக்காமடேஷன் எப்படி இதெல்லாம் இருக்கானா. அதே மாதிரி ப்ரொபேஷன் பீரியடு வந்து மென்ஷன் பண்ணணும், அது வந்து மேக்ஸிமம் 6 மாசமா இருக்கலாம்.
0: ஓகே, 6 மாசத்துக்கு மேலே இல்ல,
1: 6 மாசத்துக்கு ப்ரொபேஷன், 6 மாசத்துக்கு மேலே ப்ரொபேஷன் வைக்க முடியாது. அதே மாதிரி நோட்டீஸ் பீரியடு, மேண்டேட்டட் நோட்டீஸ் பீரியட் வந்து 30 டேஸ் கான்ட்ராக்ட் லேபர் லால 90 டேஸ் வரைக்கும் போகலாம். ஏன்னா சில முக்கியமான தொழில்கள், இப்போ டாக்டராக வேலை செய்கிறீங்கன்னா 1 மாசத்தில் நீங்கள் நோட்டீஸ் விட்டு போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ண முடியாது, நிறைய அந்த இன்ஜினியர்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதிலெல்லாம். ஸோ அதனால 3 மாசம் வரைக்கும் நீங்கள் நோட்டீஸ் பீரியட் வைக்கலாம். ஸோ இது பேசிக் டீட்டெயில்ஸ் ஆர் ரிக்குவயர்மெண்ட்ஸ்.
0: ஓகே, கட்டாயமாக இது இதெல்லாம் இருக்கும். இதை தாண்டி வேற சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம்,
1: பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். நம்ம போன வாரம் சின்ன மாதிரி இந்த நான் காம்படிஷன் கிளாஸு அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து பேசிக் ரிக்குவயர்மெண்ட்.
0: ஆல் ரைட். ஓகே, சோ எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் ஓடிய டெர்மினேஷன் பத்தி இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா பேச ஆரம்பிச்சிருக்கோம். லீகல் ஆர்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இதை சார்ந்து நம்ம பேச போறோம். நான் அடுத்ததா உங்களுக்கு 2 பாட்டு நான் ப்ளே பண்றேன். பாட்டு பிரியாக கூடிய கேப்ல ஆஸ் ஆல்வேஸ் லாயர் கிட்ட நீங்க ஆஃப் ஏர்ல ஏதாவது சட்டம் சார்ந்து சந்தேகம் கேட்கணும், இந்த தலைப்பு இல்ல எந்த தலைப்பா வேணா இருக்கலாம். சோ உங்களுக்கு சட்டம் சார்ந்து இப்படி ஒன்னு இருக்கு, என்ன பண்ணலாங்கிற மாதிரி சந்தேகம் இருக்குன்னா ஒரு குவிக் காலுக்காக, ஓகேவா? சோ ஒரு குவிக் காலுக்காக ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, கால் பண்ணும்பொழுது உங்களுடைய டவுட் என்னங்கிறது கொஞ்சம் சுருக்க நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா சாரால உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நிறைய பேர்த்துடைய கால்ஸ் எடுத்து அவங்களுக்கான சொல்யூஷன்ஸும் கொடுக்க முடியும். சரியா? ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 800-8940 கால் பண்ணி ஆஃப் ஏர்ல உங்களுடைய கேள்விகளை இப்ப நீங்க கேட்கலாம்.
2: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும்போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: இன்ஃபோ தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: Explore more பண்ண ஜெட்டூர் ஓட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
3: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
3: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
6: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
7: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18th சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 056-415-4242.
8: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷனல் தானே?
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்.
9: தமிழ் FM தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
11: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
7: In association with
6: தமிழ்நாடு's most trusted builder DAG property showcase இப்போ அபுதாபில நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at

0: வெர்சல் மார்னிங்ல லீகல் ஆர்ல இப்ப இருக்கோம். நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான் இது. பல முறை நம்ம பேசியிருக்கோம்னாலும் ஒரு ஒரு தடவை வந்து புதுசா கேட்கற மாதிரியே நம்ம மக்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. அதனால புதுப்பிக்கலாமே நம்மளுடைய அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இன் தி யூஏ. எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணும்பொழுது எண்ட் பண்ணும்பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, அதுல முக்கியமா இருக்க வேண்டிய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ அடுத்ததா சார், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம்னா அதுக்கு இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம்?
1: அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் முடிவுக்கு கொண்டு வரேன்னா அந்த ப்ரொபேஷன் பீரியடில் 6 மாதம் வரைக்கும் ப்ரொபேஷன் இருக்கலாம். சில கம்பெனியில் 3 மாதம் வச்சுருப்பாங்க, ஆனால் மேக்ஸிமம் 6 மாதம் தான். அந்த 6 மாத ப்ரொபேஷன் பீரியடில் வந்து நீங்கள் வந்து 14 நாள் ரிட்டர்ன் நோட்டீஸ் கொடுக்கணும். டெர்மினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் இல்லாமலே டெர்மினேட் பண்ணலாம். புது சட்ட பிரகாரம், தொழிலாளர் சட்ட பிரகாரம் 14 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். அதே நேரத்தில் ஆஃப்டர் ப்ரொபேஷன் வந்து 30 நாள்ல இருந்து 90 நாள் வரைக்கும் வரலாம். அதாவது 30 நாள் மினிமம், 90 நாள் மேக்ஸிமம் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து நீங்க டெர்மினேட் பண்ணிக்கலாம். அது உங்க கான்ட்ராக்டில் உள்ளது, உங்க ஒப்பந்தத்தில் என்ன எழுதிருக்கீங்களோ, 30 நாளோ 90 நாளோ 60 நாளோ எது எழுதிருக்கீங்களோ அதை பொறுத்தது. அதே மாதிரி இப்போ பொது சட்டத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது இருக்குது. அதாவது இந்த நீங்கள் 1 மாதம் நோட்டீஸ் கொடுக்குறீங்கன்னா வாரத்துக்கு 1 நாள் நோ பே லீவ் கொடுக்கலாம்.
0: ஓகே, அதாவது இது நம்ம சொல்றது வந்து எம்ப்ளாயர் சைடுல இருந்து,
1: எம்ப்ளாயர் சைடுல இருந்து
0: அவங்க நம்ம வேலையை விட்டு நீக்குறாங்கன்னா,
1: எம்ப்ளாயர் வந்து வேலையை விட்டு நீக்குறாங்கன்னா வாரத்துக்கு 1 நாள் நோ பே லீவ் கொடுக்கலாம்.
0: ஓகே,
1: அது என்ன சொல்றாங்கன்னா ஜாப் சர்ச் லீவ்.
0: ஓகே,
1: அதாவது நீங்க ஒரு வேலை இன்டர்வியூக்கு போனோம், எம்ப்ளாயர் டெர்மினேட் பண்ணிருக்காப்ல, நீங்களா விட்டு போனா அது கிடையாது, எம்ப்ளாயர் டெர்மினேட் பண்ணிருக்காப்லன்னா நீங்க வந்து ஜாப் சர்ச் லீவ்னு சொல்லி வாரத்துக்கு 1 நாள் வந்து எடுத்துக்கலாம். ஆனா அது நோ பே லீவ், பெய்ட் லீவ் கிடையாது, நோ பே லீவ். நீங்க எடுத்துட்டு இன்டர்வியூ போயிட்டு வரலாம். அதுக்கு அந்த புது சட்டங்களில் வந்து வசதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி டெர்மினேஷன் வந்து எப்போவுமே வித் நோட்டீஸ் தான் இருக்க முடியும். ஒரு லெஜிட்டிமேட் ரீசனுக்காக, அதாவது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, உங்கள் இது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்திருக்கு, இந்த இது வந்து இனி அந்த வேலைக்கு ஆள் தேவையில்லை, ரிடண்டன்சின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது வேலைக்கு இனி ஆள் தேவையில்லை, அந்த பதவியே இல்லை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் 3 மாதமோ 2 மாதமோ 1 மாதமோ எப்படி நோட்டீஸ் உங்கள் கான்ட்ராக்டில் என்ன இருக்கோ, ஒப்பந்தத்தில் என்ன இருக்கோ அதை பற்றி நீங்கள் போனீங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து சம்மரி டிஸ்மிஸல் பண்ணலாம். அதாவது நோட்டீஸ் பீரியட் இல்லாமலே நீங்கள் வந்து சம்மரி டிஸ்மிஸல் பண்ணலாம்.
0: ஓகே,
1: ஆர்டிகல் 44 டிஸ்மிஸல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி ஃப்ராடு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா ஒரு நெக்லிஜென்ஸ் பண்ணியிருக்கீங்க, சேஃப்டி மெஷர்ஸ் கீப் அப் பண்ணல, ஒழுங்காக வேலைக்கு வர்றதில்லை, டைமுக்கு வேலைக்கு வர்றதில்லை, இதெல்லாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கணும்.
0: ஓகே,
1: ஒரு வாரம் லீவுக்கு லீவ் போடாம இருந்திருக்காரு, இல்லைன்னா லேட்டா டெய்லி வராரு, நீங்க நோட்டீஸ் கொடுங்க. டிசிப்ளினரி ஆக்ஷன் இல்லைன்னா யூ ஷுட் ஹேவ் ப்ரூஃப். ஏன்னா அந்த பஞ்சிங் சிஸ்டம் இருக்குன்னா இப்போதான் எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இது வச்சிருக்காங்க, பயோமெட்ரிக் இது, அதை ப்ரூஃபா வச்சுக்கணும் இந்த மாதிரி. ஸோ இட் வில் நாட் பிகம் அன் ஆர்பிட்ரரி டிஸ்மிஸல். அதே மாதிரி ரெசிக்னேஷன் வித்தவுட் நோட்டீஸும் பண்ணலாம். இது இப்போ டெர்மினேஷன் வித்தவுட் நோட்டீஸ், இந்த மாதிரி பிஹேவியருக்காக ரெசிக்னேஷன். ஒரு தொழிலாளியும் வேலையை விட்டு போகலாம் நோட்டீஸ் கொடுக்காம.
0: ஓகே,
1: அது என்னென்னா அதாவது எம்ப்ளாயி இந்த கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன்ஸ் ப்ரீச் பண்ண, அதாவது ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல, தேர் இஸ் ஹாரஸ்மெண்ட் இட் ஒர்க், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதாவது தேவையில்லாமல் உங்களை ஓவர் டைம் போடுறாங்க, தேவையில்லாமல் ஜாஸ்தி வேலை செய்ய சொல்கிறாங்க, அதாவது அந்த கான்ட்ராக்டில் ஒப்பந்தத்தில் இல்லாத விஷயங்களை செய்ய சொல்கிறாங்க, அதே மாதிரி சம்பளம் ஒழுங்காக போடுறதில்ல, டிலே சேலரி, அதில் வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்காமல் நீங்கள் வந்து
0: மாற்றங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது டெர்மினேஷன், அதாவது அதுதான் வந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. முடிவுக்கு வருது அப்படிங்கும்போது அது ரெண்டு விதமா நடக்கலாம். பட் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கான்டெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இன் தி யூஏஇ. தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக், பாட்டெல்லாம் வருது. பாட்டு போற கேப்ல லாயர் கிட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஆஃப் ஏர்ல சட்டம் சார்ந்து நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணலாம்.
2: Mersal Morning brought you by
3: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: You are with Kirtana on Mersal Morning. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
4: இன்கமிங்
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: என்ன இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
0: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆபோசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீமை மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
4: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே?
5: உடனே பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
0: துபாய்க்கு வர போறாங்க.
2: Yes, an evening of melody and nostalgia. Bloomline Events presents Raga Layam 2026. Raga Sisters live in Dubai. October 24th evening 7:30 இருந்து Folklore Theatreல நடக்கவிருக்கு.
0: இப்பவே qtickets.com visit பண்ணி உங்க டிக்கெட்ஸ் book பண்ணுங்க. Official radio partner 89.4 Tamil FM.
3: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jayalukas. Jayalukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்ச்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
5: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனில் டீமை மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 0564154242.
6: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷனில் தானே.
3: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
2: நீ மட்டுமா? நானும் வருவேன். October 18 எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ், எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
7: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிள்ளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்.
8: நாங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா?
7: அதானே
5: October 18 ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர்மார்க்கெட், கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
3: நிறுவனங்களின்
9: நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
10: சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல. எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணனும்.
11: அப்ப ஏன் நம்ம கோல்ட் வாங்க கூடாது?
10: எப்பா கோல்டா, அவ்வளவு காசெல்லாம் இல்ல. நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன்.
11: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற. சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் 10 dirhamsல இருந்தே நம்ம கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ல.
10: வெறும் 10 dirhamsல இருந்தா

0: ஆமா, பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்டு வாங்கலாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால்ஸ் பிளஸ் ஆப் மூலமா கோல்டு வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
1: அட, இது நல்லா இருக்கேப்பா. இப்பவே கோல்ட்

0: மெரிசல் மார்னிங் லீகல் ஆர்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் இன் தி யூஏஇ, இது பத்தி தான் நம்ம பேச ஆரம்பிச்சோம். அதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, அண்ட் ஒரு கான்ட்ராக்டை வந்து டெர்மினேட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பேசணும். இப்போ அடுத்ததா சார், எக்ஸெப்ஷன்ஸ் பத்தி சொல்லணும்னா, இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் சார்?
1: அதாவது ரொம்ப முக்கியமா இருக்கிற விஷயம் வந்து இந்த ஆர்பிட்ரரி டிஸ்மிஸல் சொல்லுவாங்க, அதாவது தன்னிச்சையான ஒப்பந்த மறுதளிப்பு. அப்படிங்கும்போது அவங்கள வேலையை விட்டு தன்னிச்சையாக அனுப்பும்போது தொழிலாளி, அதாவது நிறுவனம் வந்து தொழிலாளியை அனுப்பும்போது அதுக்கு கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த ஆர்பிட்ரரி டிஸ்மிஸல்ங்கிறது ஒரு ஒரு காரணம் இல்லாமல் ஒருத்தரை வந்து வேலையை விட்டு அனுப்புறது. அந்த ஆர்பிட்ரரி டிஸ்மிஸலுக்கு நீங்க வந்து கேஸ் கொடுக்கலாம் கம்பெனிக்கு எதிராக. எனக்கு தேவையில்லாமல் நான் ஒழுங்காக தான் வேலைக்கு வந்தேன், நான் ஒழுங்காக தான் வேலை செஞ்சேன், என்னோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கு, இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் நான் வச்சிருக்கேன், ஆனால் திடீர்னு இவங்க என்ன
0: வேலை
1: பணி நீக்கம் செய்து விட்டார்கள். அதே நேரத்தில் அது ரிடண்டன்சியும் கிடையாது, இந்த கம்பெனி நடந்துகிட்டு தான் இருக்குது, வேற எனக்கு என்ன வெளியில் அனுப்பிட்டு வேற ஆள் எடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த ஆர்பிட்ரரி டிஸ்மிஸலை வந்து நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் சம்பளம் வரைக்கும் கம்பன்சேஷனாக கிடைக்கும்.
0: ஓகே ஓகே. ஆனா அது ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ப்ராசஸ் ஆயிருக்கு.
1: சேலஞ்சிங்கான ப்ராசஸ் தான். ஆனா நீங்க வந்து ரெக்கார்ட் இருக்கணும், நீங்க டைமுக்கு வேலைக்கு போயிருக்கீங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருந்திருக்கு, நீங்க தப்பு எதுவும் பண்ணல, ஒழுங்கா தான் வேலை செஞ்சிருக்கீங்க, சரி உங்க மேனேஜருக்கு உங்களை பிடிக்கல, இல்ல யூ ஹேவ் பாயிண்டட் அவுட் சம்திங், ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கீங்க, அவருக்கு அது பிடிக்கல,
0: they
1: don't want you in the system. அந்த மாதிரி இல்ல நிறைய இதுல பார்ஷியாலிட்டிஸ் இருக்கும், நெப்போட்டிசம் இருக்கும், அவங்க சொந்தக்காரர் யாரோ வேலையை கொண்டு வர்றதுக்கா உங்களை வேலையை விட்டு துரத்துவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறுவனங்களில். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் அப்படி ஆர்பிட்ரரா நீங்கள் ஒரு காரணம் இல்லாமல் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கேசஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் சம்பளம் கம்பன்சேஷன் கிடைக்கும்.
0: ஓகே ஓகே.
1: ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸெப்ஷன், இந்த ஆர்பிட்ரரி டிஸ்மிஸல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் ஒரு தொழிலாளி வந்து வேலையை விட்டு சொல்லாங்கொல்லாம் போயிட்டாருன்னா கம்பெனி வந்து அவரை அப்சாண்டிங்ல போடலாம்,
0: அதுக்கும் கம்பெனிக்கு
1: கம்பெனிக்கு உரிமை இருக்கு. நீங்க ஒழுங்கா வேலைக்கு போல நீங்க காணாம போயிட்டீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு எதிராக அப்சாண்டிங் நோட்டீஸ் போடலாம்.
0: ஓகே. ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயிக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அண்ட் எக்ஸெப்ஷன்ஸ். ஒருத்தரை வந்து டெர்மினேட் பண்ணும்பொழுது, அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணும்பொழுது. குயிக்காக ஒரு பாட்டு கேட்டு முடிச்சுட்டு வந்துருங்க, அதுக்குள்ள இன்னைக்கு குவெஸ்டன் ஆஃப் த டே என்ன, அதற்கான பதில் என்னங்கிறதோட நாங்கள் திருப்பி வரோம்.
2: Mersal Morning brought to you by
3: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
4: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை,
5: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: 57 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட லாயர் மகாதேவா இருக்காரு. இன்னைக்கு நம்ம டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இன் தி யூஏ அது சார்ந்து சட்டம் என்ன சொல்லுது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்னன்னு பேசணும். பிளஸ் நம்ம சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எடுத்தோம்ல சார் ஆஃபர்ல. சோ எந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் ஆர் டைரக்ஷன் நம்ம தர போறோம்?
1: ஒருத்தர் கேட்டது வந்து ரெண்டு பாகமா கேட்டாரு. ஒரு பாகம் வந்து 90 டேஸ் நோட்டீஸ் பீரியட் என்னோட கான்ட்ராக்ட்ல இருந்தா சார் 90 டேஸ் நான் கொடுக்கணுமா, ஒரு மாசத்துக்கு ஃபைட் பண்ணலாமா? நீங்க ஒரு மாசம் வந்து மினிமம் நோட்டீஸ் பீரியடு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுறது. அந்த நோட்டீஸ் பீரியடு வந்து ஒன்றும் மென்ஷன் பண்ணலன்னா கான்ட்ராக்டில் உங்களுக்கு 30 டேஸ் தான் டிஃபேக்டோ சட்ட பிரகாரம். ஆனால் உங்கள் கான்ட்ராக்டில் வந்து ஒப்பந்தத்தில் வந்து 90 நாள் எழுதியிருக்காங்கன்னா 90 நாள் நீங்க நோட்டீஸ் பீரியட் தான்.
0: ஓகே, நம்ம சைன் பண்ணிருக்கோம் 90 நாள் இருப்போம்.
1: நீங்க சைன் பண்ணிருக்கீங்கன்னா அதை மறுதளிக்க முடியாது. 90 நாள் நோட்டீஸ் பீரியட் இது பண்ணலாம். அதே வேறொரு கேள்வி வந்து, ஒரு 2 வருஷ கான்ட்ராக்ட் இருக்கு சார், லிமிடெட் கான்ட்ராக்ட், அது முடியும் போது நம்ம நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணணுமா? நீங்க முன்னாடியே சொல்லிடலாம். அதாவது ஒரு கர்டசி, அது 30 டேஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு கர்டசி. ஏன்னா திடுதிடுப்பு நீங்க போய் நான் வேலையை விட்டு போறேன், வேலையை விட்டு போறேன், கம்பெனி வந்து நாங்க ரினியூ பண்ணலன்னு சொன்னா இட்ஸ் நாட் a good practice. அதனால நோட்டீஸ் கொடுத்து போறது நல்லது. ஆனா 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடியும் போது நீங்க சொல்லலாம், நான் கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணல.
0: சோ நோ, அது வந்து ஒரு கர்டசிக்கு கம்பெனியும் ஷட் டெல் தி எம்ப்ளாயி அண்ட் தி எம்ப்ளாயி ஆல்சோ ஷட் இன்ஃபார்ம் தி எம்ப்ளாயர். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார், வெரி இன்ட்ரஸ்டிங். ஆல் ரைட், சோ எம்ப்ளாய்மென்ட் கான்ட்ராக்ட் வந்து நம்ம யுஏ ல டெர்மினேட் பண்ணும்போது நம்ம என்னலாம் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு ரொம்ப தெளிவா அழகா விளக்கி இருக்காரு லாயர் மகாதேவா. நானும் அப்படியே கிளம்புறேன், நாளை காலையில 7 மணிக்கு மறுபடியும் உங்ககிட்ட பேசுறேன். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் தி லவ்லி செஷன். நன்றி நன்றி.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது காலை 11 மணி.
2: Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: பெரும்பாலான மாநிலங்கள் 30 ரூபாய்க்கு அதிகமாகத்தான் மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்றன என்று அமைச்சர் நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நிறுவனத்திடம் இருந்து கொள்முதல் செய்யப்படுவதால் ஊழல் செய்ய வழிவகை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். உப்பூரில் மின் உற்பத்தி செய்ய 6,000 கோடி ரூபாய் முதலீடு செய்த திமுக அதனை செயற்படுத்தவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் 1 யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கடந்த கால ஆட்சியில் 1 யூனிட் மின்சாரத்தை 11 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கொள்முதல் செய்தார்கள். இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் 35 ரூபாய்க்கு 1 யூனிட் மின்சாரத்தை கொள்முதல் செய்யவில்லை என்று அவர் தெரிவித்தார். 35 ரூபாய்க்கு மின்சாரம் கொள்முதல் செய்வதை வெற்றி மெகா ஊழல் திட்டம் என கூறலாம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி இன்று டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற அமைதியான போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். தேசிய கொடியை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபடுவது தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிஜேபி செயற்பாட்டாளர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதை கண்டித்த அவர் இந்நடவடிக்கையை கோழைத்தனமான செயல் என்று விமர்சித்தார். மேலும் ஜந்தர் மந்தரை மீண்டும் போராட்டக்காரர்களின் உரிமைக்கான களமாக மாற்றுவோம் என்றும் அவர் உறுதியளித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் நிதியை தவறாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசல் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவுக்கு உத்தரவிட்டார். சர்வதேச போலீசார் மூலம் சிவப்பு அறிவித்தலை பெற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் நீதவான் இதன்போது உத்தரவிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த கருத்துக்களை அடுத்தே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.

0: உலகச் செய்திகள்.
1: யுக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு வெப்பம் மற்றும் மின்சாரம் வழங்கும் முக்கிய எரிசக்தி நிலையம் மீது ரஷ்யா நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 21 பேர் காயமடைந்ததாகவும் கீவ் நகர மேயர் விட்டாலி கிளிச்கோ தெரிவித்தார். இந்த தாக்குதலில் டானிஸ்கா எனப்படும் அனல் மின் நிலையமும் குடியிருப்பு கட்டடம் ஒன்றும் பாதிக்கப்பட்டுள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி வாலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஐக்கிய அமீரகத்தில் இன்றும் சவுதி அரேபியாவுக்கான பல விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய இன்று ஃபிளை துபாய் மற்றும் மேலும் பல விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஃபிளை துபாய் விமான சேவைகள் நிறுத்தப்படுவதாக விமான சேவை இன்று அறிவித்தது.
0: விளையாட்டுச் செய்திகள்.
1: பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் மற்றும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்பொழுது பிரிஸ்பர்னில் நடைபெற்று வருகிறது. இதில் நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய மகளிர் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் பங்களாதேஷ் மகளிர் அணி சற்று முன்னர் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 179 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் சுல்தானா காத்னூன் 5 ஓட்டங்களுடனும் திஷா பிவாஸ் 13 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். ஷோர்னா அக்தர் 54 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தார். ஷம்ரீன் அக்தர் 50 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணியின் ஏனைய வீராங்கனைகள் மிகவும் குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டனர். ஆஸ்திரேலிய மகளிர் அணியின் பந்துவீச்சில் மேகன் ஸ்காட் 4 விக்கெட்டுகளையும் ஆஷ்லி கார்ட்னர் மற்றும் ஆனபல் சதர்லண்ட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் எலிஸ் பெரி மற்றும் அலானா கிங் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர்.
2: Business update. Business update. Brought to you by
3: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
1: ஐக்கிய அரபு அமீரக மத்திய வங்கியும் ஜார்ஜியா தேசிய வங்கியும் நிதித்துறை மற்றும் கண்காணிப்பு தொடர்பான ஒத்துழைப்பை வலுப்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மத்திய வங்கி செயற்பாடுகள் தொடர்பான தகவல்கள் மற்றும் நிபுணத்துவத்தை இரு நாடுகளும் பரிமாறிக்கொள்வதற்கும் நிதி நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும். மேலும் இரு நாடுகளின் வங்கித்துறை மற்றும் நிதிச்சேவை துறைகளின் வளர்ச்சிக்கும் இது ஆதரவளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி குழுமத்தின் வருடாந்த கூட்டங்களையொட்டி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
1: ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே பயணம் செய்யும் பயணிகளுக்கு அக்டோபர் 14 இன்று மற்றும் அக்டோபர் 15 நாளை தினங்களில் விமான சேவை பாதிப்புகள் தொடர்கின்றன. எமிரேட்ஸ், எத்திஹாத் ஏர்வேஸ், ஃபிளை துபாய் மற்றும் ஏர் அரேபியா ஆகிய விமான நிறுவனங்கள் பல வழித்தடங்களில் விமானங்களை ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. சமீபத்திய விமான நிறுவன அறிவிப்புகளின்படி துபாய், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் இருந்து சவுதி அரேபியாவின் பல்வேறு நகரங்களுக்கு செல்லும் விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சில விமான ரத்துக்கள் அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகும் தொடர்கின்றன. குறிப்பிட்ட வழித்தடங்களில் எத்திஹாத் ஏர்வேஸ் விமான சேவைகள் அக்டோபர் 18 மற்றும் 19ஆம் தேதி வரை நிறுத்தப்பட்டுள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: செய்தி சுருக்கம்
5: was brought to you by தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் since 1982. 89.4

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்கள். செலக்டட் ஜுவல்லரியின் மேக்கிங் சார்ஜஸிலும் மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

மற்றும் பிரீசியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டுனால நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
4: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
4: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
5: ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
6: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
5: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
7: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: ஏ, ஏதாவது ஹெல்ப்?
9: அந்த துணியை கொஞ்சம்.
8: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
9: ஏதாவது ஹெல்ப்?
8: கரண்ட் போயிடுச்சுமா?
9: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். ஃப்ரம் ஜோதி லேப்,
10: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
0: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: துபாய் ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு ரொம்பவே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிரைவர்ல ஸ்பாட் வரது மூலமா இந்த ப்ளூ வாட்டர்ஸ் ட்ரையல் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ளூ வாட்டர்ஸ் போனோம் அப்படின்னா இந்த டிரைவரில் ஸ்பாட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மெட்ரோ இறங்கி ப்ளூ வாட்டர்ஸ்க்கு தனியாக ஒரு டாக்ஸி பிடிச்சி போகணுன்னோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணுன்னோ கிடையாது, டேரெக்டாக இந்த டிரைவரில் ஸ்பாட்ஸ் வச்சு போயிடலாம். ஸோ ஆர்டிஏ தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு சேஃப் அண்ட் ரிலேபிள் ஜேர்னியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, பஸ்ஸுக்கு வெயிட் நான் சொன்னல, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற டைம் வந்து கணிசமாக குறைக்கும். அண்ட் ஹீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய நேரம் வாக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மெட்ரோக்கும் ஈஸியாக கனெக்டிவிட்டி இருக்குங்கிறது தெரிய வந்துருக்கு. குறிப்பா இது வந்து அப் டு 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ 4 லிருந்து 6 பேர் வரைக்கும் உட்காரலாம். அண்ட் ஒரு சிங்கிள் சார்ஜ்ல 250 கிலோமீட்டர் ஓடும் இந்த டிரைவர்ல ஸ்பாட்ஸ். ஸோ இது வரது மூலமாக ஈஸியாக மெட்ரோலேருந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கோ அங்கெல்லாம் அப்படியே டக்கு டக்குனு போயிடலாம். அதுதான் இதோட பிரைமரி நோக்கம். ஓகே, ஜெயிலர் 2 படம் வருது நாளைக்கு. ஸோ அதனால் ஜெயிலர் 1லேருந்து பாட்டு போடுறேன். நீங்கள் இப்பயே கேட்டு வடிவேல் சொல்லுவாரில் வெறியேற்றிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வந்து பயங்கரமாக வெறியேற்றிக்கிட்டு ரெடி ஆகிக்கோங்க. சரியா,
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித்
3: தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwada Abu Dhabi. Talaivar Song of the Year. Talaivar Song of the Year.
4: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: இந்தியா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama. இது 89.4 தமிழ் FM. இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
3: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க.
4: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
5: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வின்னர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
4: என்னது, நிஜமாவா?
6: நிஜமாதான். 100 டிரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
7: Lulu, where the world comes to shop.
8: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
4: நீ மட்டுமா, நானும் வருவேன். அக்டோபர் 18 எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ், எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
9: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிள்ளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்.
10: நாங்கெல்லாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா?
9: அதானே
4: அக்டோபர் 18 ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர் மார்க்கெட், கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Masala Cafe is brought to you by
11: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன, வேதாமிருதா.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ அகைன் அண்ட் அகைன். நம்ம நிறைய பேச போறோம் இன்னைக்கு. ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. சோ நாளைக்கு வந்து ஜெயிலர் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. சோ இந்த ஜெயிலர் 2 இந்த ஹைப் இருக்குல்ல, பயங்கரமா வந்து எல்லாரும் வா வா தலைவர் படம் வருது, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹைப்போட காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி கடைசியா எந்த ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹைப்போட இருந்தீங்க? அதாவது இந்த படம் வரதுக்காக சில பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த பாட்டெல்லாம் வரும்போது அந்த பாட்டை ரிப்பீட் மோட்ல கேட்டுக்கிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு உள்ள அந்த படம் எப்படா வரும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 2-3 நாள் முன்னாடி தூங்காம அப்படிலாம் என்னைக்கா இருந்திருக்கீங்களா? நான் அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இருந்திருக்கேன். ஆக்சுவலா லியோ, எனக்கு வந்து இந்த லியோ பாட்டெல்லாம் கேட்டுட்டு லியோ பத்தி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹைப் இருந்துச்சு. லியோ லியோ லியோ லியோன்னு ஒரே பேசிட்டு இருந்துச்சு. லியோ எனக்கு பிடிச்சது ஆக்சுவலா. அடுத்த நாள் காலையில 2 மணிக்கு போனா பர்ஜ்மால எல்லா ஸ்கிரீனும் லியோ அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப ஜெயிலருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஜெயிலர் 2க்கு. ஸோ நீங்க கடைசியா கங்குவாவா கூட இருக்கலாம், எந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க, அந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா அதை முக்கியமா சொல்லுங்க. 800-8940 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க. வணக்கம், யாரை இங்கே பேசுறீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் பிரதர்,
0: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: என் பேர் பீட்டர்.
0: பீட்டர், ஓகே. நீங்க கடைசியா எந்த படத்துக்கு பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க?
1: அது எத்தனை வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்தது,
0: ஓகே,
1: கமலஹாசன் படம் வந்து தசாவதாரத்துக்கு வந்து துபாயில
0: பயங்கரமா ஒரு ஹைப் இருந்துச்சா?
1: ஆமா ஆமா.
0: நீங்க அப்பயே துபாயில தான் இருந்தீங்களா?
1: ஆமா, அப்ப துபாயில தான் இருந்தேன். அதாவது 1 மணி ஷோக்கு போயிட்டு டிக்கெட் கிடைக்கல, மறுபடியும் இயர்லி மார்னிங் 4:00 கிடைச்சு. ஆமா, பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்.
0: ஓ வெரி குட் வெரி குட்.
1: 2 நாள் வெயிட் பண்ணி டிக்கெட்டே கிடைக்கல அந்த டைத்துல.
0: ஓகே, ஆக்சுவலா தசாவதாரம் படத்தை முதல் தடவை பார்த்தா நிறைய பேருக்கு புரியவே புரியாது. எனக்கு எல்லாம் சின்ன வயசு சுத்தமா புரியவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சா?
1: இல்ல இல்ல, புரிஞ்சு
0: நல்லாதான். ஓகே தான், பிரச்சனை இல்ல. இருக்கக்கூடிய மலபார் கோல்டன் டைமண்ட் ஸ்டோரை நம்ம ஆர்ஜே விசிட் பண்ண போறாங்க. ஆர்ஜே பிரேவோ அண்ட் ஆர்ஜே நிவேதா வர போறாங்க. அங்க ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தீபாவளிக்கு முன்னாடியே நாங்க தீபாவளி ஆரம்பிச்சிருவோம். அக்டோபர் 18 சண்டே தான். ஜாலியாக அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கிஃப்ட் வின் பண்ணலாம், ப்ரைஸ்லாம் வின் பண்ணலாம். இது ஒரு மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனாக இருக்க போது. ஆன் ஸ்பாட்டில் நிறைய கேம்ஸ் இருக்கும், ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லி கேம்ஸ் தான் நடத்த போகிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கேட்டேன் நான், டூ விசிட் அஜ்மானில் இருக்கக்கூடிய லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் மலபார் கோல்டன் டைமண்ட் ஸ்டோர் இருக்குது, அங்கே நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்க இந்த ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கும். ஈவினிங் 6:30 போயிருங்க கரெக்டாக, ஓகே, டோன்ட் பி லேட். அப்புறம் ஆன் டைத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் அப்புறம் ப்ரைஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது, டிராஃபிக்காக இருக்கும் தெரியும்ல. அப்போ சீக்கிரமாக கிளம்பி பிளான் பண்ணி போயிட்டு வந்துருங்க, சரியா? ஓகே, முதல்ல இருந்து ஒரு பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே டியூன். 91 போடு.

0: அல்லது 0% இன்ட்ரெஸ்ட். ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
1: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டுவர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டுவர் UAE, இது எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனைய வாங்குங்க.
2: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 056415
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹாரர், சஸ்பென்ஸ், த்ரில்லர்,
3: எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
4: எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM. This hour of Masala Cafe is brought to you by
6: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
7: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணா 800-8940 கால் பண்ணுங்க. கூடவே எந்த படத்துக்கு நீங்க வந்து பயங்கர ஒரு எதிர்பார்ப்போட போனீங்க, அந்த படம் நல்லா இருந்துச்சா இல்ல பயங்கர மோசமா இருந்துச்சா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. வணக்கம், யார் எங்கிட்டு பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வெரி குட், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? அபாஸ். என்ன படத்துக்கு பயங்கர ஒரு எதிர்பார்ப்போட போனீங்க?
1: அதிகமா எதிர்பார்த்தது இப்ப விஜய் படம் ஜனநாயகத்துக்கு எதிர்பார்த்தேன்.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்சதா அந்த படம்?
1: ரொம்ப பிடிச்சிருந்தது.
0: ஓகே, நீங்க
1: அதுக்கு அப்புறம் ஜெயிலர் ஃபர்ஸ்ட்.
0: ஜெயிலர் ஃபர்ஸ்ட், அதுக்கு நீங்க பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா?
1: ஆமா ஆமா,
0: பரவாயில்லையே. சரி, அந்த படம் பிடிச்சதா உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிச்சிருந்தது.
0: சரியான படம் தான்.
1: சொன்னே
0: நகர கூடாது, பயங்கரமா இருக்கும். சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பாட்டு
0: சிவகாமி
1: பேசிட்டு
0: இருக்கேன்.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
0: In association with
2: Tamilnadu's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி. Time check.
0: Brought you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் பங்கேற்றேன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருவாவளவன் தெரிவித்தார். ஜனநாயகம் காப்போம் போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வு குறித்த ஆலோசனைகளை தலைவர்கள் ஒவ்வொருவரும் கூற வேண்டும் என ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். வாரம் ஒரு போராட்டத்தை நாம் நடத்தலாம், அல்லது நாள்தோறும் ஒரு கட்சி என பெரிய கட்சிகள் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை ஒருங்கிணைக்கலாம் என ஆலோசனை வழங்கியதாகவும் அவர் கூறினார். இதனிடையே இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையர்களுக்கு எதிராக ராகுல்காந்தி மற்றும் தாம் உள்ளிட்ட 12 தலைவர்கள் இணைந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் தொல் திருவாவளவன் தெரிவித்தார். காக்ரோச் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சவால் விடுத்துள்ளார். நாட்டில் அவசர நிலையை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியை அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டி அரசியல் சூழல் தொடர்பாகவும் அவர் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அபிஜித் தீப்கே தனது எக்ஸ் தளத்தில் கொஞ்சமாவது துடிச்சலை காட்டுங்கள் நரேந்திர மோடி அவர்களே என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை சவாலுக்குட்படுத்தி இலங்கையின் முன்னாள் அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் சுரேஷ் சாலை தாக்கல் செய்த மனுவுக்கான இடையீட்டு மனு குறித்த அறிவிப்பு பின்போடப்பட்டுள்ளது. கருத்துக்களை முன்வைக்க அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட இந்த இடைக்கால மனுக்கள் மீதான உத்தரவை எதிர்வரும் 22 தேதி அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் அறிவித்துள்ளது. குறித்த உத்தரவு இன்று அறிவிக்கப்படவிருந்த போதிலும் அது பின்போடப்பட்டுள்ளது. பெங்காபுவை நாலக தீரர் உள்ளிட்ட சில பௌத்த துறவிகள் மல்கம் கார்டினல் ரஞ்சித் ஆண்டுகை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றினால் இந்த இடைக்கால மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. ஃபிளைதுபாய் விமானத்தில் சமீபத்தில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தை கையாண்ட விதம் விரைவாக தகவல்களை வெளியிடுவதை விட அவற்றின் நம்பகத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் நெருக்கடி கால தொடர்பு அணுகுமுறையை ஐக்கிய அரபு அமீரகம் பின்பற்றியதை காட்டுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த செப்டம்பர் 30 தேதி நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் துணை விமானி விமானத்தின் தலைமை விமானியை அவசர கால கோடரையால் தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது. சில மணி நேரங்களுக்குள் சம்பவம் நடந்ததை உறுதிப்படுத்திய ஆணையம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின் அடிப்படையில் ஊகங்களை வெளியிட வேண்டாம் என்று எச்சரித்தது. இதேவேளை முழுமையாக சரிபார்க்கப்படாத விவரங்களை வெளியிடாமல் ஆணையம் கவனமாக செயற்பட்டது. நெருக்கடியான சூழலில் தகவல்களின் வேகத்தை விட அவற்றின் துல்லியத்துக்கும் நம்பகத்தன்மைக்கும் முக்கியத்துவம் அளிப்பதை இந்த அணுகுமுறையின் நோக்கம் என்று நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: சவுதி அரேபியா மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் உலகம் முழுவதும் உள்ள மக்களை பாதிக்கக்கூடும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா எச்சரித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் வளம் நிறைந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பல்வேறு மோதல்கள் நீடிப்பது இந்த பாதிப்புகளை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் அந்த பிராந்தியத்துக்கும் உலகுக்கும் முக்கியமானது. எனவே அங்கு நடைபெறும் இந்த சம்பவங்கள் உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஹாங்காங் சிக்ஸஸ் 2026 போட்டித் தொடருக்காக இலங்கை கிரிக்கெட் சபை புதிய குழுவை தேர்வு செய்துள்ளது. சங்கீத் குரி இந்த குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சச்சித் ஜெயதிலக, மோபின் சுபசிங்க, ரவீந்து பெர்னாண்டோ, விஷின் ஹலம்பகி, முதித்த லக்ஷான், சமிந்து விஜய்சிங் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ஹாங்காங் சிக்ஸஸ் போட்டித் தொடரில் விளையாடும் 12 அணிகளில் இலங்கை அணியும் இடம்பெறுகின்றது. 3 நாட்களுக்கு இந்த போட்டித் தொடர் நடைபெறவுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே. வெதர் பத்தி நான் லைட்டா யுஏஇல எப்படி இருக்குன்னு சொல்றேன்.
1: Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, NCM தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பல இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு, விசிபிலிட்டி டெட்டரியரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, டேஞ்சரஸ் ஏரியாஸ் குறிப்பா மவுண்டன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய டேஞ்சரஸ் ஏரியாஸ் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தல மிர்திஃப் கிட்லாம் கொஞ்சம் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு, நீங்கள் பார்த்தீங்களா இந்த மழையை வந்து, நீங்கள் வந்து கவனிச்சிங்களா பை எனி சான்ஸ்? ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு ஒரு மிட் ஆட்டம் மாதிரி தான் இருக்குன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவல் கூலிங் ட்ரெண்ட் வருங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை கீயா வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடறோம். நேற்று இருந்ததை விட ஒரு 1.5 கிராம் கிட்ட குறைஞ்சிருக்கு. 18 கேரட் தங்கம் 382 திர்ஹம்ஸ், 21 கேரட் தங்கம் 445.75, 22 கேரட் தங்கம் 465 டாட், 24 கேரட் தங்கம் 502 திர்ஹம்ஸா இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
1: Brought to you by Aim Gold Wallet. Download பண்ணுங்க. Register பண்றப்போ தமிழ் FM promo code யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 திர்ஹம்ஸ் போனஸ் கிடைக்கும்.
2: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

பேக் டு பேக் மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Hey, look. Easy. Sana.
2: Sana, சொந்த ஊர்ல சொந்த பா எட வரதா மேரேஜ் சொல்லிட்டா.
3: Sana பேர்லயே வாங்கிடலாம். விடு.
2: ஆ எப்படி?
3: ALD Sana Garden. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
0: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
4: ஆரம்பிப்பா இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிட்டர்ஜென்ட் அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Labs.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா.

0: பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
1: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
4: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: In association with
2: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium Al Wada Abu Dhabi. அனுபவித்து ஓட்டிச்
3: செல்லுங்கள்
4: ஓகே. இப்போ டிராஃபிக் எங்கே இருக்குன்னு அப்படியே ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். E311 பக்கத்தில் JVCயில் நீங்கள் அல்கேல் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னா அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. E311 டுவர்ட்ஸ் துபாய் ஷார்ஜாலேருந்து வந்துட்டு இருக்கீங்கன்னா அல்சா கே சிட்டி சென்டர் தாண்டி கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே வந்து டுவர்ட்ஸ் மலையா ஸ்ட்ரீட் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஸ்லோ மூமெண்ட். அதே மாதிரி மலையா ஸ்ட்ரீட்லேயும் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் நீங்கள் வந்து இதுக்கும் பார்த்தே பொறுமையாக போங்க, வேகமாக ஓட்ட
5: வேணாம்.
2: மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
4: வணக்கம், யாரங்க பேசுறீங்க? சிராஜ் போலர் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சிராஜ், எந்த படத்தை பயங்கர எதிர்பார்ப்போட நீங்க போய் பாத்தீங்க?
6: 2007ல வந்த பில்லா 1.
4: அது டெஃபினட்டா வந்து எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சிருக்கும் தான் நான் நம்புறேன். சரியான படம் இல்ல இது, அல்டிமேட். சீரியஸ்லி, அப்ப எங்க இருந்தீங்க? படிச்சிட்டு இருந்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
6: சின்ன பசங்க தான்.
4: ஸ்கூல்
6: என்ன படிச்சிட்டு இருந்தா சரியா போகும்.
4: ஓகே, அதான் ஸ்கூலா? ஸ்கூல் தான். ஓகே, சின்ன பையன் தான் நீங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல. பில்லா 1. இப்ப ஜெயிலர் 2 வருது, எக்ஸைட்டடா இருக்கீங்களா?
6: ஏன்,
4: நீங்க தலைவர் ஃபேன் இல்லையா? பயங்கர எதிர்பார்ப்போட காத்து
6: கொஞ்சம்
4: எனக்கு அதை விட்டு மீண்டு வரவே இல்லை.
7: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: எவ்வளவு காசுல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
1: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் ஆலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் ஆலுகாஸின் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் ஆலுகாஸ். ஆஃபர் வாலட் until November 7.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
3: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18 சண்டே மார்னிங் 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனில் டீமை மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷனல் தானே.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by
2: ALD சனா கார்டன் 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்து வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
4: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.
5: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
2: brought to you by Bashabai Biryani 50% discount la Monday to Saturday take away la veg and non veg combo verum 10 dirham.

0: to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
2: ஏதாவது ஹெல்ப்?
3: அந்த துணியை கொஞ்சம்.
2: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
3: ஏதாவது ஹெல்ப்?
2: கரண்ட் போயிடுச்சுமா?
3: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும், துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Labs.
4: ஈ இன்வாய்சிங்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
5: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்.
4: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
5: அதான், இல்ல, யுஏஇல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த ஈ இன்வாய்சிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT ரிட்டர்ன்ஸ், ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ ஈ இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
4: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப், கரெக்டா?
5: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE e-invoicing செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
6: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
5: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
7: நீ மட்டுமா? நானும் வருவேன். அக்டோபர் 18th எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ்னு எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
8: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிள்ளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்.
9: நாங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா?
8: அதானே
7: அக்டோபர் 18th ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர் மார்க்கெட், கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
10: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
11: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
12: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
13: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
14: ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே.
12: உனக்கு இப்போ 15 வயசு,

0: ஓகே, நீங்க எந்த ஒரு படத்துக்காக பயங்கரமா வெயிட் பண்ணீங்க அப்படிங்கறத கால் பண்ணி சொல்லுங்க 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க வீடு நம்ம குழு, எஸ் 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குழு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் அண்ட் சைபர்ஸ் வெல்லர்ஸ். சோ நீங்க வந்து உங்க வீட்டுக்குழுவை அழகா போட்டோ எடுத்து 050-252-8940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப் பண்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம், ஆர்ஜிஎஸ் எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வந்து எஸ் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம், நிறைய கிஃப்ட்ஸ் நாங்கள் வந்து தருவோம் உங்களுக்கு. அதையும் தாண்டி நீங்கள் சுண்டலாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதையும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு அந்த ஈவினிங் வந்து ஒரு ஃபன் ஃபீல்ட் ஈவினிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா, வணக்கம், யாரங்க பேசுறீங்க? கனிமொழி சொல்லுங்க, எந்த ஒரு படத்துக்காக நீங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு
1: இருந்தீங்க?
0: அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கீங்களா?
1: சூப்பருங்க. அவருக்கு இன்னைக்கு காலையிலே போகணும்னு நினைச்சாரு, அதெல்லாம் புடிச்சு வச்சிருக்கோம்.
0: ஓகே ஓகே ஓகே, சேர்ந்து போலாம் இருக்க அப்படினு.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், ஆல் குட். நீங்க?
1: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்.
0: லஞ்ச்லாம் முடிச்சா?
1: ஆ, லஞ்ச் முடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம்.
0: வெரி குட், வெரி குட், என்ஜாய் என்ஜாய்.
1: Thank you so much.
0: Thank you. Bye. Have a nice day. So ஜோடியில இருந்து ஒரு பொய்யா வந்து சொல் கண்ணே கண்ணே அந்த பாட்டை கேட்க போறோம். அந்த பாட்டியே வடிவ தலைவன் ஒரு பாட்டை பாடினா அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அவர் பாடின வருஷம் தான் ஞாபகம் வருது. என்ன
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry-ye pre-book pannunga. Offer valid till 7th November.

0: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: In association with
2: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
3: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே, இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
4: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

நேரம் இப்பொழுது மதியம் ஒரு மணி. Time check. Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் இன்று சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அசோக் ஆனந்த் இத்துடன் மூன்றாவது முறையாக எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதல்வர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்கலம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதில் தட்டாஞ்சாவடி தொகுதியை முதல்வர் ரங்கசாமி ராஜினாமா செய்ததால் கடந்த அக்டோபர் 6 தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் மசூதிகளில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது வழங்கப்படும் பிரசங்கங்களுக்கு ஒரே பொதுவான கருப்பொருளை அறிமுகப்படுத்தும் முன்மொழிவுக்கு மாநில முதல்வர் ஒமர் அப்துல்லா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் தொடர்பாக அவர் தனது விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இந்த முன்மொழிவு முஸ்லிம்களின் மத விவகாரங்களில் தலையிட பாஜக மேற்கொள்ளும் ஏற்றுக்கொள்ள முடியாத முயற்சி என்று அவர் விமர்சித்துள்ளார். இந்த விவகாரம் அரசியல் தலைவர்கள் மற்றும் மத அமைப்புகளிடையே பரவலான எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து ஜம்மு காஷ்மீர் வக்ஃப் வாரிய தலைவரான தரக்ஷா ஆந்திராவி இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் கொழும்பு போர்ட் சிட்டியில் உள்ள வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் தொழிலதிபர்களை இலக்கு வைத்து மிரட்டி பணம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சீன நாட்டவர் கொழும்பு குற்றப்பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 38 வயதுடைய குறித்த சீன நாட்டவர் கொம்பனி தெரு காவல் பிரிவுக்குட்பட்ட ஜஸ்டின் அக்ப மாவட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கைது செய்யப்பட்டார். இந்த சோதனையின் போது போலியாக தயாரிக்கப்பட்ட 2 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள், மற்ற நபர்களுக்கு சொந்தமான 4 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் மற்றும் சுங்க வரி செலுத்தாமல் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பல்வேறு வகைகளைச் சேர்ந்த 16 சிகரெட்டுகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. துபாயில் 12.4 லட்சம் திர்ஹாம்ஸ் மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னாள் நிர்வாகியை துபாய் மேன்முறையீட்டு நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. சர்ச்சைக்குரிய தொகையை முறையாக அங்கீகரிக்கப்பட்ட பணிக்கால இறுதி பலன் என்பது நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நிபுணரின் ஆய்வில் தெரியவந்ததை தொடர்ந்து இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு குறித்த முன்னாள் நிர்வாகிக்கு 50,000 திர்ஹாம்ஸ் அபராதமும் மோசடி செய்ததாக கூறப்பட்ட 12.4 லட்சம் திர்ஹாம்ஸ் தொகைக்கு இணையான கூடுதல் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் முந்தைய தண்டனையை ரத்து செய்து அவரை விடுதலை செய்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: யுக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு வெப்பம் மற்றும் மின்சாரம் வழங்கும் முக்கிய எரிசக்தி நிலையம் மீது ரஷ்யா பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இந்த தாக்குதலில் டானிஸ்கா எனப்படும் அனல் மின் நிலையமும் குடியிருப்பு கட்டிடம் ஒன்றும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த தாக்குதல் குறித்து தங்களது கூட்டாளி நாடுகளிடம் இருந்து முன்கூட்டியே எந்த எச்சரிக்கையும் கிடைக்கவில்லை என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 21 பேர் காயமடைந்ததாகவும் கீவ் நகர மேயர் விட்டாலி கிளிச்கோ தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையில் நடைபெற்ற ஒரேயொரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சமநிலையில் முடிந்தது. இந்த போட்டியின் 5வதும் இறுதியுமான நாள் ஆட்டம் நேற்று நடைபெற்றதுடன் 479 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ஆப்கான் அணி 346 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இதற்கமைய போட்டி சமநிலையில் முடிவதாக அறிவிக்கப்பட்டது. முதலாவது இன்னிங்ஸில் பங்களாதேஷ் 346 ஓட்டங்களையும் ஆப்கானிஸ்தான் 240 ஓட்டங்களையும் பெற்றன. பங்களாதேஷ் 2வது இன்னிங்ஸில் 372 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது. இது போட்டியின் ஆட்டநாயகனாக லிட்டன் தாஸ் தேர்வானார். அவர் முதல் இன்னிங்ஸில் 53 ஓட்டங்களையும் 2வது இன்னிங்ஸில் 102 ஓட்டங்களையும் பங்களாதேஷ் அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த செல்வந்த முதலீட்டாளர்கள் ஆடம்பர வீடுகள் மற்றும் உயர்தர சொத்துக்களில் முதலீடு செய்வதில் இருந்து விலகி தொடர்ந்தும் வருமானம் ஈட்டித்தரக்கூடிய சொத்துக்களில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். சொத்து மேம்பாட்டு திட்டங்கள், சில்லறை வணிகம், மலிவு விலை வீடுகள் மற்றும் வணிக ரியல் எஸ்டேட் ஆகிய துறைகளில் முதலீட்டாளர்களின் ஆர்வம் அதிகரித்து வருவதாக அல் ரயான் வங்கி யுகே வெளியிட்டுள்ள GCC முதலீட்டு பாரோமீட்டர் 2026 அறிக்கை தெரிவிக்கின்றது. 4வது ஆண்டாக வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையின்படி எதிர்காலத்தில் இங்கிலாந்தின் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்வதற்கான முக்கிய தேர்வாக சொத்து மேம்பாட்டு திட்டங்கள் உருவெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4.
5: Kanna, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும். ஹுக்கும். ஹுக்கும்.
6: அர்த்தமாயிட்டா ராஜா.

மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும்போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே 189.4 தமிழ் எஃப்எம். UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. Okay, so சில பல AI விஷயங்கள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுல இருந்தே ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லது நடந்தாலும் சில பல தவறான விஷயங்கள்லாம் நடக்குது. அதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் தரப்புல இருந்தோ உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளும் ஒன்று சேர்ந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேக் இமேஜஸ் ஹோம்ஒர்க் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஏஐ யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட விஷயத்த உருவாக்கி இருக்கிறாங்க. துபாய் ஒரு பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலிஸ் வித் சில்ட்ரன் ஏஜ்டு 8 to 15 இந்த ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏஐயை சேஃபாக ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கைடன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ஹோம்ஒர்க், பர்சனல் அட்வைஸ் வந்து ஏஐ கிட்ட வந்து எடுத்துக்கலாம், ஏஐ கூட சேர்ந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா எப்படி வந்து ஃபேக் இமேஜஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இது கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கோல்ட் ரேட் என்னங்கறத பார்க்க போறோம். இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy in gold wallet. பெரிய மாற்றம் இல்லை. ஆஃப்டர்நூன் பிரைஸில் 18 கேரட் தங்கம் 382 திரஹம்ஸாக இருக்குது, 21 கேரட் தங்கம் 445.75, 22 கேரட் தங்கம் 465, 24 கேரட் தங்கம் 502 திரஹம்ஸாக இருக்குது. இன்று தங்கத்தின் விலை
1: ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் எஃப்எம் ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 திரஹம்ஸ் போனஸ் கிடைக்கும்.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித்
4: தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
5: Nikana 91 pode
6: 91.

0: Brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: Tamil 89.4.
2: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
3: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
2: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
4: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, நம்ம வந்து சில்லா ஒரு பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி டிராஃபிக்
1: Brought to you by Jeturay மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: பொசுக்கு டிராபிக் அதிகமா இருக்கு. E11 டுவர்ட் சார்ஜா, E311 அல்சாகியை தாண்டி வரும்போது டுவர்ட்ஸ் துபாய் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. கிசைஸ் பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. முயஸ்னா பக்கத்தில் டுவர்ட் சார்ஜா போகிறப்போ ரெண்டு டேரக்ஷன்லுமே E311 ஸ்லோவாக இருக்கு. வாசித் ஸ்கொயர், கல்ச்சுரல் ஸ்கொயர் எல்லா பக்கமும் நல்ல ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அதான் ஷார்ஜாக்குள்ள வந்து இப்போ நல்லவே டிராஃபிக் இருக்கு. லஞ்ச் டைம் என்னன்னு தெரியலையே, இப்போ வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு.
1: Brought to you by Jeturay மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: ஓகே, ஸோ நீங்கள் ஜெயிலர் டூ படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணணும்னா தொடர்ந்து எஃப்எம் கேளுங்க. ஆல்சோ எங்கள் சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நாங்கள் கான்டெஸ்ட் வைப்போம். டிஷர்ட்ஸ்லாம் வந்து கிவ் அவேவாக கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 89.4 தமிழ் எஃப்எம் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறோம். அண்ட் இந்த படத்தை அமீரகத்தில் ஃபார்ஸ் ஃபிலிம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் டீமோட சேர்ந்து நீங்களும் இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாலோ அவர் சோஷியல் மீடியா பேஜஸ் நவ. ஓகே,
1: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale, Propshell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

ஓகே, பாட்டு கொடுத்துட்டு வழக்கம் போல நான் இங்க கிளம்ப போறேன். ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் FM ல. எல்லாம் வந்து போராடணும், சவுத் ஆப்பிரிக்காவில அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து டிரா பண்ண முடியல. ஒரு காலத்துல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஏபி டிவிலியர்ஸ் எல்லாம் ஆம்லா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா நின்று 2000-3000 பால் விட்டு ஆடி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆடி 43 ரன் அடிச்சாங்க. ஸோ இன்னைக்கு 4th T20 இருக்கு, சாயங்காலம் 5:30 எல்லா மேட்சும் சேர்த்து 250-500 அப்படின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு பாக்குற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. சரி, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். வணக்கம், யாரை இது பேசுறீங்க? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க ப்ரா. ஓகே ப்ரா, உங்க பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வாட் இஸ் யுவர் குட் நேம்? ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?

0: சரி, தேங்க்யூ பிரதர். இந்த படத்தை ஞாபகப்படுத்தி விட்டதுக்கு. இந்த மாமன்னன் படத்தில் இந்த ஜிகு ஜிகு ரயில் பாட்டெலாம் இருக்குல்ல, அது அப்புறம் இந்த நெஞ்சமே நெஞ்சமே பாட்டு, இது எல்லாத்தையும் வந்து பல நாள் அப்படியே கேட்டு கேட்டு கேட்டு இப்போலாம் அப்படியே மறந்து போயிட்டேன். நிறைய இந்த ஃபர்காட்டன் சாங்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தேன்னு வச்சிங்களேன், அதுவே அவ்வளோ இருக்குது. எனிவேஸ் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து கேட்போம். எனவே நான் இங்கேருந்து அப்படியே கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சமூக வலைதள பக்கங்களை தெரியப்படுத்துங்க. இத்துடன் நாளை காலை 11 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் பை.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன். இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித்
3: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: பிராந்திய மோதல் நீடிக்கும் ஒவ்வொரு மாதமும் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரங்களுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 1% புள்ளிக்கு சமமான அளவில் பற்றாக்குறை ஏற்படுவதாக ஒரு நிறுவனத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் எச்சரித்துள்ளார். வளர்ச்சிக்கு தேவையான நிதியை பெற சர்வதேச நிதி சந்தைகளை வளைகுடா நாடுகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். துபாயில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் பேசிய அவர், நெருக்கடிக்கு பிராந்தியம் அளித்துள்ள பதிலை முதலில் பாராட்டினார். இந்த மோதல் தொடங்கி 7 கடந்துள்ள நிலையில் இந்த பிராந்தியம் ஏற்கனவே தனது நெருக்கடியை தாங்கும் திறனை நிரூபித்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டவே நான் இங்கு வந்துள்ளேன் என்றும் அவர் கூறினார்.
2: உலகச் செய்திகள்.
3: யுக்ரைனில் ரஷ்யா இரவு வேளையில் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் பலர் உயிரிழந்த நிலையில் குறைந்தது 6,00,000 பேர் மின்சாரமின்றி தவித்து வருவதாக அந்நாட்டு ஜனாதிபதி வாலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். கியூ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வடகிழக்கு நகரமான கார்கீவிலும் முக்கியமான எரிசக்தி கட்டமைப்புகள் தாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே எரிசக்தி தொடர்பான போர் நிறுத்தம் அமலில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்த போதிலும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழக அரசும் மின் வாரியமும் அநியாய விலைக்கு கொள்முதல் செய்ய போட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு நியாயமான விலையில் கொள்முதல் செய்ய முன்வர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மின்சார கொள்முதல் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளது. ஒரு யூனிட் மின்சாரம் 35 ரூபாய் என்ற உடன் ஷாக் அடித்தது போல் ஆகிவிட்டது. இதுவரை இப்படியொரு கொள்ளை விலையை கேள்விப்பட்டது கூட இல்லை என்று அவர் கூறியுள்ளார். விலைவாசி அதிகமாகும் போது யானை விலை, குதிரை விலை சொல்றான் என்று மக்கள் கூறுவார்கள். அவசரத்திற்கு கேட்டால் அவன் சொன்னதுதான் விலை என்று ஆகிவிட்டது. தனியாருக்கு லாபம், கொள்ளை லாபம், மேலும் லாபம் என்றுதான் செயற்படுவார்களே தவிர மக்கள் நலன் என்பதெல்லாம் கடுகளவு கூட இருக்காது என்பதற்கு மற்றொரு உதாரணம் இது என்று சிபிஎம் மாநில செயலாளர் பி சண்முகம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி அதிருப்தி எம்எல்ஏக்கள் ராகேஷ் பிரதாப் சிங், அபய் சிங், வினோத் சதுர்வேதி பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்பாக 3 பாஜகவில் இணைந்தது சமாஜ்வாதி கட்சிக்கு கடும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக டெல்லியில் இறங்க வேண்டிய ஏர் இண்டியா விமானம் ஒன்று ஜெய்ப்பூருக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் இருந்து புதுடெல்லிக்கு வந்து கொண்டிருந்த போயிங் 787-9 ரக விமானம் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக ஜெய்ப்பூருக்கு திருப்பிவிடப்பட்டு அவசரமாக அங்கு தர இறக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: கல்முனை பகுதியைச் சேர்ந்தவரும் சவுதி அரேபியாவில் பணிபுரியச் சென்றவருமான பொறியியலாளர் அனுஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை ரத்து செய்வதற்கு சவுதி அரேபிய அரசாங்கம் எடுத்த தீர்மானம் தொடர்பில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இதற்காக உழைத்த சகலருக்கும் தனது மரியாதையையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை அனுஜன் நாடு திரும்பும் வரை எமது முயற்சிகள் தொடரும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி அவரது குடும்பத்தினருக்கும் அவருக்காக அயராது பாடுபட்ட அனைவருக்கும் பெரும் ஆறுதலையும் புதிய நம்பிக்கையையும் அளித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பங்களாதேஷ் மகளிர் அணிக்கு எதிரான 3வது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இந்த போட்டியில் முதல் துடுப்பெடுத்தாடிய பங்களாதேஷ் மகளிர் அணி முதலில் துடுப்பெடுத்தாடியதுடன் 49.5 ஓவர்களில் 172 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் ஷோர்னா அக்தர் 54 ஓட்டங்களையும் ஷர்மின் அக்தர் 50 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். 173 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி 22.4 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 175 ஓட்டங்களை பெற்று 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. ஆஸ்திரேலிய மகளிர் அணி சார்பில் அனபல் சதர்லண்ட் இறுதி வரை களத்தில் நின்று 74 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். எலிஸ் பெரியும் இறுதி வரை களத்தில் நின்று 65 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
5: मुझे कैसे बोलेगा तुमने?
6: Rolex. Rolex.
7: Sir! Yes, sir!
8: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
9: 89.4
10: Star of the Month.
11: Music Director Aniruddha Vichandar.

0: வணக்கம். மற்றும் ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. என்ன இந்த மதிய நேரத்துல வந்து புதிய நாள்னு சொல்றேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு இது புதிய நாள் தானே, நான் இப்போ உங்களோட பேச வந்திருக்கேன், எனவே அது எனக்கு புதிய நாள் தான் இல்லையா? காலையில் 7 மணிக்கு எனக்கு வேலை இங்கே தொடங்கிடும், ஆனாலும் கூட 2 மணிக்கு வந்தாலும் நான் புதிய நாள்னு தான் சொல்வேன். சரியா, தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, ரகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். காலமிக புலவரினுடைய தகரவரிசை பாடல் பற்றி சமீபத்தில் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தேன் இல்லையா? அப்போ அந்த பாடலுக்கிடையே வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து காலமிகத்தினுடைய பாடல் இல்லை, இது திருப்புகழ் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஏன்னா திருப்புகழையும் அதே மாதிரியான ஒரு தகர வரிசையில் வரக்கூடிய ஒரு பாடல் வருது. சரியா, அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அதுக்கப்புறமா அதுக்கு என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாடல் தான். இது வந்து காலமிகத்தினுடைய பாடல் கூட ஓரளவுக்கு நம்மளால உச்சரிக்க முடியும், சொல்லிடலாம். ஆனா இது வந்து சொல்றது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. இப்ப பாருங்க, திதத்தத்த தித்த திதிதாதை தாததூ திதத்தித்தா. சரியா, அப்புறம் திதத்தத்த தித்த திதித்தித்த தேதுத்து தித்தித்தா. திதத்தத்த தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்த தித்தித்தி தீதி திதி துதி தீதொத்ததே. அப்பா, எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனால் காலமிக புலவரினுடைய அந்த தகர வரிசை பாடலை ஒரு உதாரணமாக கொண்டுதான் அருணகிரிநாதர் வந்து இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இது பக்தி இலக்கிய காலத்துக்குள்ள வருது இல்லையா? காலமேகம் அதற்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புலவராக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடலுக்கு என்ன பொருள் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சுவை மிகுந்த விஷயத்தை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். சரியா, நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்க. எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கிருஷ்ணி மணிபாலன் என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் 800-894-0 என்ற எண்ணுக்கு நீங்கள் அழைப்பெடுத்தா கூட நான் உங்களோட பேசுவேன். சரியா, காடு திறந்தே கிடக்கின்றது பாட்டு வருது வசுல்ராஜா படத்தில் இருந்து. அதுக்கப்புறமா உலகில் எந்த அப்படிங்கிற தொடங்குற பாடல் நாடோடிகள் படத்துல இருந்து. ரெண்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ரகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.
1: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
0: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
2: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18th சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனில் டீமை மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 0564154242.
3: பிளாட்ஸ் நாலே ப்ராப்ஷனில் தானே?
4: ஏதாவது
5: அந்த துணியை கொஞ்சம்.
4: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
5: ஏதாவது ஹெல்ப்?
4: கரண்ட் போயிடுச்சுமா?
5: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். From Jyoti Labs.
6: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

கந்தர் அலங்காரத்துல வரக்கூடிய அந்த ஒரு பாடலுக்கு என்ன ஒரு பொருள் இருக்க முடியும்? கண்டிப்பா ஒரு ஆன்மீக பொருள் தானே இருக்க முடியும். இதுல அந்த திதத்த தத்தித்த அப்படின்னு வரக்கூடியது வந்து ஒரு தாள வரிசை, சரியா? மிச்சம் எல்லாம் தான் அதனுடைய பொருளாக இருக்கு. தன்னுடைய நடனத்தின் மூலம் நிலைப்படுத்துகின்ற உன்னுடைய தந்தையாகிய பரமசிவனும், மறை கிழவூனாகிய பிரம்மனும், புள்ளிகள் உடைய படம் விளங்கும் பாம்பாகிய ஆதிசேஷனின் முதுகாகிய இடத்தையும், இருந்த இடத்திலேயே நிலை பெற்று அலை வீசுகின்ற சமுத்திரமாகிய திருப்பாட்கடலையும், ஆயர்பாடியில் தயிர் மிகவும் இனிப்பாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அதை மிகவும் வாரி உண்ட போற்றி வணங்குகிற பேரின்ப சுரூபியாகிய மூலப்பொருளி அப்படின்னு அந்த பாட்டினுடைய பொருள் வந்து போகுது. இதுல கடைசியா அந்த தொத்ததே அப்படின்னு வரக்கூடிய இடத்துல வந்து உன்னிடம் ஐக்கியமாகி விட வேண்டும் அப்படிங்கிற பொருள்ல அந்த வரி வந்து எழுதப்பட்டிருக்கு. இதுல தீ அப்படிங்கிறது தகிக்கப்படுறதாகவும், தீ ஒரு இடத்துல அக்னி என்றும், திதி என்பது அந்த ஒரு நாள் அப்படின்னு குறிக்கிறதுக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அப்புறம் இன்னொரு தத்தை அப்படின்னு ஒரு இடம் வருது, அது வந்து கிளியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அத்தி என்பது யானை, நமக்கு தெரியும். எனவே அந்த இந்த இந்த சொற்கள் எல்லாம் அதுக்குள்ள வர்றது வந்து இந்த இந்த பொருட்களை குறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கு, சரியா? இதுதான் அந்த பாடலினுடைய பொருளா இருக்கு. முழுமையான பொருள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கூகுள் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்கும். சரி, நவராத்திரி நாள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து எத்தனாவது நாள்? ஞாயிறு தொடங்கி இன்னைக்கு வந்து புதன்கிழமையா, அப்ப நான்காவது நாள் நவராத்திரி. சரி, இன்னைக்கு உங்களுடைய கொலு வச்சிருக்கீங்களா? என்ன தீம்ல கொலு எல்லாம் வச்சிருக்கீங்க? உங்க வீட்டுக்கு இன்னும் நாங்க வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்ப வருவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுடைய கொலுவினுடைய அந்த படத்தை வந்து அழகா எடுத்து எங்களுக்கு வந்து நீங்க அனுப்பி வைங்க. 0502528940 என்ற எண்ணுக்கு உங்க கிரியேட்டிவிட்டி அதை பார்த்து நாங்க ஆர்ஜிஎஸ் வந்து உங்களுக்கு சில பரிசுகளோடு உங்களை வந்து நாம சந்திக்க போறோம், சரியா? எனவே இது வந்து உங்க வீடு நம்ம கொலு அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு தான். இது வந்து உஜாலா டிட்டர்ஜென்ட் அவங்க தான் வழங்குறாங்க, தமிழ் எஃப்எம்மோடு இணைந்து. உஜாலா டிட்டர்ஜென்ட், அதுக்கப்புறமா சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜைபா ஜுவல்லர்ஸ், சரியா? இந்த ஒரு பாரம்பரியத்தை நாம் எல்லாருமே சேர்ந்து மறக்காம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம். கொலுனாலே ஒரு மாதிரியான ஒரு கொண்டாட்டம் தானே. எனக்கு வந்து இந்த அக்ரஹாரத்தில் போயிட்டு கொலு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது இந்தியாவில் தான் எனக்கு சாத்தியமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அங்கே போனால் அவங்க வந்து நிறைய பாடலாம் பாடி ரொம்ப அழகாக வந்து அதை கொண்டாடுவாங்க. அது அந்த ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு, சரியா? நம்ம தொடர்ந்து பேசலாம். 5 ஸ்டார் படத்திலிருந்து திரு திருடா பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இதில் அழகரம் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில்

0: லகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: Guys, 10 பேரை ரெஃபர் பண்ணா 100 dirham ஷாப்பிங் வவுச்சர், 20 பேரை ரெஃபர் பண்ணா 200 AED. அப்படியே ரெஃபர் பண்ண ஏறிக்கிட்டே போகும் கிஃப்ட்.
3: இப்போ AIM Gold Wallet டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஷாப்பிங் வவுச்சர்ஸையும் வின் பண்ணுங்க.
2: இதுதான் மேட்டர். AIM Gold Wallet-ல as low as 1 dirhamல இருந்து நீங்க கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். விட்ராயல் கூட ரொம்ப ஈஸி. ஹோம் டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க பாப்போம்.
4: ஏய், ஏதாவது ஹெல்ப்?
5: அந்த துணியை கொஞ்சம்.
4: ஓ, துணியா? உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட்.
5: ஏதாவது ஹெல்ப்?
4: கரண்ட் போயிடுச்சுமா?
5: ஓஹோ, இது பக்கெட் வாஷுக்கு ரொம்ப ஈஸி. ஆரம்பிப்பா, இதன் ஐடி ரியாக்ஷன் கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும். துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். உஜாலா லிக்விட் டிடர்ஜென்ட், அழுக்கை மென்மையா நீக்கும். ஃப்ரம் ஜோதி லேப்ஸ்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Merisal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Merisal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, verum 4.90 lakhs lirundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant. JLT matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

வில்லேஜ் இன்று தன்னுடைய அடுத்த சீசனுக்காக திறக்கப்படுது இல்லையா? அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு, ஒரு சிலல்ல கொஞ்சம் மாதங்களுக்கு குளோபல் வில்லேஜ் தொடர்ச்சியா திறந்திருக்க போகுது. இன்னைக்கு வந்து ஆரம்ப நிகழ்வு அப்படியே கோலாகலமா இருக்க போகுது. நிறைய நிறைய புதிய புதிய விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்காங்க இந்த வருஷத்துல. இது குளோபல் வில்லேஜ் தொடங்கினாலே ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு எல்லாருமே திட்டம் போடுறது உண்டு. குறிப்பா வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்கள்ல தான் நம்மளால போக முடியும் இல்லையா? மற்ற நாட்கள்ல வேலை நாட்கள் அப்படிங்கறதுனால நிறைய பேருக்கு போக முடியறது இல்லை. அப்போ இந்த மூன்று நாட்கள்லயும் வந்து டிக்கெட் விலை வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டி இருக்காங்க. சரி பரவாயில்ல, என்ன பண்றது, ஒரு நாளாவது போயிட்டு வந்துடணும் இல்லையா? அந்த ஒரு அனுபவம் இப்படிதான், ஒரே மாதிரி தான் அந்த குளோபல் வில்லேஜ் இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் கூட ஒவ்வொரு வருஷமும் புது புது விஷயங்களை உள்ளடக்கிறதுனாலேயே ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. சரி இந்த வருஷம் போய் பாத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு கிளைமேட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறிக்கொண்டு வருது. அப்போ நல்லா இருக்கும் இல்லையா? சரி நாம தொடர்ந்து பேசலாம். ழகரம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து இப்போ நவராத்திரி போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறமா தீபாவளி வரப்போகுது. தீபாவளி பண்டிகை வந்தாலே வந்து எல்லாருக்கும் நல்ல கொண்டாட்டம், குதூகலத்துக்கு குறைவே இருக்காது இல்லையா? இந்த வருஷம் தமிழகம் எங்க தீபாவளியை கொண்டாட போறோம் அப்படின்னா லூலு ஹைப் மார்க்கெட்ல தான் கொண்டாட போறோம். எங்க இருக்கிற லூலு ஹைப் மார்க்கெட் அப்படின்னா அஜ்மான்ல இருக்கக்கூடிய லூலு ஹைப் மார்க்கெட்ல. சரியா, மலபார் கோல்டன் டயமண்ட்ஸோட நியூ ஷோரூம் வந்து இப்போ அஜ்மான் லூலு ஹைப் மார்க்கெட்ல வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. எனவே அங்கதான் இந்த வருஷம் நாங்க தீபாவளியை வந்து கொண்டாட போறோம். அங்க நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய நிறைய பரிசுகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆன் ஸ்பாட் கேம்ஸ் நாங்க பண்ண போறோம், எனவே அதுல எல்லாம் நீங்க வந்து கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எப்போ அப்படின்னா அக்டோபர் 18ஆம் தேதி மாலை 6:30 இருந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து தொடங்க போகுது. எல்லாருமே வாங்க, வந்து நீங்க வந்து போட்டிகள் எல்லாம் கலந்து கொள்ளுங்க. தீபாவளி பரிசு உங்களுக்கு அங்கேயே கிடைக்கும். சரியா, எனவே எதிர்வரும் 18ஆம் தேதி அக்டோபர் மாலை 6:30 அஜ்மான்ல இருக்கக்கூடிய லூலு ஹைப் மார்க்கெட்டுக்கு வந்து சேருங்க. சரியா, நாம தொடர்ந்து பேசலாம். கஞ்சாடு இனி பாட்டு வருது பங்காத்தா படத்துல இருந்து, அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல நீ காற்று அந்த பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, இதில் நகரம். நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

94 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
6: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
7: Plots Nale, Propshell Dane.
8: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT Matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: காலத்துல நாம இருக்கோம். ஆனா எந்த விதமான வேறுபாடுகளும் பார்க்காம எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையும் இப்போ வரப்போகுது. வேற எதுவுமே இல்ல, 15ஆம் திகதி நாளைக்கு ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து வெளியாகுது இல்லையா, அது ஒரு பண்டிகை தானே. நிறைய தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து அது ஒரு பண்டிகை தான் இல்லையா, எல்லாரும் ரொம்ப தயாராகிட்டு இருக்காங்க. அதில் நாமளும் நாளைக்கு வந்து படம் பார்க்க போகிறோம், எப்படி அதை மிஸ் பண்ண முடியும், முடியாது இல்லையா. நிறைய பேர் வந்து காலையிலேயே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் இன்னொரு ஷோ போகிறதுக்கு கூட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. இங்கே யூஏஇல ஜெயில 2 திரைப்படத்தை வந்து ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நாம எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்மா இருக்கு. சரி, நாளைக்கு படத்துக்கு போகலாம் சரியா. அப்படியே மறக்காம உங்க வீட்டுல நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த குலுவின் அழகான புகைப்படத்தை எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. 0505-2828-940 என்ற எண்ணுக்கு 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் மற்றும் ஜைபா ஜுவல்லர்ஸ். சரியா, நாம இந்த அடுத்த கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த குலு முடியறதுக்கு, நவராத்திரி முடியறதுக்கு. அதுக்கிடையில உங்க வீட்டினுடைய அந்த அழகான குலு புகைப்படத்தை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் நிறைய பரிசு பொருட்களோட உங்களை பார்க்க வரதுக்கு தயாராகவே இருக்கும். சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா. மனசு தொட்ட மெட்டுக்காக இன்ஸ்டாகிராம் வாயிலாக நிரஞ்சன் வந்திருந்தாரு. அவரு சாட்டை படத்திலிருந்து சகாயினி பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. எனவே அவருக்காக அந்த பாட்டு வருது. அத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. Time check. Time check.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா இஸ் ப்ராட் டு யூ பை
2: ALD சனா கார்டன், 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ், அபுதாபில 9 AM டு 7 PM, 2.75 சென்டர், வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்து வாங்க முடியும்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
4: பாதுகாப்பான செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் துபாயில் புதிய தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாக மாறிவரும் நிலையில் குழந்தைகள் இந்த தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள், அது குறித்து பெற்றோர் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், மேலும் AIயின் நன்மைகளை குழந்தைகள் முழுமையாக பயன்படுத்த பெற்றோர் எவ்வாறு உதவலாம் என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் துபாயில் புதிய டிஜிட்டல் தளம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. ஜென் துபாய் எனப்படும் இந்த தளத்தை துபாய் செயற்கை நுண்ணறிவு மையம், சமூக மேம்பாட்டு ஆணையம் மற்றும் துபாய் ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் ஆகியவை இணைந்து உருவாக்கியுள்ளன. சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான ஆரம்கோவின் எண்ணெய் நிலையங்கள் மற்றும் ரியாத் விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் அதிக எண்ணிக்கையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக ஹூதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஹியா சாரி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் எதிர்வரும் நாட்களில் சவுதி அரேபியாவின் உட்பகுதிகளை நோக்கிய எங்கள் நடவடிக்கைகள் தொடரும் என்று கூறியுள்ளார்.
3: தமிழக செய்திகள்.
4: சென்னை சுற்றுக்குழாய் திட்டத்துக்கு சோழிங்கநல்லூரில் முதலமைச்சர் விஜய் இன்று அடிக்கல் நாட்டினார். சென்னைக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் 3,108.55 கோடி ரூபாயில் சுற்றுக்குழாய் திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. சென்னையில் சுமார் 85.7 லட்சம் மக்களுக்கு 84 குடிநீர் அமைப்புகள் மூலம் 1,200 மில்லியன் லீட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
3: இந்திய செய்திகள்.
4: ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கான ஊதியம் போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 11.40 லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு 2,009.61 கோடி ரூபாய் செலவில் போனஸ் வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் நடவடிக்கையில் அதிக வெளிப்படைத்தன்மையை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் எதிர்வரும் அக்டோபர் 28 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவுள்ளது. இதனிடையே கடந்த வார இறுதியில் புதுடெல்லியில் இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டங்களை செய்தியாக சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை டெல்லி போலீசார் தடுத்து செய்தி சேகரிப்பதற்கு இடையூறு செய்ததாக பத்திரிகையாளர்களும் பத்திரிகை சுதந்திர அமைப்புகளும் குற்றஞ்சாட்டியுள்ளன. வாக்காளர் பட்டியலில் இருந்து 130 மில்லியனுக்கும் அதிகமான பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே போலீசார் இந்நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
3: இலங்கை செய்திகள்.
4: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த அனுஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை நீக்குவதற்கு அந்நாட்டு உயர்நீதிமன்றம் எடுத்த தீர்மானத்தை பெரிதும் பாராட்டுவதாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாராய்க்கு தெரிவித்தார். சவுதி உயர்நீதிமன்றம் எடுத்த இந்த தீர்மானத்தை பாராட்டி ஜனாதிபதி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். இந்த தீர்மானம் அனுஜனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இதுகுறித்து அவதானத்துடன் இருந்த அனைத்து இலங்கை மக்களுக்கும் பெரும் ஆறுதலையும் நிவாரணத்தையும் அளிப்பதாக ஜனாதிபதி அதில் குறிப்பிட்டுள்ளார். நட்புறவு நாட்டின் சட்ட நடைமுறைகளுக்கு மதிப்பளித்து மேற்கொள்ளப்பட்ட பொறுமையான ராஜதந்திர தலையீடுகள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள ஓர் இலங்கையருக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த அனைத்து தரப்பினரின் தளராத முயற்சியினாலேயே இந்த நல் முடிவை பெற முடிந்தது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: செய்தி சுருக்கம்

0: 89.4. அடுத்து ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
0: Stay tuned.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
0: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்ச்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர்,
5: எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
6: எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
3: This hour of Rock with Raja is brought to you by
0: ALD Sana Garden. 4th October, Ramadan Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM, 2.75 Center, வெறும் 4.90 lakhs லருந்தே வாங்க முடியும்.
3: You are back.
1: 1 hour of non-stop Raja hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. வெறும் 4.90 lakhs லருந்தே வாங்க முடியும். October month, register பண்ண எல்லாருக்கும் 4 gram gold coin and registration பட்டா free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
3: வீட்ல கலர் கலரா பட்டு போடுவா இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
4: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
3: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
1: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட், உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
5: We'll be back after a short commercial break.
6: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறைய தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபிஐ தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
7: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
9: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me, RJ Bravo. Tune money sound வச்சு கேளு.
1: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
2: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கோலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi ல 9 a.m. to 7 p.m. 2.75 center, வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும்.
12: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
13: ராக் வித் ராஜா.

0: We'll be back after a short commercial break.
1: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
2: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
1: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
2: என்னது, நிஜமாவா?
3: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG. Supply
4: Lulu, where the world comes to shop.

75 சென்ட் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் இன்னும் சில மாதங்களில் புதிய வாட்டர் பார்க் திறக்கப்பட உள்ளதாக துபாய் ஹோல்டிங்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பெர்னாண்டோ எய்ரோவா தெரிவித்துள்ளார். இன்று துபாயில் நடைபெற்ற ரைஸ் உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அடுத்த 2 மாதங்களுக்குள் புதிய வாட்டர் பார்க் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். கோடைக்காலத்தை கருத்தில் கொண்டே இந்த பூங்கா பிரத்யேகமாக உருவாக்கப்படுகின்றது. இதில் ஏராளமான நீர் சார்ந்த பொழுதுபோக்கு வசதிகள் இடம்பெறும் என்று அவர் கூறினார்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நடத்தி வரும் போரின் காரணமாக வளைகுடா நாடுகளின் எரிபொருள் விநியோகம் குறைந்துள்ளதால் டீசல் எரிபொருளுக்கான தேவை 2027 வரையிலும் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருக்கும் என்று சர்வதேச எரிசக்தி முகமை தெரிவித்துள்ளது. சந்தையில் தேவை விநியோக சமநிலை 2027 வரை இறுக்கமாகவே இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. மத்திய கிழக்கில் இருந்த பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் மீண்டும் சீராகும் நிலைமையே இது சார்ந்துள்ளது என்று பாரிஸை தலைமையிடமாக கொண்ட சர்வதேச எரிசக்தி முகமை தனது மாதாந்த எரிசக்தி சந்தை அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: எஸ்ஐஆர் பணிகளில் சதி வேலைகளை செய்ததே திமுக தான் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சுமத்தியுள்ளார். உரிய நேரத்தில் எஸ்ஐஆர் பணிகளில் திமுக செய்த சதி வேலைகளை முழுமையாக ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்துவோம் என்று அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழகம் என்றும் ஜனநாயகத்துக்கு எதிராக விதிமுறைகளுக்கு மாறாக நடைபெறும் எஸ்ஐஆர் நடைமுறையை எதிர்க்கும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் சௌரப் ராஜ்புத் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சீமெந்து கலவை மற்றும் மணலை பயன்படுத்தி ட்ரம்முக்குள் மறைத்து வைக்கப்பட்ட வழக்கில் முஸ்கான் ரஸ்தோகி மற்றும் அவரது காதலர் சாஹில் சுக்லா ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 126 முறை விசாரணை நடைபெற்றதுடன் 22 சாட்சிகளிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டன. சௌரப் ராஜ்புத்தை கொலை செய்ய இருவரும் சதித்திட்டம் தீட்டியதாகவும் கொலைக்கு பிறகு அவரது உடலை துண்டுகளாக வெட்டி ட்ரம்முக்குள் மறைத்ததாகவும் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் HIV தொற்று அதிகரிப்பதற்கு ஆண்களுக்கிடையில் நடைபெறும் பாதுகாப்பற்ற உடலுறவை முக்கிய காரணியாக அமைந்துள்ளதாக பாலியல் நோய்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் நிமாலி ஜாசூரிய தெரிவித்தார். தற்போது HIV தொற்றாளராக ஒரு பெண் அடையாளம் காணப்படும் போது 7 ஆண்கள் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்படும் போக்கு காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இன்று சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் கேட்போர் கூட மண்டபத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். பாலியல் சுகாதாரம் மற்றும் HIV மருத்துவத்துறையின் தற்போதைய போக்குகள், நோய் தடுப்பு முறைகள் மற்றும் எதிர்கால புதிய கண்டுபிடிப்புகள் குறித்து ஊடகங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஷாங்காய் ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. ஷாங்காய் ஓபன் டென்னிஸ் தொடரில் இன்றைய தினத்தில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் அரையிறுதிக்கு முந்தைய காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Namma radio, namma music. Star of the month.
4: Music director Anirudh Ravichandran.

சாப்பிட்டு முடிச்சு சாயங்காலம் 3 மணி ஆனதும் மண்டைக்குள்ள ஒரு மணி அடிக்க ஆரம்பிச்சிடும். தம்பி டீ குடி இல்ல காஃபி குடி, தம்பி காஃபி குடி இல்ல டீ குடி, தம்பி கீழே போ ஒரு பிரேக் எடு. ஒருத்தன் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இந்த மாவீரன் படத்துல எஸ்கேக்கு எப்படி ஒரு குரல் கேட்கும் அந்த மாதிரி ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குட் பைடா அவன், சத்தியமா அவன் சொல்லித்தான் வந்து 3:30 ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு, அண்ணன் எனக்கு ஒரு காஃபி, காஃபியா பாலோட வேணுமோ பால் இல்லாம வேணுமா, எனக்கு பாலோட வேண்டாம் பால் இல்லாம அமெரிக்கானோ தாங்க அப்படின்னு, இதுக்கு மேல என் கடைக்கு வந்து நீ காஃபி கேப்பியாடன்ற அளவுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துருக்கான் இன்னைக்கு. Good evening all of you ladies and gentle boys. 14th October, today is Budhankarmai and you're listening to 89.4 Tamil FM and welcome back to The Evening Kada. தம்பி உள்ள வந்ததுமே செம்மையா ஒரு பாட்டு கொண்டு வந்திருக்கேன். தம்பி போடுப்பா அந்த பாட்டை.

0: அப்படி ஒரு பாட்டு. நேத்தோ முந்தானேத்தோ இல்லை போன வாரமோ ஏதோ ஒரு நாள் ஒன்று நான் சொல்லிட்டு இருந்தேன், ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு எல்லாமே சாயங்காலம் ஒரு சன்செட் டைம் ஒரு 5-6, 6:30 கேட்குற அந்த வைபிளே இருக்கே, மனுஷனுக்கு சன்செட்னா ரொம்ப பிடிக்குமா இல்லை நமக்கு தான் அப்படி தோணுதான்னு எனக்கு தெரில. நீங்கள் எந்த பாட்டு வேணும் எடுங்க, நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பு, மஞ்சள் வெயில், சரி ஏதாவது ரெண்டும் ஒரே படம். நீங்கள் வந்து இந்த பாட்டு என்ன பாட்டு, தீயில்லை புகையில்லை, அது கேளுங்களேன். சாயங்காலம் ஒரு சன்செட் ஆகிற டைமில் கேட்டிங்கன்னா அப்படியே வந்து பிரேக்கப் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த பக்கம் போயிட்டு நீங்க இந்த பாட்டு என்ன, என்னை கொஞ்சம் மாற்றி அப்படி அப்படின்னா நீங்க லவ் பண்ணும்போது ஜாலியா இருந்தது, அதெல்லாம் ஞாபகத்துக்கு. எல்லாமே ஈவினிங் கேத்த பாட்டு இந்த பாட்டு. ஒரு மதியானம் ஒரு 12 மணிக்கு மேல நீங்க கேட்டீங்கன்னா வந்து என்னத்த நல்லா இருக்கு, ஆனா சாயங்காலம் ஒரு 5:30 to 6:00 கேட்டீங்கன்னா நல்லா இருக்குப்பா பாட்டுனா இதுதான் பாட்டு அப்படின்னு நீங்களே வந்து அப்படியே வந்து மெச்சர் அளவுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு இது, செகண்ட் பாட்டு எது அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி நியூஸ் இருக்கா இன்னைக்கு தம்பி? நியூஸ் எங்கப்பா, உலகம் ஃபுல்லா நியூஸே நியூஸ் தான் எப்ப பார்த்தோம்.
1: Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ரெண்டு மூணு புது விஷயத்தை நான் சொல்கிறேன், புது விஷயம் தான் ஆனால் வந்து ஹைலைட்டாக சொல்கிறேன் சரியா. ஸோ துபாயில் வந்து ஒரு புது சிஸ்டம் வந்து ஒன்று கட் பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்கன்ற இருங்க சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, துபாயில் வந்து ஒரு புது சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க துபாய் ஏர்போர்ட்டில். ஸோ இந்த செக்இன் டைம் வந்து 45 நிமிஷம் கட் பண்ணுற மாதிரி, ஓகே இது ஆல்ரெடி வந்த நியூஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஆனால் இப்போ தான் நான் படிக்கிறேன். பட் இதை பற்றி ஃபுல்லாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஷார்ஜாவில் அந்த ஓல்டு கார் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும், அது வந்து ஒரு டைம் நடக்கும், இந்த வருஷம் ஜான்வரியில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு பொதுவாகவே வந்து இப்போ நீங்கள் துபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா, துபாய் மட்டும் இல்லை மொத்த யூஏயில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டில் அப்படியே இப்போ லேட்டஸ்ட் காரை ஓட்டிட்டு அப்படியே போயிட்டுருப்போம், எங்கேயாவது ஒரு மூலையில் பழைய காலத்து ஒரு லெக்சஸ் 430 வரும், செம்மையாக இருக்கும் பார்க்க. எனக்கு வந்து நான் என்ன கார் ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி எனக்கு இந்த லெக்சஸ் 430 ரொம்ப பிடிக்கும், அந்த வண்டியாக. அதுக்கப்புறம் இந்த 1987 கொரோலா, அதெல்லாம் வந்து இந்த உமல்கு என் ஃபிஜரா சைட்லாம் போனால் அந்த மாதிரி கார்லாம் பார்க்க முடியும். அவ்வளோ ஏன் இப்போ வந்து பரதுபாய் கிட்டே அந்த மன்கூல்னு இருக்குது, மன்கூல் பார்க் இருக்குது சரியா, மன்கூல் பார்க் சைடில் நிறைய வில்லா இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 வில்லா இருக்குது. அந்த வில்லாக்கு வெளியில் போனீங்கன்னா ஐ திங்க் 70s 75 உடைய கேட்லாக் நிற்கும், அப்புறம் வந்து பழைய 1970s உடைய ஃபோர்டு மஸ்டாங் நிற்கும், பயங்கரமாக இருக்கும். ஃபோர்ட் மஸ்டாங்லாம் இன்னும் 400,000 பழைய காலத்து ஃபோர்ட் மஸ்டாங்லாம் இன்னும் 400,000 350,000 இன்னும் சேல் ஆகிட்டுருக்குன்னா இப்போ பழைய கார் தான் பெஸ்ட்டு. ஆனால் என்ன மெயின்டெனன்ஸ் தான் பிரச்சனை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பழைய வண்டி, ரொம்ப ஃபேவரட், நான் வாங்கணும் கிட்டத்தட்ட வாங்குற அளவுக்கு போய் கடைசியில் மைண்டு மாற்றி சரி வாக்கே எதுக்கு அப்படின்னு சொல்லி மாற்றினா, டொயோட்டா செஞ்சுரி 1992 மாடல். உங்களுக்கு ஒன்றும் தெரியல அந்த காரை பற்றி அப்படின்னா, ஜப்பானுடைய ரோல்ஸ் ராய்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கார்லாம், இந்த மாதிரி கார்லாம் வந்து பழைய காலத்து கார், ஓல்ட் திங்ஸ் வேர் பில்ட் டு லாஸ்ட்னுவாங்க இப்போவே. ஸோ அந்த மாதிரி ஓல்டு கார் ஃபெஸ்டிவல் ஷார்ஜாவில் நடக்குதான், அது வந்து ஜான்வரியில் நடக்குதான், சூப்பர். நானும் அங்கே இருப்பேன், நீங்களும் அங்கே வந்துடுங்க, டைம் இருக்குது சொல்கிறேன் இப்போவே.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.
0: இப்பதா பாட்டு போட்டவனுமே, நம்ம வந்து மை நேம் இஸ் ஜான் போடுவோமா, செகண்ட் பாட்டு மை நேம் இஸ் ஜான். அந்த பாட்டு நீ எப்போ வேணா கேட்கலாம், ஏதாவது ஒரு சும்மா ஒரு ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எதோ ஒன்று சொல்ல வந்தேன், நான் அப்படியே டைப்பிங்கில் வந்து அப்படியே லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு பாட்டு கேளுங்க, செகண்ட் பாட்டு ஹிஸ் நேம் இஸ் ஜான் இது வருது, கேட்டு முடிங்க, வருவோம் வந்து பேசுவோம் நம்ம. நம்ம ப்ராவோ யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். காஃபி பிடிக்கிற எனக்கே இந்த காஃபி பிடிக்காமல் போயிடும் போல.
2: Back to back. ரெண்டு பாட்டு. Brought to you by Malabar Gold and Diamonds. இந்த festive season-ஐ Malabar Gold and Diamonds உடன் கொண்டாடுங்கள். Selected jewelry in making charges-இலும் மற்றும் diamond value-இலும் 40% வரை off பெறுங்க.

பேக் டு பேக் மற்றும் பிரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் தமிழ் தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: ஹலோ அபுதாபி மக்களே,
3: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
2: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
3: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் with DAG developers. Call 056-357-9474.
4: நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
5: சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல. எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணனும்.
6: அப்ப ஏன் நம்ம கோல்ட் வாங்க கூடாது?
5: எப்பா கோல்டா, அவ்வளவு காசெல்லாம் இல்ல. நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன்.
6: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற. சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ல
5: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா
6: ஆமா பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்ட் வாங்களாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்ட் வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸ் கிடையாது.
5: அட இது நல்லா இருக்கேப்பா. தோ இப்பவே கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் டவுன்லோட் பண்றேன்.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
11: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.
12: திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட் இஸ் ப்ராட் டு யூ பை கார்ப்பரேட் டாக்ஸ் ஆன் டைமுக்கு ஃபைல் பண்ண த வாட் கன்சல்டன்ட், யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத்.
13: யூ ஆர் பேக் த ஈவினிங் கரெக்ட்.
12: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
6: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
14: Welcome back. Now, bravo, you're listening to 89.4 Tamil FM. 4 ஆயிடுச்சு. நான் 4 மணி 28 நிமிஷம். ஒரு 1/2 மணி நேரம் எப்படி போகுது, ஒரு 1/4 மணி நேரம் எப்படி போகுது, ஒரு 1 hour 2 hours எப்படி பாஸ் ஆகுது அப்படின்றதே சில நேரம் தெரிய மாட்டேது. எங்கே ஒரு இடத்துக்கு போய் நம்ம உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போனால் நீங்கள் டாக்கு நடக்கணும், வெளியில் உட்காரணும். உட்காந்தா ஒரு 1/2 hour இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 hour தானே, 1 hour தானே, ஏன்னா கையில் ஃபோன் இருக்குல்ல. ஒன்று கையில் ஃபோன் இருக்குது, ஃபோனுக்குள்ளே இன்ஸ்டாகிராம் இருக்குது, இல்லை யூடியூப்பில் ஷார்ட்ஸ் இருக்குது, இல்லாட்டினா எப்படியோ நமக்கு இந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறோம் நம்ம, ஓகேவா? ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பெருசாக ஒரு ஒரு போர் அடிக்கிற ஃபீலிங்குள்ளேயே நம்ம போகிறதே இல்லை. இல்லை ஏதோ ஒரு பாயிண்டில் நான் வந்து இதே தான், இதே ரீல்ஸு, நானும் ரீல்ஸ் பார்க்குறவன் தான், டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த வழின்னு வச்சுக்கோங்களேன். பட் அட் த சேம் டைம் இதே இப்போ நான் ரீசெண்டாக வந்து சிங்கப்பூர் போயிருக்கு போயிருந்தப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், எல்லா இடத்தையும் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுப்பான், எல்லாத்தையுமே எடுப்பான். எனக்கு வந்து சில நேரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல் ஆகும், அது எங்காவது இடத்துக்கு போகிறோம், ஒரு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு பத்து ஃபோட்டோ மேக்ஸிமம் எடுக்கிறோம், வீடியோ வந்து எதாவது மெயின் மொமெண்ட்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவன் வந்து ஹீ கெப்ட் ஆன் டாக்குமெண்டிங் வாட் எல்லாத்தையுமே. இப்போ எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, டேய் நீ வந்திருக்க, நீ பாடுற அந்த இடத்த சுற்றி முற்றி நிறைய மரம் இருக்குது, மக்கள் நடக்கிறாங்க, காஃபி சூப்பராக இருக்குது, ஊர் அழகாக இருக்குது, நாடு அழகாக இருக்குது, இவ்வளோ காசு கொடுத்து வந்திருக்கும், எல்லாத்தையும் ஃபோனில் சரி ஓகே சந்தோஷம்தான், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நானும் வீடியோ எடுக்கிறவன் தான், எல்லாம் போடுவேன் தான். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் இதுக்கு ஒரு வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எனக்கு டக்குன்னு திடீர்னு எங்கேருந்து எனக்கு தோணுச்சோ தெரில, நானும் இதை கேட்டேன் அவங்ககிட்ட, இந்த கேள்வி எனக்கும் நான் அப்பப்போ கேட்டுப்பேன், ஒரு வேளை சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ இல்லை, அதாவது நான் இந்த இடத்துக்கு போனேன் பாருங்கள் அப்படின்னு ஒரு ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து நான் இந்த இடத்துக்கெல்லாம் போனேன் அப்படின்னு அதை வந்து போஸ்ட் போடுறதுக்கு சோஷியல் மீடியா மாதிரி ஒரு இடம் இல்லை, இன்டர்நெட்டே இன்டர்நெட்டுன்ற ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னா இதே மாதிரி நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பியா? ஃபோன் இருக்குது, கேமரா இருக்குது, ஃபோனில் எல்லாம் ஓகே, ஆனால் இன்டர்நெட்டுன்னு ஒன்று இல்லை, சோஷியல் மீடியான்னு ஒன்று இல்லை, அப்படின்னா உனக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கணும், வீடியோ எடுத்துகிட்டே இருக்கணுன்ற ப்ரெஷர் இருக்குமாடா அப்படின்னு கேட்டால் பதிலே சொல்ல, அடுத்த நாள்லேருந்து அப்படியே குறைச்சிக்கிட்டான். ஆக்சுவலி ஐ கேன் விசிபிளி நோட்டீஸ் த சேஞ்ச். அப்புறம் நான் ஃபோன் எடுத்தாலும் என்ன திட்டுவோம், ஏ என்ன சொன்ன நீ அப்படின்வா, நான் எனக்கு அதான்டா வேலை, நான் அதை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நானுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு 50-50 அதை வந்து ஷேர் பண்ணிப்பேன், கொஞ்ச நேரம் மெயினான மொமெண்ட்ஸை நான் ஷூட் பண்ணுவேன், மீதி இப்போ நீங்கள் ஒருவேளை என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வெறும் 30% தான் நான் ஷூட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் என் மூலமாக பார்க்குற கண்டென்ட்டோ, மீதி 70% நான் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து மெயினாக எங்காவது எதாவது பண்ணுனா எடுத்துருவேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் 70% நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஏதாவது அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஆட்கள் நடக்கிறாங்க, ஏதாவது சாப்பாடு சூப்பராக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு அது ரொம்ப பெருமையாகவே இருக்கும் என்றைக்குமே. ஸோ இப்போ நான் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், இன்ஃப்ளூயன்ஸுன்ற வேர்டே பிடிக்காதுன்னு வச்சுங்களேன், சரி ஓகே ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், எனக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா தேவையும் இருக்குது ஆனால் பண்ணலை. அட் த சேம் டைம் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணணுன்ற ஒரு பியர் ப்ரெஷர் நமக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம பார்க்குற ஃபோன் ஆகட்டும், ஃபோனில் அவங்க கொடுக்குற கேமரா இருக்கட்டும், அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் சிம்பிளாக எது செஞ்சாலுமே உடனே ஃபோட்டோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து அதை டாக்குமெண்ட். ஆனால் அதை திருப்பி பார்ப்போமா எனக்கு தெரில. இப்போ போன வருஷம் நீங்கள் ஊருக்கு போயிருப்பீங்க, எவ்வளோ ஃபோட்டோ வீடியோ எடுத்திருப்பீங்க, அது அன்னைக்கு பார்த்ததோட சரி கரெக்டாக, அதுக்கப்புறம் திருப்பி எப்பயாவது போய் பார்த்தீங்களா? எனக்கு தெரில, ஐடியாவில் ரொம்ப கம்மி தான். நம்ம திருப்பி ரீவிசிட் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு அதை ரீவிசிட் பண்ணி நான் ஒருத்தர்கிட்ட காட்டணுன்றதுக்காக நீங்கள் ரீவிசிட் பண்ணுறதோடு இல்லாமல் நீங்களாக எனக்காவது போய் பார்த்துருப்பீங்களா? கிடையாது. ஸோ வாட் ஐ வுட் சேஸ், இது ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தான், அது போனீங்க அப்படின்னா 50-50 வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் சுற்றி இருக்கிறவங்களோட கொஞ்சம் நேரம் பேசுறது, சிரிக்கிறது, ஒரு அரட்டை அடிக்கிறது, அது ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்ல. இன்ஃபேக்ட் இந்த 6 நாள் ட்ரிப்பு, இது ஒர்க் ட்ரிப் தான் நான் போனது, ஆனால் இருந்தாலுமே அந்த ட்ரிப்புக்கு நடுவில் மற்றதெல்லாம் செய்ய முடிஞ்சுது, ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்டாக நான் திரும்பி வந்தேன். ஸோ அதனால் இது எல்லோரும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எனவே சிகர்தண்டாலேருந்து அவர் சாங் செவ பாட்டு கேட்டு பிடிங்க. ஐல் பி பேக், திஸ் இஸ் ஆர்ஜே ப்ராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கரக்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: விண்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
2: கர்நாடக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
1: Yes, an evening of melody and nostalgia. Bloomline Events presents Raga Layam 2026 Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
2: Ippave qtickets.com a visit panni unga tickets book panunga. Official radio partner 89.4 Tamil FM.
3: We'll be back after a short commercial break.
2: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிகனோசிஸ் இல்லனா டிஐபி போகணுனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர் ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க. ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
1: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: கடினமான அழுக்கை மென்மையா நீக்கும், துணி மற்றும் நிறம் ரெண்டையும் பாதுகாக்கும். Ujala liquid detergent alkai menmaya neekum from Jyoti Lab.
6: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: தி டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிஜிசிஏ அவங்க வந்து இந்த மொபிகிம்ஸ் எம்கே பிபி பிபி 04 அப்படிங்கிற வகையை சேர்ந்த அந்த பவர் பேங்க் வந்து தே ஹவ் பேண்ட் தே ஹவ் ப்ரொஹிபிட்டட் ஆன் ஆல் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட்டிங் டு அண்ட் ஃப்ரம் அண்ட் வித் இன் இண்டியா. சரியா? ஸோ அங்கேருந்து இங்கே யாராவது வராங்க அப்படின்னா இந்த பிராண்டு பவர் பேங்க் யாராவது எடுத்துகிட்டு வராங்கன்னா எடுத்துகிட்டு வர விட மாட்டாங்க, பார்த்துங்க. சரியா? அதனால் வந்து இப்போது சும்மா சொல்லியிருக்காங்க இதை பற்றி. சரி, நான் வந்து மெயின் மேட்டர் எதுக்கு நான் வந்து கிருஷ்ணியை கூப்பிட்டேன்னா, சரிங்க வாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், Z5, அதுக்கப்புறம் இப்போ ஹாட் ஸ்டார் வேறு வந்துருச்சிங்க, நிறைய இருக்குது. இப்போ ஹவு மெனி, ஒரு மாதத்துக்கு எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுருக்க நீ?
1: எனக்கு ஒன்று தான் இருக்குது, நான் பே பண்ணுறது ஒன்று தான் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் தான். நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் தான்.
0: எவ்வளோ?
1: லைக் 50 திரம்ஸ். அவ்வளோதான்.
0: பரவாயில்லையே. இல்லை, இப்போ நான் ஒரு கணிசமான ஒரு தொகை நமக்கு தெரியாமே சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டுருக்கு. ஓகேவா? எனக்கு வந்து சார்ஜ் சரி, ஒரு நான் இப்போ பார்த்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் பாரு அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. சரியா? நான் வந்து ஹிக்ஸ் ஃபீல்டுன்னு ஒன்று, சரியா, அதுக்கு ஒரு 30 திரம்ஸ் எடுத்து வை சொல்கிறேன். சும்மா ஒரு கால்குலேட்டர் எடுப்பு, எவ்வளோ செலவாகுது எனக்கு அப்படிங்கிறத இப்போ கணக்கு போட்டு பார்க்க போகிறோம். கேட்குற நீங்களும் உங்களுக்கு மாதம் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ்லேருந்து காசு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா?
1: சரி,
0: அது ஒரு ஹிக்ஸ் ஃபீல்டுன்னு ஒரு ஒரு 30 திரம்ஸ். ஓகேவா? ஸ்பாட்டிஃபை 29 திரம்ஸ். 29? ஆமாம், 29 திரம்ஸ். சாட் ஜிபிடி ப்ளஸ் 75. சரியா? நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 45 நினைக்கிறேன், தோராயமாக சொல்கிறேன்.
1: ஓகே, 49 அந்த மாதிரி.
0: 40. டிஸ்னி ப்ளஸ் வந்து ஒரு 45. ஓகேவா? இப்போ அமேசான் ப்ரைம்லாம் வந்து என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வேற என்ன, ஐக்ளவுட் வந்து ஒரு
1: 21
0: நினைக்கிறேன், 21 திரம்ஸ். அதுக்கப்புறம் இது ஜிமெயிலோட கிளவுட் சர்வீஸ் 6 திரம்ஸ். சரி, இப்போ வேற என்ன சப்ஸ்கிரிப்ஷன், ஜிம் சப்ஸ்கிரிப்ஷனும் சேர்த்துப்போம். ஜிம் வேண்டாம், ஜிம் வந்து ரொம்ப அவசியம், வச்சுப்போம். சரி, இப்போ வைஃபை
1: 59
0: ஒரு மாசத்துக்கு 250 வந்துரும் செலவு பண்ணிருக்கேன்னா, ஐயோ.
1: சப்ஸ்கிரிப்ஷன் கேப்கட்,
0: கேப்கட் இருக்கே, கேப்கட் எனக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா நான் கேப்கட் வந்து முத முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் போடும் போதே பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து 30 திரம்ஸ் தான்.
1: ஓகே,
0: ஓகேவா? அது போக வந்து ஒரு சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் பண்ணுவேன் மாசம் மாசம், அதெல்லாம் அப்பப்ப அதுக்கு அந்த கணக்குல ஒரு 50 திரம்ஸ். இந்த வடிவேலும் சத்யராஜும் கணக்கு போடுவாங்கல்ல, இவன் அந்த மாதிரி இதெல்லாம் கணக்கே போடுறது இல்லை நம்ம நிறைய நேரம். அதுக்கப்புறம் வேற என்ன, ஐ திங்க் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 50 திரம்ஸ் வேறதுக்கும் சின்ன இதர செலவுகள்ல வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10, 5 400
1: போயிடுறோம்,
0: போன் யூஸ் பண்ணிடுறோம், வீட்டில் வைஃபை யூஸ் பண்ணிடுறோம். யூடியூப் ப்ரீமியம் இருக்கே, 42 சம்திங் யூடியூப் ப்ரீமியம்.
1: நிறைய தேவையில்லாத நீங்கள் வச்சிருக்கீங்க.
0: ஆனால் எனக்கு தெரிஞ்சு, ஓகே, இன் யோர் ஒப்பீனியன், எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நீ நினைக்கிறேன்?
1: இருக்குமே தவிர அப்போ அது கூட வேஸ்ட் தான்.
0: ஓ, இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஊப்புக்கு 999 அப்படினா அது 1000 தரம்ஸ் அப்படினா அது வந்து பிரிச்சா கூட ஒரு மாசத்துக்கு 120 கிட்ட வரும். 120-115 தரம்ஸ் கிட்ட வரும். அதான் நான்
1: எக்ஸ்பென்சிவ் லைஃப் உங்களோடது.
0: இல்ல, நான் தான் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டு இருக்கேன். லைஃப் எல்லாம் ஓரளவுக்கு மேட்சிங்கா தான், நான் தான் எக்ஸ்பென்சிவா மாறிட்டு இருக்கேன். சோ நான் இப்போ சொன்ன மாதிரி, இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய ஓடிடியில் வந்து நல்ல படம் எல்லாம் இருக்கு, ஆனா நம்ம தினம் பாக்குறது இல்ல. ஒரு மாசத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனா மேக்சிமம் 10 நாள் பார்ப்போம், இல்லைன்னா 5 நாள் 6 நாள். அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் பாருங்க.
1: இப்ப நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருக்கேன், நிறைய பேருக்கு கொடுத்து வச்சிருக்கேன் பாஸ்வேர்ட், சோ எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க, அப்ப அதனால அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
0: போய் முதல்ல ஆனா ஒன்னு, உங்ககிட்ட எந்த ஓடிடியோட எந்த ஆப்புக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ இல்லையோ, நீங்க ப்ரீமியம் யூடியூப் ப்ரீமியம் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ வுட் சே.
1: டைம் இல்ல,
0: நன்றி
1: வணக்கம். நீங்க
0: மட்டும்தான் பாட்டு வருது கேட்டு முடிங்க.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jayalukas. Jayalukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry-ye pre-book pannunga. Offer valid till

0: We'll be back after a short commercial break.
1: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
2: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல.

0: இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
1: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட் டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட் டூர் UAE, இது எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
3: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
2: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
0: நிறைவேறும்
1: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
0: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18 சண்டே மார்னிங் 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆபோசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீமை மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
4: பிளாட்ஸ் நாலே ப்ராப்ஷல் தானே.
5: திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட் இஸ் ப்ராட் டு யூ பை கார்ப்பரேட் டாக்ஸ் ஆன் டைமுக்கு ஃபைல் பண்ண த வாட் கன்சல்டன்ட், யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத்.

0: வெல்கம் பேக், வெல்கம் பேக். ஒரு சில இந்த ஹிந்தி பாட்டெலாம் இருக்கும், சரியா? இந்த ஒரு சில ஹிந்தி பாட்டுனா பாலிவுட் சாங்ஸ் நான் சொல்லலை, இந்த போஜ்புரி சைட்லாம் வந்து ஒரு சில பாட்டெலாம் வந்து வரும். ஓகே, அந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக வாய்ஸை மாற்றி ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு கேட்கும் போது வந்து எப்படி இந்த மாதிரி பாட்டு கேட்குறீங்க, எப்படி இந்த மாதிரி பாட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படி இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக என்ன பாட்டுன்றது கேட்டுச்சு புரிஞ்சுது அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் விடுவோம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம தமிழ் பாட்டு கேட்போம். ஐயா வணக்கம், யார் பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன பாட்டு
1: வேணும்? ப்ரோ, குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங், பேர் சொல்லுங்கள்.
1: அஜமான்.
0: என்ன பாட்டு வேணும்?
1: கனவா ஓடி மறைஞ்ச கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியை.
0: நல்லா இருந்துச்சு பாட்டு, வருது. ஆனா பாட்டு பாதியில கட் ஆயிரும், நம்ம முடிச்சிருங்க. தெரியும்,
1: தெரிஞ்சு.
0: தேங்க்யூ ப்ரோ, பரவாயில்ல. நம்ம லிசனர்ஸ் எல்லாம் டைமிங்க்கு தேர்ந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் ஆயிட்டீங்க, சந்தோஷம். பாட்டு வருது, மனசு திட்டமிட்டல. I'll see you guys after 5 o'clock.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
3: Brought to you by Anathangam Golden Diamonds. Onga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
4: Request a song, call or WhatsApp 050-252-8940.
5: Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: எதிஹாத் ரயில் பயணிகள் நாளை முதல் துபாய் மெட்ரோவுக்கு நேரடியாக மாறிச் செல்லும் வசதியை பெறவுள்ளனர். அல் எலாயிஸ் ரயில் நிலையத்தையும் ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்தையும் இணைக்கும் புதிய நடைபாலம் திறக்கப்பட உள்ளதாக எதிஹாத் ரயில் நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்துள்ளது. இந்த புதிய நடைபாலம் பொது போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. இதன் மூலம் ரயிலில் வரும் பயணிகள் டாக்ஸி அல்லது பேருந்துகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமின்றி நடந்து சென்று மெட்ரோ ரயிலுக்கு மாறிக்கொள்ள முடியும்.
2: உலக செய்திகள்.
4: ஹோர்முஸ் ஜலசந்தியில் தாக்குதலுக்கு இலக்கான இரண்டு கப்பல்கள் லேசான சேதமடைந்துள்ளதாக பிரிட்டிஷ் கடற்சார் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த இரண்டு கப்பல்களும் நேற்று ஏவுகணை அல்லது அடையாளம் தெரியாத பொருளால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதன் மூலம் அன்றைய தினம் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
4: மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து மாத்திரைகளை வழங்கக்கூடாது என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நலம் 360 மூலம் 30 வயது நிறைந்த அனைவருக்கும் ஆண்டுதோறும் இலவச உடல்நல பரிசோதனை வழங்க உள்ளோம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து மாத்திரைகளை வழங்கக்கூடாது என்று சென்னையில் நடைபெற்ற மருந்தாளுநர்கள் தினத்தில் மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 25 நாள் உலக மருந்தாளுநர்களுக்கான நாளாக கொண்டாடப்படுகின்றது என்று தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டதென்று மத்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இருநாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் கடந்த ஆண்டு ஜனவரி 2 முறையாக பதவியேற்றார். ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் இந்தியா, சீனா, கனடா உட்பட பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரிகளை அவர் விதித்தார். குறிப்பாக இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதிக்கப்பட்டது. இதனால் இருநாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ப்ளூம்பர்க் புதிய பொருளாதார மன்றம் என்ற நிகழ்ச்சி தலைநகர் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
4: பௌத்த துறவி ஒருவர் சிறைச்சாலையில் இருந்து வெளியே அழைத்து வரப்படும் போது காவியுடை அணிவதற்கு முழு அனுமதி உண்டு என்றும் குறித்த நிக்காயவினால் அவ்வாறு செய்ய வேண்டாம் என அறிவிக்கும் வரை அந்த உரிமை நீடிக்கும் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட சட்ட ஒழுங்குமுறைகள் மற்றும் நிலையான கட்டளைகளை புதுப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கை குறித்து ஊடகங்களுக்கு விசேட உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: இந்திய வேகப்பந்து வீச்சாளர் டி நடராஜனை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மீண்டும் தனது அணியில் இணைத்துக் கொண்டுள்ளது. இந்த பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக சன்ரைசர்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த ஜீஷன் அன்சாரி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு மாறியுள்ளார். 2025 ஆண்டு வீரர்கள் ஏலத்தில் டி நடராஜனை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 10.75 கோடிக்கு வாங்கியது. கடந்த 2 சீசன்களில் அந்த அணிக்காக 12 போட்டிகளில் விளையாடிய அவர் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்.
5: Business update. Business update. Brought to you by
6: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
4: 2026 ஆண்டின் முதல் 9 ஷார்ஜாவின் ரியல் எஸ்டேட் சந்தையில் 9,891 புதிய முதலீட்டாளர்கள் இணைந்துள்ளதாக ஷார்ஜா ரியல் எஸ்டேட் பதிவுத்துறை வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. 130 நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் மொத்தம் 46,125 சொத்துக்களில் வர்த்தகம் செய்துள்ளனர். புதிய முதலீட்டாளர்களில் 4,526 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இதற்கு அடுத்தபடியாக 2,494 பேர் அரபு நாடுகளைச் சேர்ந்தவர்கள், 2,453 பேர் அமீரக குடிமக்கள், மேலும் 418 பேர் பிற வளைகுடா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர்.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
4: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Tamil FM. Tamil FM. Nama radio, nama music.

0: உன்னையும் எப்படி காட்டட்டா? எவனுக்குமே தெரியாது, உனக்கு சொன்னா புரியாது. என்ன பாட்டுறா, என்ன பாட்டு! கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல இந்த பாட்டு வரணும். Okay, this is the evening Kodak on 89.4 Tamil FM. Anjaygal aidichu ama ulla vandadume second hour of the evening Kodak la Surya Harish Mams oda combo la samaya rendu paattu thooki vandirken. First part
1: anbe unnal manam freezing adada kadal endrum amazing. Excuse me, let me tell you something. Nee sirithaal iPhone
0: tring tring andha paattum. ரெண்டாவது மேக்னாவை தேடி சூர்யா அமெரிக்கா வரைக்கும் போன ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டில் தான் கிட்டார் தூக்கிட்டு அமெரிக்கா போவார். ஆனால் இந்த படத்தில் தான்டா அமெரிக்கா யூஎஸ் விசா இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்குன்றதை நம்ப வச்சாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. சரி ஓகே, ஐ நோ யூ நோ த ட்ரில், என்ன பாட்டு அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனிவேஸ் ரெண்டு பாட்டுமே வந்து ஆல்பம் ஹிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஆல்பம் ஹிட்டு, செகண்டு வாரணமாயிரம் வந்து படமே ஹிட்டு. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வாரணமாயிரம் வந்து ஒரு கம்ஃபர்ட் மூவி. ஏதாவது ஒன்று ரெண்டு சீன் எடுத்து பார்த்துட்ருப்பேன், நல்லாயிருக்கும். ஒரு சீனுமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த படம். இல்லை ஒரு மனுஷன் அப்படியே அவனோட சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் லவ்வு, அங்கேருந்து காலேஜுக்கு போகிறான், அங்கே வந்து பெரிய ஆளாகிறான், அதுக்கப்புறம் அப்படியே அங்கே காலேஜ் முடிக்கும்போது, ஆமாம் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரும்போது இன்னொரு லவ், அந்த பொண்ணை தேடி எங்கெங்கேயோ எஃபர்ட்லாம் போட்டு எங்கெங்கேயோ போய் கடைசியில் அந்த பொண்ணு இல்லாமல் போய் அந்த பொண்ணை மறக்க முடியாமல் ஏதோ போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி அதை மறக்கிறதுக்கு அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு போயிட்டு திருப்பி வந்ததுமே வேற ஒரு பொண்ணை பார்த்து அதுக்கப்புறம் மிலிட்ரிக்கு போய், அப்பா என்ன படம்! ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஆள் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆளுடைய ஒரு ஃபுல் லைஃப் ஸ்டோரியை பார்த்த மாதிரி இருக்கும் வாரணமாயிரம். கிட்டத்தட்ட பிரேமமும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ப்ராப்ளம் இந்த ரெண்டு ஃபீலிங்கும் ஒன்றா இருக்கிறதுனால படம் ஹிட்டோ. பட் ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக். அண்ட் இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிற மேட்டர் வந்து வைராக்கியம். நான் வந்து ஏதோ டிவி ஷோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், சரியா? இந்த வைராக்கியம், எனக்கு வந்து வைராக்கியம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி வீட்டில் பெரியவங்கலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வீட்லேயே வந்து நிறைய குடும்ப பிரச்சனைகள்னால இந்த வைராக்கியத்தை நடுவில் வச்சுக்கிட்டு வைராக்கியம் ப்ளஸ் ஈகோ இது ரெண்டும் வந்து டெட்லி காம்போ. இதனால் வந்து பல வருஷமாக பேசாமல் இருப்பாங்க. நான் ஏன் போகணும், நான் ஏன்? நீ அன்னைக்கு அப்படி சொன்னல, அன்னைக்குன்றது என்னைக்குன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அன்னைக்கு இருந்த மூடில் ஒருத்தர் பேசிட்டதுன்னு ஏதோ ஒரு விஷயத்த சொன்னதுனால அந்த ஈகோவும் வைராக்கியமும் ஒன்றா சேர்ந்து டோட்டலாக நீயும் வேணாம் உன் ஃபேமிலியும் வேணாம்னு மொத்தமாக கட் பண்ணி அவங்ககிட்ட பேசாமே கூட இருந்திருப்போம். இது பெரிய லெவல். சின்ன லெவல் அப்படின்னு பார்த்தா நம்மளே கூட நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லாட்டி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்ட ஏதோ ஒரு ரீசனால், ஏ நான் ஃபோன் பண்ணேன், ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை, திருப்பியும் நான் கூப்பிடல, 10 நாளாவது, நான் எதுக்கு உனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியம், நான் உன்ட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக ஈகோவாக ஈகோயிஸ்டிக்காக அப்படியே வந்து ஒரு அடமெண்ட்டாக ஒரு அகன் பிடிச்ச கழுதையாக அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க சில பேர். இந்த வைராக்கியம் ப்ளஸ் ஈகோ இது ரெண்டுத்தினால நீங்கள் இழந்தது என்ன? ஆர் உங்களுக்கு நீங்கள் இழந்தது ப்ளஸ் உங்களோட வைராக்கியத்தினால சுற்றிருக்கிறவங்க இழந்தது ஏதாவது இருக்கா? அதை பற்றி இன்றைக்கி பேசுவோம். நான் வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக எடுத்து வந்திருக்கேன். இன்னும் 3 நிமிஷம் நானே பேசிட்டேன், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். கால் மீ அட் 800-8940 பேசுவோம். நம்ம ஃபஸ்ட்டே ஒருத்தர் பேச வச்சுட்டா செட் ஆகிடும் நமக்கு மூடு. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்கள் என்ன இந்த மாதிரி ஆச்சு? வைராக்கியத்தினால என்ன என்ன சாதிச்சிங்க நீங்கள் சொல்லுங்க.
2: இழந்திருக்கேன்
0: சொல்லு, ஏதாவது ஒன்று ஏதாவது ஷார்ட்டாக ஒன்று சொல்லுங்க பாப்போம் ஒரு கதையை.
2: அது என்னுடைய வைஃபுடைய சிஸ்டர் லவ் பண்ணாங்க.
0: சரி,
2: ஸோ அந்த பையன்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசும்போது ஹெல்ப்புக்காண்டி தான் பேசினேன், பட் அவங்க ராங்காக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன லவ் பண்ண அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ அவங்க கல்யாணத்துக்கு அடுத்து அவங்க சேம் அவங்க தான் கல்யாணம் பண்ணாங்க. அவங்க கல்யாணத்துக்கு நான் போகல அண்ட் என் ஒய்ஃபையும் போக விடல அந்த மாதிரி.
0: ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் நினைக்கிறேன் இல்லை? ஆ கரெக்ட். அப்போ என்னப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், நீ என்னையே வந்து பழிச்சு பேசிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
2: என் ஒய்ஃபுக்கும் அவங்க தங்கச்சியும் ரொம்ப க்ளோஸ், ஸோ அவங்கள கல்யாணத்துக்கு விடாம ஆக்கி அந்த மாதிரி.
0: அது நீங்க அவங்க
2: வைராக்கியத்தினால?
0: ஓகே. ஆனா இப்ப ஆக்சுவலா என்னைக்காவது ஒரு நாள் இப்ப பண்ணிருக்கலாமே அப்படி தோணும். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி?
2: இது ஆக்சுவலா ஒரு 4-5 இயர்ஸ்.
0: இப்ப பேசிக்கிறீங்களா? இல்ல
2: அவ்வளோ க்ளோஸ்ல பேசிக்கல, வந்தா போனா ஓகே ஹாய்.
0: ஆனா உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா, சரி நம்ம அன்னைக்கு போகாம விட்டுமே, வைஃப் அனுப்பாம விட்டுமே அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? என்ன வேற என்ன பண்ணிருக்கலாம்னு உங்களுக்கு தோணும்? சா அப்படி பண்ணிருக்கலாமே, பெஸ்டா இருந்திருக்குமே, உங்களுக்கு வேற என்ன தோணும்?
2: திரும்ப கண்டிப்பா நம்ம நம்மளே பேசிருக்கணும், எதுக்கு நம்ம விட்டோம்
0: அப்படின்னு. ஓகே, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே கொஞ்சம் பெருசாயிட்டு இருக்கு. வைராக்கியம், ஈகோ இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசும்போது என்னைக்குமே இருக்கும், நிறைய பேருக்கு சொல்றதுக்கு மனசு வராது, சில பேர் தான் சொல்லுவீங்க ஐ அப்ரிசியேட் ஆல் ஆஃப் யூ இப்பவே, சரியா? என்ன ஒரு மூணு நாலு பேர் தான் பேச வைக்க முடியும். பாட்டு ரெண்டு வருது கேட்டு முடியுங்க. ஆனால் இந்த வைராக்கியம், நம்மளோட வைராக்கியத்தினால நம்ம ஒருத்தரை இழக்கிறத விட நம்ம ஃபேமிலி, நம்ம பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நம்ம அப்பா அம்மா வாட் எவர் இட் இஸ், அவங்களுடைய வைராக்கியத்தினால நம்ம இழந்த உறவுகள் தான் ஜாஸ்தின்னு எனக்கு தோணுது.
3: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரீஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல. எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணணும்.
4: அப்போ ஏன் நம்ம கோல்டு வாங்க கூடாது?
3: எப்பா கோல்டா, அவ்வளோ காசெல்லாம் இல்ல. நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன்.
4: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற. சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ல.
3: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா?
4: ஆமா, பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்டு வாங்களாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்டு வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
3: அட இது நல்லா இருக்கேப்பா. இப்பவே கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் டவுன்லோட்.

0: ஐ ஷார்ஜா அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால் பிளஸ் ஆப் மூலமா கோல்டு வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
1: அட இது நல்லா இருக்கேப்பா. இப்பவே கோல்ட் வால் பிளஸ் ஆப் டவுன்லோட்.

0: ஐ ஷார்ஜா அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால் பிளஸ் ஆப் மூலமா கோல்டு வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
1: அட இது நல்லா இருக்கேப்பா, இப்பவே கோல்ட் வால் பிளஸ் ஆப் டவுன்லோட் பண்ணு.
2: வெல்கம் பேக். சோ மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அஜ்மான்ல லூலு எங்க எழுதி வச்சிருந்தேன். ஆ ஆமா, சோ அஜ்மான்ல வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட் கிட்ட ஓபன் பண்ணியிருக்காங்க. சோ இவனுங்க ஏதாவது படிக்கும் போது தான் அது இதுன்னு போட்டு மாற்றிட்டு இருப்பானு. டே சும்மா இருக்கடா கொஞ்ச நேரத்துக்கு. ஆமாம், அங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, தே ஆர் தி லார்ஜஸ்ட் ஜுவல்லரி டெஸ்டினேஷன் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ புதுசு ஒரு முறை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ இந்த வாரம் அக்டோபர் 18th சாயங்காலம் 6:30 நானும் நம்ம நிவேதா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே வரோம். சாயங்காலம் 6:30 அக்டோபர் 18th இன்னைக்கு 14, அப்போ நாளைக்கு 15, அப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 அஜ்மான் நாங்கள் அங்கே இருப்போம். ப்ளீஸ் கம். அண்டு சின்ன கேம்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் நேரம் நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்து ஆன் ஸ்பாட் கேம்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்காக வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ நிறைய ப்ரைஸ்லாம் பண்ணலாம், ப்ளஸ் அட் சேம் டைம் எங்களுக்கு உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, எங்களை பார்க்க நீங்கள் வாங்கணும் உங்களை சொல்ல மாட்டோம், எங்களுக்கு உங்களை பார்க்கணும், புரிஞ்சா? அதனால் வந்திருக்கு பேசாமல் ரேடியோவில் கேட்டுட்ருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க. ஐ வாண்ட் டு சி ஆல் ஆஃப் யூ. அதனால் வந்துருங்க, அங்கே ஜாலியாக நம்ம வந்து வைப் பண்ணுவோம். சரி ஓகே, இன்னைக்கு வந்து வைராக்கியம், இந்த வைராக்கியத்தினால என்னெல்லாம் எழுந்தீங்க அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் தலைவர். எப்படி நல்லா இருக்கீங்களா? சேஃப்டி கலிஃபா பேசுறேன் அந்த போயிலேருந்து.
2: இத்தனை வாட்டி ஃபோன் பண்றீங்களே, ரேடியோ வால்யூம் குறைக்கணும்னு உங்களுக்கு மனசே வரல பாருங்க.
3: இப்ப நல்லா குறைச்சிட்டேன்.
2: ஓகே, ஆனா கேக்குது பயங்கரமா எக்கோ அடிக்குது. சரி ஓகே சொல்லுங்க, என்ன என்ன எழுந்தீங்க சொல்லுங்க. வாட் டிட் யூ லூஸ்?
3: அதாவது வைராக்கியத்தையால வந்து என்னோட நிம்மதியை நான் இழந்திருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு வைராக்கியத்தையால வந்துட்டு நல்ல ஒரு வேலையை நான் வந்து இழந்திருக்கிறேன்.
2: வேலை கதையை சொல்லுங்க பாப்போம். வேலை கதையா?
3: ஆமா
2: சொல்லுங்க ப்ரோ. வேலை கதை என்ன, என்னாச்சு? வேலை எப்படி எழுந்தீங்க, என்ன மேட்ரு?
3: வேலை வந்து எப்படி எழுந்தேன்னா, வந்துட்டு நல்ல ஒரு வேலை வந்துட்டு எனக்கு வந்து நல்லா கிடைச்சது துபாயில. நான் வந்து ராசல் கேமரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இந்த இடம் இப்ப நான் அரசு போயிட்டு இல்லை, எனக்கு வந்து ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் போது நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து ஒரு வயராக்காம நான் இருந்தேன். எனக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கும் நம்பிட்டே இருந்தேன். கிடைச்ச அந்த ஒரு துபாயில கிடைச்ச வேலையை வந்து நான் கரெக்டா ஒரு 40 நான் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன். அதுவும் நல்ல இதோட பெரிய சல்லி நல்ல பொசிஷன். சரி, துபாய் போனா வந்து ப்ரெஷரு எல்லாம் ஜாஸ்தியா இருக்குமே அப்படின்னு நினைச்சுதான் வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நீங்க இந்த வேலைக்கு பேரு பேரு சொல்லி என்ன சொன்னாங்க. நான் வந்து இல்ல, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வைராக்கியத்தில ஒரு பிடியெல்லாம் இருந்தேன். கடைசியா வந்துட்டு அந்த எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வந்து இங்கிருமனும் கிடைக்கல, எனக்கு ஒரு பொசிஷனும் கிடைக்கல. கடைசி அந்த துபாயில புடிச்சு வச்ச வேலையை எனக்கு வந்து போயிடுச்சு. எனக்கு என்னோட தெரிஞ்சு என் கண்ணுக்கு முன்னே எனக்கு என்னோட வைராக்கியத்துல ஒரு போன வேலை வந்து துபாயில.
2: ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப ராசல் கேமரா நீங்க உங்களுக்கு ஒரே டைம்ல ரெண்டு வேலை ரெடியா இருந்தது, நீங்க ராசல் கேமரா சூஸ் பண்ணீங்க, அதான் கதை இல்லையா?
3: ஆமா, கதை கடைசி அந்த ராசல் கைமா வந்து எனக்கு ஹோப் எனக்கு தரஞ்சு கொடுத்து எனக்கு வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணவே
2: இல்லை. உங்களுக்கு அந்த வேலை தரேன்னு சொல்லிட்டு தர முட்டாங்களா?
3: ஆமா, எனக்கு அந்த இன்கிரிமெண்ட் அந்த பொசிஷன் எனக்கு வந்து தரல.
2: ஓ ஓகே, இதுல எனக்கு தெரிஞ்சு இதுல வைராக்கி இருக்கிற மாதிரி தெரியல. வேரஸ் லைக் நீங்க வந்து எதிர்பார்த்திருக்கீங்க, சரி ஓகே இதுவா அதுவான்னு சூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கடைசியில ஓகே. இப்ப அதே வேலையில தான் இருக்கீங்களா? இது எப்ப நடந்தது?
3: இது கரெக்டா வந்து ஒரு 1.5 மணி நடந்தது. இப்ப அந்த வேலையை விட்டுட்டு நான் மறுபடியும் நான் மீண்டும் நான் வந்து துபாய்க்கு நான் வந்து வந்துட்டேன்.
2: ஓகே, பாத்தீங்கன்னா இப்ப நல்லா, இப்ப ஜாலியா இருக்கு,
3: இப்ப ரொம்ப ஜாலியா இருக்கு.
2: ஓகே, அவ்வளவுதான் வேணும். சில நேரம் இல்ல ஐயோ இது போயிடுச்சு அப்படின்னு இருக்கும். இப்ப எனக்குமே வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கை விட்டு போற நிலைமையில இருக்கு. நேத்துக்கு தான் எனக்கு போன் வந்தது, அது என்னால சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன சொல்கிறது, இதே தான், இதுவா இல்லை அதுவா இல்லை விட்டுறலாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நான் நின்றுட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே வைராக்கியம் இருக்கிற மாதிரி தெரில எங்கேயுமே. இது இங்கே வந்து ஐ திங்க் ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான். அதாவது பெஸ்ட்டான ஒரு டிசிஷன் எடுத்துடணும், அந்த நம்ம எடுக்கிற டிசிஷன் தப்பாக போயிடக்கூடாது, நம்ம என்ன எதிர்பார்த்து இந்த முடிவு எடுக்கிறோமோ அது அதன்படியே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ப்ளஸ் அதுக்குண்டா அதை சரியாக பண்ணிடணுன்ற ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான். சில நேரங்களில் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்தபடி மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், இல்லை எதிர்பார்த்தபடியும் இருக்கலாம். இது நம்ம கையில் இல்லை, டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கையில் எதுவுமே இல்லை, அவ்வளோதான். நல்லா வாய்க்கிடியோ சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், எனக்கும் தெரியுது, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு தான் தெரியும். பட் ஓகே, தம்பிக்கு கையிலிருந்து அந்த வாய்ப்பு போயிடும் போலையே. ஐயோ சரி ஓகே, அவர் மாதிரி தான் இப்போ நானும் யோசிச்சுட்ருக்கேன், பண்ணலாமா வேணாமா. 90s நாட்டில் பாட்டு வருது, நான் அப்படியே யோசிச்சுட்டு வரேன். அண்ட் I have to tell you something, because இப்போ வந்து எப்படின்னா, இந்த எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் நீங்கள் வந்து முடியலன்னு சொல்லிட்டே இருந்தீங்க.

0: வச்சுங்களேன், இந்த கழுத்தொலி இடுப்பொலியெல்லாம் இருக்கும் சில பேருக்கு. ஆனால் வந்து போகலாங்க, டாக்டர்கிட்ட தானேங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்கன்னு சொல்லி சொல்லியே அந்த வலி பெருசாகிடும். ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ டு வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர், அல்நாதா டூவில் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, வெறும் 150 திரம்ஸ் இருந்ததுன்னா அந்த 150 திரம்ஸ்க்கே அந்த அபியங்கா, கிழி, ஸ்டீம் பாத்து, ஃபேஸ் பேக் இதெல்லாமே சேர்த்து பண்ணிடுறாங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சண்டே ஒரு சாட்டர்டே போய் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இட்ஸ் ஜஸ்ட் 150 அண்ட் உடம்புக்கு நல்லது அப்படின்னா அந்த காசு செலவு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறோம், உடம்பு நல்லா இருக்கணும்னு இருக்கா தானே. 04-3555-1399 திஸ் இஸ் த நம்பர் அண்ட் வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இஸ் த நேம். யா,
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
2: Brought to you by Anathangam Golden Diamonds. Onga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
3: Ekkana 91 podu.
4: Enadhu
3: 90

0: நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama. Tamil, 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு.
2: Together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
3: We'll be back after a short commercial break.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்கறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு. இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க. கோல்ட் செக்யூர் பண்ணுங்க.
5: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கு

0: பே பண்ணா 425 திர்ஹம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
2: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
3: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
2: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
4: மம்மி, எனக்கு இந்த வாட்டி சஹாரா செட் தான் வேணும்.
5: துபாய்க்கு
2: வர போறாங்க.
5: Yes, an evening of melody and nostalgia. Bloomline Events presents Ragalayam 2026 Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakavirukku.
2: Ippave qtickets.com visit panni unga tickets book panunga. Official radio partner 89.4 Tamil FM.
0: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
6: You are back.
7: Okay, so 6 manik mela poporam and in the topic vandu 7 manik mela continue pollam because 6 manik mela oru semi interview on irukku. And by the way, I have to tell you guys, ama engada adu eduthu vachane na ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட்டுடைய உங்கள் வீடு நம்ம கலு சப்போர்ட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ். ஓகே, அண்ட் இன் அசோசியேஷன் வித் சைபா ஜுவல்லர்ஸ். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டில் வந்து கொலை வச்சுருப்பீங்களே, ஆமாம், உங்கள் தீம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி அது இதுன்னு பயங்கரமாக அடித்து தூக்குவீங்க. வீட்டில் கொலை வச்சுருக்கீங்கன்னா வருஷம் வருஷம் பண்ணுறது தான் 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த கொலுவை அப்படியே ஃபோட்டோ எடுத்து உங்கள் அட்ரஸோட உங்கள் ஃபோன் நம்பரோட உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுருங்க. நாங்கள் அங்கே வந்துடுவோம். ஓகேவா? செலக்ட் ஆனீங்கன்னா வந்துடுவோம். நிறைய பேர் அனுப்பிட்டுருக்கீங்க. டுடேஸ் டே 4. இன்றைக்கி யார் ஆக்சுவலி போயிருக்கா நம்ம ஆஃபீஸ்லேருந்து? நிவேதா போயிருக்கோம். ஆ, ஓகே. நேற்றுக்கு நான் போனேன், முந்தா நேற்று பிரியா போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை யார் போனது? கீர்த்தனா போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை கீர்த்தனா திங்க. எப்போவுமே நாங்கள் கீர்த்தனா வச்சு தான் ஆரம்பிப்போம். பார்த்தீங்களா, காலைல 7 மணி ஷோ கூட அவங்க தான். அதனால் கீர்த்தனா, அதுக்கப்புறம் பிரியா, அப்புறம் நிவேதா. இன்றைக்கி நேற்றுக்கு நான் போனேன். டுடேஸ் டே 4 பை தி வே. ஸோ இன்னும் ஒரு 5 நாள் இருக்கா தொடர்ந்து நாளையிலேருந்து பார்த்தா. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் கொலுவுக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். சரியா? அதனால் நீங்கள் அனுப்பி வச்சுருங்க, டைரெக்டாக வந்துடுறோம். பொங்கல் சுண்டல் இதெல்லாம் வந்து எடுத்து வைங்க, வந்துடுறோம். உங்களுக்காக பாட்டு வருது, கேட்டு முடிங்க. ஐ வில் பி பேக் ஆஃப்டர் 6 மணி. திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: For details, call 056-415-4242.

0: We'll be back after a short commercial break.
1: Hello, Abu Dhabi மக்களே,
2: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமா கரடியா? தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
1: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October morning 10 AM to 7 PM
2: Grand Millennium Alwada Hotel அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
3: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
4: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
3: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
2: நிறைவேறும்
5: In South India. For more details, contact 054-767-3111.
6: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
7: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
6: Brought to you by Kalyan Jewelers.
8: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. Time check.
6: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் தொடர்பான விதிமீறல்களில் ஈடுபட்டதாக கூறி அபுதாபியில் உள்ள ஒரு மருத்துவரின் உரிமத்தை சுகாதார அதிகாரிகள் ரத்து செய்துள்ளனர். மேலும் மற்றொரு மருத்துவரின் உரிமத்தையும் இடைநீக்கம் செய்துள்ளனர். நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அபுதாபி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் தொடர்பான விதிமுறைகளை மீறியதை தொடர்ந்து இரு மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நோயாளிகளின் உடல்நிலையை முறையாக மதிப்பீடு செய்வதில் குறைபாடுகள், சிகிச்சைக்கு பிறகு நோயாளிகளை தொடர்ந்து கண்காணிப்பதில் தவறுகள் மற்றும் மருத்துவ ஆவணங்களை முறையாக பராமரிக்காதது உள்ளிட்ட குறைபாடுகள் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: உலகின் மிக பழமையான கப்பல் சிதைவுகள் துருக்கி கடற்கரைக்கு அருகே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தொல்பொருள் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கப்பல் சுமார் 4,400 முதல் 4,700 ஆண்டுகள் பழமையானவை என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். எகிப்தின் புகழ்பெற்ற பிரமிட் கட்டப்பட்ட காலகட்டத்துக்கும் இதன் காலம் நெருக்கமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: ஆட்சியை தக்கவைக்க தாவைக்கா நாடகம் ஆடுவதாக எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக பதிலளித்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகளை நடத்தியது தேர்தல் ஆணையம். எஸ்ஐஆர் பணிகளை திமுக கட்டுப்படுத்தியிருந்தால் ஆட்சியை ஏன் இழந்தோம் என்றும், எஸ்ஐஆர் டிராமாவை நடத்திவிட்டு அதற்கு திமுகவின் லேபலை ஒட்ட பார்க்கும் ஓட்டை வாய்களை மக்கள் அடைப்பார்கள் என்றும் திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழகத்தில் எஸ்ஐஆரால் மக்களின் வாக்குரிமை பறிபோகாமல் இருக்க திமுகவினர் பாடுபட்டதை பாராட்டும் விதமாக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் எங்கள் தலைவர் பேசியதை ஒட்டி வெட்டி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் திமுகவிடம் பதிலடியாக வாங்கி கட்டிக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்திய நிதித்துறையில் மிகப்பெரிய அந்நிய முதலீட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ITPI வங்கியின் வங்கிகளில் 60.73% வாங்க ஃபேர்ஃபேக்ஸ் நிறுவனத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக நடைபெறும் போராட்டங்களுக்கு ஆதரவாக லண்டனிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்திய தூதரகம் எதிரே இந்திய புலம்பெயர்ந்தோர் குழுக்களும் மாணவர்களும் இன்று அவசர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் இருவர் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் அவர்களின் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது பாதுகாப்பாக தங்களது இல்லங்களை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருநாடுகளுக்கும் இடையே நிலவும் கடல் எல்லை மீறல்கள் மற்றும் மீனவர் கைது செய்யப்படுவது தொடர்பில் நடைமுறைப்படுத்தப்படும் ராஜதந்திர தலையீடுகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 4வது T20 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று முன்னர் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 82 ஓட்டங்களை பெற்றிருந்தது. மேற்கிந்திய தீவுகள் அணியின் முதலாவது விக்கெட் 52 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை வீழ்த்தப்பட்டதுடன் ஜுவல் ஆண்ட்ரூ 21 ஓட்டங்களுடன் LBW முறையில் ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டார். அணித்தலைவர் ஷாய் ஹோப் 30 ஓட்டங்களுடனும் ஷிம்ரான் ஹெட்மாயர் 18 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர்.
4: Business update. Business update.
5: Brought to you by
6: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: துபாய் உலகளாவிய முதலீடுகளை ஈர்க்கும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகின்றது. துபாயின் நிதித்துறை விரிவடைந்து வரும் நிலையில் உலகளாவிய முதலீட்டு வரவுகளை மேலும் அதிகரிப்பதில் கவனம் செலுத்தப்படுகின்றது. துபாயின் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையம் 2032 ஆண்டுதோறும் 15 கோடி பயணிகளை கையாளும் இலக்கை நிர்ணயித்துள்ளது. இது துபாயின் விமான போக்குவரத்து மற்றும் சர்வதேச இணைப்பு திறனை மேலும் விரிவுபடுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும்.
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
6: Music Director Anirudh Ravichandar.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பரவாயில்லையே, இன்னைக்கு குளோபல் வில்லேஜ் 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சீசன் 31 ஆஃப் குளோபல் வில்லேஜ் ஹவ் ஸ்டார்டட். பட் எனிவேஸ் வெல்கம் பேக். இதுக்கு நடுவில் வந்து ரொம்ப வருஷமாக யூஏயில் ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து ஒரே ஒரு தாட், அதாவது நம்ம இங்கேருந்து ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்த வாங்கி போட்டுருணும் அப்படின்ற அந்த தாட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு பிளாட் வாங்கி நம்ம வச்சுக்கணும், ஏன்னா பிளாட் வாங்கிட்டா ஈஸி, சேல் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நமக்கே தேவை ஏதாச்சும் அப்படின்னா அது வந்து லேட்டரான வீடு கட்டிக்கலாம், காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கலாம், நீங்கள் வந்து படையப்பா படத்தில் வர ரஜினி மாதிரி பெருசு பெருசாக பிஸ்னஸ் பண்ணலாம், பல விஷயங்கள் பண்ணலாம் ஒரு பிளாட் வாங்கிட்டா. அப்படி வாங்கும்போது நம்பிக்கையான, ரொம்ப தெரிஞ்ச, அட் த சேம் டைம் எல்லா ப்ராப்பரான கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ் வச்சிருக்கிற ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அதுதான் இப்போ நாங்கள் இருக்கோம். We will suggest you the best. So, அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாட்டிலேயே வந்து நம்பர் ஒன் பிளாட் செல்லிங் பீப்புளாக இருக்கிற ப்ராப் செல். ஸோ அவங்க வந்து அவங்களோட இவெண்ட்டை அப்பப்போ இங்கேருந்து இங்கே இருந்தபடியே இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து சென்னையில் அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய பிளாட் சேல் பண்ணக்கூடிய லொக்கேஷனில் ஈஸியாக நீங்கள் வாங்கலாம். ஸோ வாரம் வாரம் ஒரு ஒரு இவெண்ட் நடக்கும், ஒவ்வொரு இவெண்ட்லேயும் ஒரு ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்காக தருவாங்க. ஸோ இந்த வாரம் ப்ராப்ஷலுடைய இவெண்ட் வந்து இங்கே நடக்குது. ஸோ அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வி ஹாவ் ஜானகிராமன் சார் ஆன்லைன். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் ப்ரோ, சிறப்பாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். பை த வே, 18th October ஐடிஎஸ் பில்டிங் புஷ்மனுக்கு ஆப்போசிட்டில் அங்கே தான் நடக்குது. யூ கேன் கால் 0564154242. எனக்கு பிளாட் இப்போவே வேணும் அப்படின்னா இப்போயே ஃபோன் வச்சு அவங்ககிட்ட சொல்லிடுங்க, அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அண்ட் பை த வே, ஜானகிராமன் சார்
1: சொல்லுங்க.
0: ஜென்ரலாக ப்ராப்ஸ் இல்லை நிறைய புது புது ஆஃபர் ஆஃபராக கொடுப்பீங்க, ஸோ அதுதான் வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் மெயினாக. ஏ என்னப்பா இப்படிலாம் ஒரு ஆஃபராக, அப்புறம் இப்படி ஒரு ஆஃபரான்ற பேர்லே ஒரு இவெண்ட் ஒன்று பண்ணீங்க, கோல்டு காயின்ஸ் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து பிளாட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கொடுத்துருந்தீங்க, 2 பேர் 4 பேர் அப்படின்னு, டிஷ் வாஷர் கொடுத்தீங்க, பெரிய பெரிய டிவி கொடுத்தீங்க. ஸோ அதனால் ப்ராப்ஸில் வந்து தே ஆர் டூயிங் அ லாட் ஃபார் பீப்புள். சும்மா வந்துட்டு போகிறவங்களுக்கு கூட நிறைய கை நிறைய கிஃப்ட்ஸு வெறுங்கையோடு அனுப்புறதில்ல நீங்கள் ஜென்ரலாக. ஸோ இந்த வாரம் இந்த 18th நடக்கிற இந்த இவெண்ட்டில் என்னெல்லாம் வந்து ஸ்பெஷல், என்ன ஆஃபர் இந்த வாட்டி சார்?
1: ஆக்சுவலா என்னன்னா, சென்னையில ரெண்டு முக்கியமான பெரிய டைரக்டர்ஸ் வந்து இறந்து போன கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒண்ணு பாரதி ராஜா, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு பாக்கியராஜ். அவங்க ரெண்டு பேருமே நம்ம சொசைட்டிக்கு நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய கருத்துலாம் சொல்லிருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்த விதமா ஒரு ஆஃபர் அந்த 7 நாட்கள் அப்படின்னு ஒரு படம் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாக்கியராஜ்
0: கேள்விப்பட்டிருக்கேன் சார்.
1: அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல 234 கான்ஸ்டிடியன்சி இருக்கு, தொகுதிகள் இருக்கு. ஒரு தொகுதி 1 ரூபாய் வச்சாலும் 234 தொகுதிக்குமே நம்ம வந்து 1 ரூபாய் மேனிக்கு 234 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதுல தண்டலம் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் மட்டும் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த 7 நாட்கள்ல புக் பண்றவங்க எல்லாருக்குமே.
0: தண்டலம்க்கு மட்டும் ஸ்பெஷல்
1: தண்டலம்ல பூந்தமல்லி தண்டலம்ல இருக்க ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் மட்டும் 1000 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் டிஸ்கவுண்ட் இந்த 7 நாட்கள் ஆஃபர் மூலமா. மத்த எல்லா ப்ராஜெக்ட்ஸும் 234 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ.
0: சூப்பர் சார், சூப்பர். ஆக்சுவலி எப்படிதான் அந்த பேர்லாம் யோசிக்கிறீங்களோ, இந்த 7 நாட்கள் இப்படி ஒரு ஆஃபரா? இட்ஸ் சோ இல்ல, எப்படி இந்த பேர்லாம் நீங்க யோசிக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் வெரி டக்குன்னு ஒரு டக்குன்னு மைண்ட்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கு இந்த பேர்லாம். ஸோ இட் இஸ் வெரி குட்.
1: ஆமா, இந்த 7 நாட்கள்.
0: எஸ் சார், எஸ்
1: சார். அதோட டீச்சருமே நான் வந்து சென்னையில ரிலீஸ் பண்ணிருக்கேன், நான் அந்த வீடியோ ஷேர் பண்றேன். கண்டிப்பா நம்மளோட பேஸ்புக்ல போய் எல்லாரும் வாட்ச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: ஓகே,
1: பழைய நினைவுகள்லாம் நமக்கு
0: அவங்களோட இவெண்ட் நடக்குது. கால் தம் அண்ட் மற்ற டீடைல்ஸ்ல அவங்களே சொல்லுவாங்க. யூ ஹேவ் 2 சாங்ஸ் ஆன் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை ஆஃப் பெறுங்க.

கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: 89.4. We'll be back after a short commercial break.
1: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
3: Hello, Abu Dhabi Makale.
4: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமா கரடியா? தமிழ்நாடு's most trusted builders, நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
5: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th October, morning 10 AM to 7 PM,
4: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் New light, new beginnings with DAG Developers. Call 056-357-9474.
6: What are you doing? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: ஏன் பண்ண முடியாது?
7: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
8: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரம்ஸ் தான்.
9: கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100.
10: திஸ் ஆர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட் இஸ் பிராட் யூ பை கார்ப்பரேட் டாக்ஸ் ஆன் டைமுக்கு ஃபைல் பண்ண தி வாட் கன்சல்டன்ட், யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் business growth.

0: வணக்கம். இங்கேருந்து ஊரில் சென்னையில் அவர் கொடைக்கானல்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நல்ல ஒரு இடமா வாங்கி போட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம இடமும் இருந்ததுன்னா அதுதானே மாஸ். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளாட் வாங்குற ஆசை இருந்ததுன்னா ப்ராப்ஷலுடைய ஈவெண்ட் வந்து இந்த வாரம் 18ஆம் தேதி நம்ம ஐடிஎஸ் பில்டிங் இருக்குல்ல, புஷுமானுக்கு ஆப்போசிட்டில் அங்கே நடக்குது. ப்ளீஸ் கோ அண்ட் பை யுர் ஓன் பிளாட் ஃப்ரம் ப்ராப்ஷல், பிகாஸ் 0564154242 இஸ் த நம்பர். And by the way, வந்து ப்ராப்ஷலுக்கு இப்போ சூப்பராக ப்ராப்ஷல் ஹாஸ் பீன் அவார்டட் அஸ் த பெஸ்ட் பிளாட் டெவலப்பர். அண்ட் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் பிளாட் டெவலப்பர் அவார்டு வேறு தராங்க. அண்ட் அந்த இவெண்ட் வேறு நடக்குது. ஜானகிராமன் சார் இருக்காரு, அவர் சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி அவார்ட்.
1: Thank you, Mr. Bravo.
0: So, சார் அந்த அவார்ட் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி எங்கே இருந்த அந்த அவார்ட் நான் எனக்கு தெரியும் மேட்ரு, நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
1: இந்த அவார்டை கொடுக்கும்போது யாருன்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்டோட கவர்னர் ஸ்ரீ ராஜேந்திர விஸ்வநாத் விஸ்வநாத் அவர் கையில தான் நம்ம அந்த அவார்டை ரிசீவ் பண்ண போறோம்.
0: சூப்பர். சோ அந்த மாதிரி
1: இது எங்களுக்கு கிடைச்ச அவார்டுன்னு இல்ல, எங்களுக்கு ஆதரிச்ச எல்லா கஸ்டமருக்கான உண்டான அவார்டு தான்.
0: சூப்பர் சார். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய இவெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணும்போது அந்த ஆத்தென்டிசிட்டி மேலே லைட்டாக நமக்கு ஒரு தாட் வரும். இப்போ இந்த மாதிரி அவார்டெலாம் வாங்கி பெரிய பெரிய இவெண்ட்லலாம் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு அவார்டு வாங்கும்போது தட் கைண்ட் ஆஃப் கிரியேட்ஸ் அ நைஸ் கிரெடிபிலிட்டி ஃபார் த பிராண்ட் அஸ் வெல். ஸோ அது வந்து ஈஸியாக மக்கள் வந்து பரவாயில்லையே, ஓகே அவங்களுக்கு அவார்டு நான் பெரிய பெரிய அவார்டெலாம் கிடச்சிருக்கேன், சூப்பர் கரெக்டாக தான் இருப்பாங்கன்ற ஒரு தாட்டை டக்குன்னு ஒரே லைனில் கொண்டு வந்துருது. ஸோ கங்க்ராட்ஸ் ஒன்ஸ் அகேன் ஃபார் ப்ராப்ஷல். அண்ட்
1: தேங்க்யூ
0: சார். பை த வே, இப்போ வந்து வாரம் எப்பவுமே இந்த கேள்வியை ரெகுலராக உங்ககிட்ட கேட்கறது தான், ஆனால் இருந்தாலும் புதுசாக கேட்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ப்ராப்ஷலுடைய பிளாட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில், எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார்.
1: நம்ம ப்ராப்ஷலில் வந்து எல்லா டைரக்ஷனும் நம்மகிட்ட ப்ராஜெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா நமக்கு மறைமல் நகர், அதாவது ஜிஎஸ்டி ரோடு இருக்குல்ல, தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமல் நகரில் ஒரு பிரம்மாண்டமான சைட் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஆவடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ணா நகர் பக்கத்தில் ஆவடியிலேருந்து கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவில் வேப்பம்பட்டுன்னு ஒரு லொக்கேஷனில் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்டோட பேர் செரினோ. அது ஒரு 30 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஏக்கர்ஸ் லான்ச் பண்ணதுல பிரம்மாண்டமா போயிட்டு வரும், 60% சோல்ட் அவுட். அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் அங்கிருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ் பண்ணாங்கன்னா திருவள்ளூர் டவுனுக்குள்ளேயே நம்மகிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. திருவள்ளூர் வந்து இன்னைக்கு அடுத்த சென்னையா டெவலப் ஆயிடுச்சு. அங்க எல்லா ஷோரூம்ஸ் இருக்கு, நிறைய ஆபீஸஸ் இருக்கு, நிறைய சிப்காஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அங்க திருவள்ளூர் ப்ராஜெக்ட் இருக்கு. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, நேஷனல் ஹைவேஸ், இந்த ஆன் ரோட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்களா, ஆன் ரோட்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரோட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள கூட்டு போவாங்க. நம்ம ப்ராப்பரா சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் மாதிரி இருக்கு ப்ராஜெக்ட். ஆமா, ரோட்ல இருந்து நீங்க தடிக்கு வந்தாலும் உங்க பிளாட்ல தான் விழுவீங்க. சோ தண்டலம்ல பூந்தமல்லி தண்டலம் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் பேரு பார்க் அர்ஜன். அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, இந்த நிறைய சிப்காட்ஸ் நிறைய கம்பெனிஸ் உண்டாயி அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் போர்ட்ல இருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு. சுங்காச்சத்திரத்துல PLRS ப்ராஜெக்ட் இருக்கு. அங்கிருந்து டெம்பிள் சிட்டி ஆஃப் த டவுன், அறிஞர் அண்ணா பிறந்த ஊரு காஞ்சிபுரம், 1000 கோவிலுக்கு மேல உள்ள இடம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல பிரம்மாண்டமான ஒரு சைட், 180 ஏக்கர்ல நம்ம லான்ச் பண்ணிருக்கோம்.
0: சூப்பர் சார்.
1: அங்க பாத்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடே ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டக்க போட்டிருப்போம். அதாவது ஒரு ஏர்போர்ட்ல இருக்க ரன்வே மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கிளப் எல்லாமே இருக்கு, அங்க கிளப் ஹவுஸ் கட்ட போறோம். பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்ஸ். இல்ல நீங்க எல்லாம் வேணா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்கோர்ஸ் மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. துபாயில நான் லாஸ்ட் டைம் வரும்போதே எனக்கு திருச்சியில கண்டிப்பா ப்ராஜெக்ட் வேணும் சொன்னாங்க. திருச்சியில துபாய் மக்களுக்காகவே ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். வர 24th 25th நம்ம லான்ச் வச்சிருக்கோம். அதாவது எங்கன்னா பஞ்சபூர் பஸ் டெர்மினஸ் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ்ல தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்கு. சரிப்பா தரையில சொல்லிட்டேன், மேல ஏதாவது சொல்லுன்னு கேட்டா அப்கோர்ஸ் வியா ப்ராஜெக்ட் கொடைக்கானல். கொடைக்கானல்ல 100 ஏக்கர்ஸ்ல ஃபார்ம் லேண்ட் இருக்கு. பியூட்டிஃபுல்லான லொகேஷன் கொடைக்கானல்ல அங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. விருப்பப்படுறவங்க கண்டிப்பா பிரேவோ நம்பர் சொல்வாரு, நீங்க உடனே கால் பண்ணீங்கன்னா நம்ம டீம் உடனே உங்களுக்கு அசஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை கொடுக்க நாங்கள் ரெடியா இருக்கோம்.
0: கலக்குறீங்க சார், கலக்குறீங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் பெஸ்ட் பிளாட் டெவலப்பர் அவார்டு வாங்கின ப்ராப்ஷலுக்கு ஜானகிராமன் சாருக்கு வாழ்த்துக்கள். ரைட் சார், I'll get back to you after one song. So by the way, வந்து இந்த மாதிரி பெஸ்ட் பிளாட் டெவலப்பர் அவார்டு வாங்கின ப்ராப்ஷல் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா, as simple as that, call them 056-415-4242. இப்போவே கூட நீங்கள் கால் பண்ணலாம். இந்த வாரம் கமிங் 18th IDS பில்டிங் அங்கே புருஷமானுக்கு ஆப்போசிட்டில், அங்கே தான் வந்து அவங்களோட இவெண்ட் நடக்குது, பிளாட் செல்லிங் இவெண்ட் நடக்குது, போங்க. அண்ட் இந்த வாட்டி வந்து 200 ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 234 ருபீஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்டு தண்டலமில் சென்னையில் வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு 1000 ருபீஸ் ஆஃபர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோ செக் தம் அவுட், கால் தம். அண்ட் ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல ஜெயிலர் டூலேருந்து செம்மையாக ஒரு பாட்டு வருது.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
3: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
4: Master, sooda oru paattu.
5: Incoming.
6: Suda suda puttum pudhu paattu.
3: Brought to you by Lulu in Minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
5: We'll be back after a short commercial break.
6: பண்டிக ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
7: 5 மில்லியன் திர்ஹம்ஸ், மறுபடியுமா? நீங்க கேட்டது சரிதான். UAE லாட்டரியின் புத்தம் புதிய 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வெற்றியாளர் இந்த அக்டோபர் மாதத்தில்.
1: என்ன ஒரு அற்புதமான தருணம்! ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல டிரா நடக்குது. 5 மில்லியன் மற்றும் மாபெரும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு.
7: இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
8: வீடு கட்டிறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
1: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
7: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷனல் தானே?
8: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
2: நீ மட்டுமா, நானும் வருவேன். October 18 எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ், எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
7: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிள்ளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்.
9: நாங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா?
7: அதானே
1: October 18 ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர்மார்க்கெட், கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
10: ஏய் மச்சான், துபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு பெரிய ஐடியா இருக்குடா.
11: ஏய் சூப்பர்ரா, அப்ப ஆபீஸ் எங்க? லைசென்ஸ் எல்லாம் எடுத்துட்டியா? பிசினஸ் செட்டப்லாம் ரெடியா?
10: ஐயோ, ஐடியா மட்டும் தான் ரெடி, மத்ததெல்லாம் எனக்கு ஒரு ஐடியா இல்லடா.
11: அதுக்கு தான் யுனைடெட் பிசினஸ் ஃபார்மேஷன்ஸ் இருக்காங்க. உன் பிசினஸ் ரிக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த செட்டப் ஆப்ஷன்ஸ், லைசென்ஸ், விசா, பேங்க் அண்ட் ஆல் லீகல் டாக்குமெண்ட் சர்வீசஸ் பத்தி அவங்க கிட்ட கேளு, அவங்க பாத்துப்பாங்க.
1: உங்ககிட்டயும் பிசினஸ் ஐடியா இருக்கா? அப்போ யோசிச்சுட்டே இருக்காதீங்க, அடுத்த ஸ்டெப் நோக்கி நகருங்க. யுனைடெட் பிசினஸ் ஃபார்மேஷன்ஸ், உங்க ஐடியா, உங்க பிசினஸ், உங்க நெக்ஸ்ட் பிக் மூவ். லெட்ஸ் கெட் யுவர் பிசினஸ் ஜர்னி ஸ்டார்டட். அல் இத்திஹாத் பில்டிங், ஆப்போசிட் தேரா சிட்டி சென்டர், துபாய். கான்டாக்ட் 050-5122-736. வேன் சிட்டி குளோபல் கிராண்ட் ப்ரீ லான்ச், தி மெட்ராஸ் பெவிலியன், OMR சென்னை. பிக்கெஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸ் வித் 25+ அமெனிட்டிஸ் ஓட கிராண்ட் 2BHK, பிரீமியம் 3BHK அண்ட் லக்ஸரி 4BHK வில்லாஸ் அண்ட் வில்லாஸ் பிரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 96 lakhs ஒன்லி. ஆமாங்க, இப்போ அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல OMR ல வில்லாவே வாங்கலாம். கூடவே 15 lakh வித் லான்ச் ஆஃபர்ஸ், AC, ஃபிரிட்ஜ், சாஃப்ட் அண்ட் காட்டன், fully furnished smart villas.
7: In the pre-launch, 18th October Sunday, 10 AM to 10 PM, Park Regis Hotel near Burjuman Metro, நடக்கவிருக்கு. Call 054-767-3111, 054-767-3111. The Madras Pavilion, OMR Villas, அதுவும் apartment price ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
8: Winter season மட்டும் ஸ்டார்ட் ஆகல, music season ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: Carnatic music lovers, Raga Sister, துபாய்க்கு வரப்போறாங்க.
12: காயிரங்கா வேடு,
8: Yes!
11: an evening of melody and nostalgia. Bloomline Events presents Ragalayam 2026 Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
2: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.
12: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: த ஈவினிங் கரக். வெல்கம் பேக். ஓகே, ப்ராப்ஷல் வந்து உங்களுடைய இவெண்ட்டை சூப்பராக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து சென்னையில் ஒரு கொடைக்கானலில் ஆர் ட்ரிச்சிலலாம் நீங்கள் வந்து பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்ஷல் அவங்களுடைய சூப்பர் சூப்பரான பிளாட்ஸை நல்ல ஒரு கம்யூனிட்டி மாதிரி டெவலப் பண்ணி தே ஹேவ் இட். அண்ட் தென் அந்த இவெண்ட் வந்து இந்த வாரம் கம்மிங் 18th October, விச் இஸ் லைக் கம்மிங் சண்டே, நம்ம ஐடியாஸ் பில்டிங் இருக்குல்ல புஜ்மானுக்கு ஆப்போசிட்டில் அங்கே நடக்குது. ஸோ ஜீரோ நம்பர் நானே சொல்கிறேன், ஆக்சுவலாக அந்த நம்பர் வச்சு தான் ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டியிருக்கு. 0564154242. ஸோ யூஸ்வலாக வந்து எவ்ரி வென்ஸ்டே ஜானகிரமன் சார் சென்னையிலேருந்து இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்மளோட கனெக்ட் ஆவார். ஸோ அவர் தான் லைனில் இருக்கார். சார் வணக்கம் சார், வெல்கம் பேக்.
1: வணக்கம் பிரைவோ, வெல்கம் பேக்.
0: சார் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ ஜென்ரலாக வந்து இந்த வாட்டி 234 ஸ்கொயர் ஃபீட் 234 ருபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறீங்க, தண்டலாமில் வந்து 1000 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபர் தரீங்க. ஆமாம், ஆஃபர் தரீங்க, அதான் அதான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு சார், இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நான்
1: ஆஃபர் பேர் என்னன்னு சொல்லுங்க, நீங்கள் ஆஃபர் பேரே சொல்லி
0: இந்த 7 நாட்கள் கரெக்டா?
1: யா.
0: ஓகே சார், ரெண்டு டவுட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 7 நாட்கள்ன்றது 18ஆம் தேதியிலிருந்து அடுத்த 7 நாளைக்கு கரெக்டா?
1: கரெக்ட்.
0: ஆ ஓகே, 18 அப்படின்னா 18ல இருந்து இந்த சண்டே டு அடுத்த சண்டே தான் இந்த 7 நாள் கணக்கு. ரெண்டாவது, இப்போ நான் தான் கஸ்டமர் வச்சுக்கோங்களேன், இப்போ ரேடியோ கேட்குறாங்க, இப்போ நான் ரேடியோ கேட்டுட்ருக்கேன், நான் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி பிளாட் வாங்கலாமே அப்படின்னு உங்களுக்கு கால் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஜென்ரலாக? வாட் ஹேப்பன்ஸ்?
1: ரைட், கால் வந்ததுன்னா நம்மளோட ஜிஎம் லெவலில் இருக்கவங்க துபாயில் இருக்காங்க, நமக்கு ஸ்டாஃப்ஸ் அங்கே ஒரு 4 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க சார்பாக.
0: ஓகே,
1: அவங்க நம்மளோட லொக்கேஷன் இன்வைட் பண்ணுவாங்க, இதுக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் எந்த சார்ஜஸும் கிடையாது, ஸோ ஃப்ரீ விசிட் தான். வந்த பிறகு ப்ராஜெக்டு ஏவி எல்லாம் காமிச்சிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்டு, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கொயர் ஃபிட்டு, பட்ஜெட் எல்லாம் இருந்த பிறகு நம்ம அடுத்தது புக்கிங் கான்செப்ட்ல போகலாம். புக்கிங் கான்செப்ட் போன பிறகு சில பேருக்கு என்ன ஒரு டவுட் வரணுமோ, நான் ப்ராஜெக்டே பார்க்கலேன்னு எப்படி இப்போ புக் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் தான் பே பண்ணுவாங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை வேற ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தால் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஃபர்தராக மூவ் பண்ணலாம். அப்படி இன்கேஸ் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா புக் பண்ண பிறகு ப்ராப்ஷல் வந்து கரெக்டாக ஒரு அவங்க வேண்டான்னு சொன்னதுலேருந்து 3-4 working days ₹1 கூட கேன்சலேஷன் சார்ஜஸ் பிடிக்காம மொத்த அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க சென்னை போறச்ச அவங்களுக்கு வந்து கேப் விசிட் வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், அவங்க போய் ப்ராஜெக்ட் வியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸும் நம்ம பண்ணி கொடுப்போம், ஏதாவது பேங்க் லோன் வேணும்னு சொன்னாங்கன்னா அப் டு 80% வரும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். NRI பேங்க் லோன் இருக்கு, அவங்க வந்து எங்கேயுமே அடைய வேண்டாம், ஹாசல் ஃப்ரீ தான். நம்ம கிட்ட CRM டீம் எக்ஸ்க்ளூசிவா துபாய்க்காக சென்னையில இருக்காங்க, ஸோ ஓவர் த ஃபோன்லயும் மெயிலையும் அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி பேங்க் லோனும் வாங்கி கொடுத்துருவோம். அவங்க வந்து வந்தா மட்டும் போதும், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பேலன்ஸ் எல்லா வேலையுமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகுமே அவங்களுக்கு பட்டாவும் நம்ம வந்து கையோட மாத்தி கொடுத்துருவோம், அவங்க பேர்ல பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் ஒரு கால் பண்ணா போதும், அவங்களுக்கு உண்டான எல்லா பெனிஃபிட்ஸும் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே அவங்களுக்கு ஹேண்ட் டு ஹேண்ட் எல்லா சர்வீஸும் பண்ணக்கூடிய ரெடியா நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் துபாயில்.
0: ஓகே, பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். சார் இந்த இவெண்ட்க்கு வந்தா சோ கால் பண்ணா அப்படியே
1: அடுத்த இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே, சாரி டு ஆட் பண்ணு,
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க ப்ளீஸ்.
1: ஒவ்வொரு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட், சோ அதனால கிளையன்ட் யாருமே யூசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கிளியர் டைட்டில் உள்ள ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சோ டாக்குமெண்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் லிட்டிகேஷன் அந்த மாதிரி எந்த விஷயம் இல்ல. நம்ம கிட்ட இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கனெக்டிவிட்டி உள்ள அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான், சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட் தான், ஸோ அப்ரிசியேஷன் ரொம்ப வேகமாக இருக்கும்.
0: ஓகே,
1: ஃபோன் பண்ணால் போதும், இந்த 7 நாள் ஆஃபரில் 234 ரூபா ஒரு சதுரடிக்கு முற்றிலும் இலவசம்.
0: பர்ஃபெக்ட் சார், பர்ஃபெக்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ வில் கெட் பேக் டு யூ ஆஃப்டர் ஒன் சாங் சார். ஓகே சார், காதல்லேருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக வருது, கால் தம் 0564154242. ப்ராப்ஷல் வந்து இப்போ தான் பெஸ்ட் பிளாட் டெவலப்பர் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க, ஸோ பெஸ்ட் பிளாட் டெவலப்பர்கிட்டருந்து நீங்கள் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா இந்த வாரம் 18ஆம் தேதி ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புருஜ்மன் அங்கே போங்க, கால் தம். அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இப்போவே ஜானகிராமன் சார் உங்ககிட்ட சொன்னார். யா, லெட்ஸ் கெட் பேக். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யா,
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jayalukas. Jayalukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
3: Rhythm of life. Bob Clearmountain mixed with attitude. Funky drums from hell. Sign up at the Chrome.

0: We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: ஹலோ அபுதாபி மக்களே,
3: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமா கரடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
2: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
3: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
4: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
5: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
4: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
6: மம்மி, எனக்கு இந்த வாட்டி சஹாரா செட் தான் வேணும்.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
8: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
9: Welcome back. So, finally, Janakiraman sir kooda irukar and he's from ப்ராப்ஷல் அண்ட் ப்ராப்ஷலுடைய இந்த 7 நாட்கள் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம் இருக்கிற ஒரு இவெண்ட் வந்து இந்த வாரம் உங்களுக்காக நடக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்ஷல்லேருந்து நல்ல ஒரு சூப்பரான பிளாட் நீங்கள் சென்னையிலையோ இல்லை திருச்சியிலையோ இல்லை வந்து கொடைக்கானல்லோ வாங்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி கோ இன்வெஸ்ட் இன் ஒன் ஆஃப் தியர் பிளாட்ஸ் ஃப்ரம் ப்ராப்ஷல், பிகாஸ் தி ரீசென்ட்லி காட் பெஸ்ட் பிளாட் டெவலப்பர் அவார்ட். என்ன சார், கரெக்டாக சார்?
10: கரெக்ட்
9: சார். சார் இப்போ 1 hour என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு உங்கள் ஸ்டைலில் அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாட்டு போட்டுடலாம்.
10: சூப்பர், ரெண்டு நல்ல விஷயம்தான். எல்லாருமே கடல் தாண்டி போய் சம்பாதிக்கிறோம். எதுக்காக கேட்டீங்கன்னா, நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் ஒரு நல்ல அசட்டோட இருக்கணும் தான். இந்த உலகத்திலே இந்த எர்த்தில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கேட்டீங்கன்னா எர்த்து தான். ஸோ பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை. ஸோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஏதோ நல்ல நிலத்தை இன்வெஸ்ட் பண்ணினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்காக தான் ப்ராப்ஷல் வந்து துபாய் மக்கள் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்ஷல் கிட்ட எல்லா லொக்கேஷனுமே ப்ராஜெக்ட் இருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன்,

0: காஞ்சிபுரம், திருவள்ளூர், தண்டலம், வேப்பம்பட்டு, மரமேல் நகர், கொடைக்கானல், திருச்சி, அந்த மாதிரி நிறைய லொகேஷன்ல நம்ம கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. எல்லாமே நல்லா கனெக்டட் உள்ள ப்ராஜெக்ட்ஸ். இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா, இந்த 7 நாட்கள் அப்படின்னா அடுத்த 7 நாள் மட்டும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிளாட்டை வந்து நெகோசியேட் பண்ணுவோம். எனக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுங்க, 100 ரூபா கொடுங்க அப்படின்னு பண்ணுவோம். இந்த முறை அப்படி வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டா 234 ரூபா ஒரு சதுர அடிக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். தண்டலம் ப்ராஜெக்ட் மட்டும் 1000 ரூபீஸ் இந்த 1 வீக் ஆஃபர் கொடுத்துருக்கோம். 4999 அதோட ரேட்டு. இப்போ புக் பண்ணாங்கன்னா 3999 ஈஸியாக கிடைச்சிடும் தண்டலம் ப்ராஜெக்ட்ல. மற்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் 234 ரூபீஸ் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட பேர் ஆதரவுனால, எல்லா கஸ்டமரோட சப்போர்ட்னால, எக்கனாமிக் டைம்ஸ் நாளைக்கு நடத்துற ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல பிளாட் டெவலப்பர் ஆஃப் தி இயர் 2026க்கு ப்ராப்ஷன்ல வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த அவார்டை வந்து எல்லா மக்களுக்குமே நான் வந்து டெடிகேட் பண்றேன். இந்த அவார்டு கொடுக்க போது யாருன்னா, நம்மளோட தமிழ்நாடு கவர்னர் கையால தான் நம்ம வாங்க போறோம். அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த வாரம் ஒரு ஈவெண்ட் நடக்குது துபாயில. அவர் எந்த லொகேஷன் நீங்க சொல்லிருக்கீங்க, இட்ஸ் ஃப்ரீ என்ட்ரி தான். நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்.
1: சார் சூப்பர் சார், கலக்குங்க.
0: போதுமா?
1: சூப்பர் சார், கலக்குங்க. யாருக்கெல்லாம் பிளாட் தேவையோ கண்டிப்பாக தி வில் கெட் இன் டச். கால் தம் 0564154242. கமிங் 18th 18th இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஐடியாஸ் பில்டிங் புருஷமனுக்கு ஆப்போசிட்டில், அங்கே தான் அந்த இவெண்ட் நடக்குது. போய் ப்ராப்ஷனில் பிளாட் வாங்கி பயனடையுங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.
2: Thank you, bravo. Have a nice day, sir. Thank you. Okay, so anyways, அப்படியே ஒரு குட்டி பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேளுங்க. 7 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம்.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு
2: கவனத்திற்கு 30% off on making charges.

உன்னையும் எப்படி காட்டி மற்றும் டைமண்ட் வேல்யூவிலும் 40% வரை

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் கொண்டாடுங்க. டைமண்ட் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும்போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க.

0: You are listening to 89.4 Tamar FM. வெற்றியை தொடர்ந்து
1: என்ன
0: திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மோகன்லால் சிவராஜ்குமார் யோகி பாபு விநாயகன் வித்யா பாலன் எஸ் ஜே சூர்யா ரம்யா கிருஷ்ணன் சுராஜ் நடிப்பில் அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம் எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்
2: We'll be back after a short commercial break.
3: சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணணும்
4: அப்போ ஏன் நம்ம கோல்டு வாங்க கூடாது
3: எப்பா கோல்டா அவ்வளோ காசெல்லாம் இல்ல நான் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்றேன்
4: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வோல்ட் பிளஸ் ஆப்ல
3: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா
4: ஆமா பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்டு வாங்கலாம் துபாய் ஷார்ஜா அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம் முக்கியமா கோல்ட் வோல்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்டு வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும்
5: கிடையாது
4: உங்க சொந்த வீட்டில தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ் கால் 056-357-9474
6: நகைனா வெறும் தங்கம் இல்ல பெண்களோட அழகான நினைவுகள் அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம் ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம் அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் துபாய் கோல்ட் சுக் அண்ட் தேரா
7: உலக அரங்கின் நடப்புகள் அரசியல் நிகழ்வுகள் விளையாட்டு தகவல்கள் வணிக செய்திகள் வானிலை நிலவரம் இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்
9: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை விஎன்சிடி குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111.
1: பிராட் யூ பை அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். உங்க வீட்டு கொலுவ அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: வெல்கம் பேக், 7:24 ஆன் த கிளாக். அண்ட் ஓகே, நான் வந்து உஜாலா டிட்டர்ஜென்ட் உடைய 89.4 தமிழகம் உடைய உங்க வீடு நம்ம கொலுவை பத்தி சொல்லிட்டேன். எல்லாருமே சொல்லியிருப்போம், அது இன்னும் ஒரு 5 நாளைக்கு ரன் ஆகும். அண்ட் உங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கீங்கன்னா படார்னு அந்த ஃபோட்டோ எடுத்து உங்கள் வீட்டு அட்ரஸோட எங்கள் வீட்டில் கழு வச்சுருக்கேன், இந்த வருஷம் இந்த தீமில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு எதா ஒன்று சொல்லி ஃபோட்டோ மட்டும் நல்லா எடுத்துருங்க. 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு படப்படம் அனுப்பி வச்சிட்டிங்கன்னா மாஸ், நீங்கள் தான் மாஸ், உங்கள் வீட்டுக்கு அடுத்த நாள் நாங்கள் கிளம்பி வருவோம். இன்றைக்கி ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு படப்படன் கதவு தொட்டோம், டக் டக் டக்குன்னு யாராவது கதவை தட்டுற சவுண்டு கேட்கும், ஓப்பன் பண்ண நாங்கள் தான் இருப்போம். வேட்டி சட்டையோட பெண்கள் வந்தாங்க அப்படின்னா அழகாக ட்ரெடிஷ்னலாக சாரிலாம் கட்டிட்டு வருவாங்க வீட்டுக்கு. வந்து நேற்றுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், நேற்றுக்கு வந்து ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், எங்க ரெண்டு வீட்டுக்கு நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடாக போகிறோமா இந்த மாதிரி. ஸோ அதனால் நேற்றுக்கு நான் தான் நேற்றுக்கு போயிருந்தேன் இல்லையா, நேற்றுக்கு வந்து ஃபஸ்ட் எங்கே போனால் க்ரீன்ஸ், க்ரீன்ஸ்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா அது. அங்கே ஒருத்தங்க வீட்டுக்கு போனால் பார்த்தா வந்து அழகாக இந்த கிருஷ்ணர் தீமில் தான் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேரம் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த தீம் பற்றி, நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கே. இப்போ இந்த மாதிரி கொலுவெலாம் வைக்கும்போது தான் ஏ பரவாயில்லையே இதெல்லாம் இருக்கா நம்ம இதில், இதெல்லாம் இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கேன்னு ஒரு மாதிரி ரிமைண்ட் ஆகுது நமக்கு. நம்மளாம் முக்காவாசி பேருக்கு வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ ஏதாவது பெரியவங்க சொல்லும்போது அப்படியே பாஸ் ஆகிறது தானே வழி வழியாக. எனிவேஸ் திஸ் இஸ் த மேட்டர், ஜஸ்ட் டூ இட். அண்ட் திஸ் இஸ் சப்போர்ட் பை பெருமாள் ஃப்ளவர்ஸ் இன் அசோசியேஷன் வித் சைபா ஜுவல்லர்ஸ். அண்ட் பை த வே, இப்போ நம்ம அப்படியே திருப்பி வருவோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டு இந்த 9 to 5 ஜாப்லாம் இதுக்கு, வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஜாலியாக ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருக்காங்க, நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் உண்மையாக ஒரு ரியல் பிஸ்னஸ் ஓனர்கிட்ட போய் கேட்டால் தான், தம்பி உனக்காவது வாரத்தில் 2 நாள் லீவ் இருக்குது, எனக்கு 7 நாளுமே வேலை இருக்குடா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு வந்து டைமே கிடையாது, எப்போ உட்காடுறேன், எப்போ சாப்பிட்றேன், எப்போ வந்து ஒரு வேலையை பார்க்குறேன் அப்படி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு பாயிண்டில் பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதுக்குண்டான ப்ராஃபிட்டையும் அதுக்குண்டான அந்த லக்ஸுரியும் அனுபவிப்பாங்க தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் அட் த சேம் டைம் இந்த 9 to 5 ஜாப் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப போரிங் ஆகும். அட் த சேம் டைம் 9 to 5 ஜாப்பில் இருக்கிறவங்க அப்படி ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதை போர்ட்ரே பண்ணுறதுக்கு ஒரு சில குரூப் இருக்குது, ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, மனசுக்கு பிடிச்சது செய்யணும். அப்புறம் நிறைய படங்களில் கூட என்ன காட்டுவாங்கன்னா, மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யணும், இது பண்ணும், அது கரெக்ட், உனக்கு மனசுக்கு பிடிச்சது நீ செய்கிற அப்படின்னா அது உனக்கு ஆக்சுவலாக மனசுக்கு பிடிச்சி நீயா செய்கிற ஒரு வேலையாக இருக்கணும். ஆமாம், ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இது ட்ரெண்டிங்காக இருக்குது, அப்படி பண்ணால் தான் எல்லோரும் மதிப்பாங்க, இந்த ரீசனால் ஒரு வேலையை ஒரு பிஸ்னஸோ இல்லாட்டி ஒரு 9 to 5 ஜாபோ கூட செய்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஸோ மற்றவங்களுடைய வேலிடேஷனுக்காக பண்ணுறதுங்கிறது ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ வெரி குட் ஐடியா. சரி ஓகே, இப்போ விஷயத்துக்குறோம். உண்மையாகவே 9 to 5 ஜாப் வந்து இது ஒரு ரெகுலர் ரொட்டீனை க்ரியேட் பண்ணுது, அண்ட் மாதம் மாதம் வர்ற ஒரு சேலரியிலேருந்து ஒரு விதமான ஒரு கேரண்டி இருக்குது, அது மூலமாக ஒரு 50% ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 70% கூட அதிலேருந்து வர்ற காசு மூலமாக நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகுது. முக்கால்வாசி நேரம் தேவைகள் பூர்த்தி ஆனாலே ஒரு மனுஷன் டென்ஷன் இல்லாமல் இருப்பான். ஓகே, தேவைகள்ன்றதை தாண்டி அத்தியாவசியத்தை பூர்த்தி பண்ணிட்டாலே ஒரு மனுஷன் பிரச்சனை இல்லாமல் இருப்பான். ஆமாம், ஒரு பில்லு வருது மாதம், அந்த பில்லை நீங்கள் கட்டுற வரைக்கும் சம்மந்தப்பட்டவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க, நீங்கள் வந்து அந்த பில்லு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கட்டி ஆகணும், அது கிரெடிட் கார்டு பில்லாக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிக் பில்லாக இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு வேளை மாதம் காசு வருது, அதுலேருந்து இந்த பில்லை அடைக்க முடியாத சுச்சுவேஷன் போதும், தட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த தேவைகளை ஆர் அத்தியாவசியத்தை பூர்த்தி பண்ணிட்டாலே அதுக்கு இந்த 9 to 5 ஜாப் ஹெல்ப் ஆதா? ஓகே ரைட், 6 மாதம் லீவுக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி லீவ் எடுத்துகிட்டு எங்காவது அந்த காசை வச்சுட்டு போக முடியுதா? சூப்பர், மாதம் மாதம் கரெக்டாக பில் கட்டுறீங்களா, அப்புறம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகுதா, அதை வச்சு வந்து எங்காவது ஒரு ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு மைல்ஸ் கிடச்சி அது மூலமாக உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குதா? சூப்பர். ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நம்ம செய்கிற அந்த வேலை மூலமாக கிடைக்குது. ஸோ எனக்கு என்னென்னா, நிறைய வீடியோஸ் நம்ம ரீசெண்டாக ஒரு 10 நாளாக பார்த்துட்ருக்கேன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தா தான் மாஸ், நீங்கள் வந்து எதுக்கு இந்த வேலையெல்லாம், காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போய் 6 மணிக்கு வர்றதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்டு பல பேர் வீடியோ போட்டுருக்கேன், நானும் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி முக்கால்வாசி பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகுலராக ஒரு ஆஃபீஸ் ஜாப் பண்ணுறது வந்து ஒரு போரிங்கான ஒரு வேலைன்னு சொல்லி நான் நிறைய வேலைகள் ஸோ இட் குட் பி ஓகே. ஆனால் அது வந்து உள்ளதிலே அதுதான் மட்டமான ஒரு ஐடியா. நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு கீழே சம்பளத்துக்கு வேலை செய்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம், அது வந்து போரிங்கான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, விச் இஸ் பார்சலி நோ. ஓகே, இங்கே நிறைய பேர் ரெகுலர் ரொட்டீனில் பிடிச்ச வேலையை அந்த ஆஃபீஸ் ஜாப்பில் பண்ணி அடுத்தடுத்து அந்த கம்பெனிக்குள்ளேயே எப்படி வளரலாம், க்ரோத்தை நம்ம வந்து நோக்கி ஓடலாம், அங்கே இருக்கிற பாலிடிக்ஸை சமாளித்து எப்படி நம்ம மேலே வரலாம், இந்த மாதிரி யோசிக்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க. எதுக்கு இந்த ஃப்ரீ அட்வைஸ்ன்னு தெரில, எனக்கு வந்து மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்தது சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், அதனால் ரெகுலர் ரொட்டீனில் ஒரு 9 to 5 ஆஃபீஸ் ஜாப் செய்கிற நீங்களும் மாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு 90s நாட் அவுட்டில் ஒரு பாட்டை போடுறேன், கேட்டு முடிங்க.
1: 91 போடு.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: Brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: Tamil 89.4.
2: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
3: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் FM ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
2: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
4: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
1: We'll be back after a short commercial break.
3: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
3: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸின் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலட் until November 7.
6: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஹே, உனக்கு தெரியுமா, பிரியங்கா சோப்ரா அவங்க ஸ்மைல் என்ஷூர் பண்ணிருக்காங்க, ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் சார் அவங்க வாய்ஸ் என்ஷூர் பண்ணிருக்காங்க.
7: ஆமா, ஆக்டர் ரொம்ப எதுக்கு இன்ஷூர் பண்ணாங்க?
2: இப்ப அது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் நீ இன்ஷூர் பண்ணிருக்கியா? அல்பஸ்தான் இன்சூரன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா?
7: இல்லே.
2: மோட்டார் இன்சூரன்ஸ், லேபிலிட்டி இன்சூரன்ஸ், இன்ஜினியரிங் இன்சூரன்ஸ், ஃபயர் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், ஏவியேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ்னு எல்லாமே இருக்கு. அல்பஸ்தான் இன்சூரன்ஸ், கால் 0555334244. அல்பஸ்தான் இன்சூரன்ஸ், டிவிஷன் ஆஃப் தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சின்ஸ் 1982.
8: இ-இன்வாய்சிங்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
9: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்.
8: இதென்ன புது சாஃப்ட்வேரா?
9: அதான், இல்ல, யுஏஇல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த இ-இன்வாய்சிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ இ-இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
8: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப், கரெக்டா?
9: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். யுஏஇ இ-இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
10: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
11: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
12: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
11: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
13: எனக்கு இந்த வாட்டி சஹாரா செட் தான் வேணும்.
12: அப்ப இன்னைக்கு ஊரெல்லாம் சுத்தி வரணும்.
11: அதெல்லாம் வேணாம், நமக்கு கல்யாண செல்ஸ் மட்டும் போதும். எல்லா ஃபேமிலிக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் அங்க ரெடியா இருக்கு.
0: இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் எல்லோரின் ஆசைகளும் நிறைவேறும். கல்யாண செல்ஸ் யூஏ.
14: ஏய் மச்சான், துபாய்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு பெரிய ஐடியா இருக்குடா. ஏய் சூப்பரா, அப்ப ஆபீஸ் எங்க? லைசென்ஸ்லாம் எடுத்துட்டியா? பிசினஸ் செட்டப்லாம் ரெடியா?
15: ஐயோ, ஐடியா மட்டும் தான் ரெடி, மத்ததெல்லாம் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லடா.
14: அதுக்கு தான் யுனைடெட் பிசினஸ் ஃபார்மேஷன்ஸ் இருக்காங்க. உன் பிசினஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த செட்டப் ஆப்ஷன்ஸ், லைசென்ஸ், விசா, பேங்க் அண்ட் ஆல் லீகல் டாக்குமெண்ட் சர்வீசஸ் பத்தி அவங்க கிட்ட கேளு, அவங்க பாத்துப்பாங்க.
0: உங்ககிட்டயும் பிசினஸ் ஐடியா இருக்கா? அப்போ யோசிச்சுட்டே இருக்காதீங்க, அடுத்த ஸ்டெப் நோக்கி நகருங்க. யுனைடெட் பிசினஸ் ஃபார்மேஷன்ஸ், உங்க ஐடியா, உங்க பிசினஸ், உங்க நெக்ஸ்ட் பிக் மூவ். லெட்ஸ் கெட் யுவர் பிசினஸ் ஜர்னி ஸ்டார்டட். அல் இத்திஹாத் பில்டிங், ஆப்போசிட் டு தேரா சிட்டி சென்டர், துபாய். கான்டாக்ட் 0505122736.
14: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
3: நீ மட்டுமா, நானும் வருவேன். அக்டோபர் 18th எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ், எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
16: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிள்ளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்.
17: நாங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா?
16: அதானே,
0: அக்டோபர் 18th ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர் மார்க்கெட், கிரவுண்ட் ஃபுளோர், அஜ்மான்.
18: Vain City Global Grand Prix Launch. The Madras Pavilion, OMR Chennai. Biggest gated community villas with 25 plus amenities order. Grand 2 BHK, Premium 3 BHK and Luxury 4 BHK villas. And villas price starts from 96 lakhs only. Aamanga, ippo apartment price la OMR la villa ve vaangala. Kodave 15 lakh worth launch offers. AC, fridge, soft and cotton, fully furnished smart villas.
19: In the pre-launch, 18th October Sunday, 10 AM to 10 PM, Park Regis Hotel near Burjman Metro. Call 054-767-3111. 054-767-3111. The Madras Pavilion, OMR Villas. Adhu apartment price. Miss pannidadhinga.
20: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Joy Alukas le verum 10% advance. Lowest gold rate le unga jewelry pre-book pannunga. Offer valid till

0: வெல்கம் பேக். நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சரி, ஓகே, ரைட், அப்படியே முடிஞ்சது வேலை. ஒரு டிராஃபிக் அப்டேட் கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jeturay madam verum 999 mudal anubhavithu oti chellungal
2: vat naanga cover pandrom alladhu 0% interest matrum 1 million kilometer warranty perunga
0: ஏய், நீங்க இன்னைக்கு டிராஃபிக்கே பெருசாக எங்கேயும் அதானே பார்த்தேன். மேப்போட வேறு டைரெக்ஷனில் பார்த்துட்டு இருந்திருக்கேன் நான். ஈலவன் ரோடு இங்கே தேரா கிளாக் டவர் முன்னாடி நல்ல டிராஃபிக் தெரியுது. இன்ன அவுட்டு, அதாவது டுவர்ட்ஸ், நீங்கள் அந்த பக்கம் ஷார்ஜா சைடு போனாலும் சரி, இந்த பக்கம் நீங்கள் ஈலவன் ரோடு இந்த பக்கம் கராமா டைரெக்ஷனில் வந்தாலும் சரி, நல்ல டிராஃபிக் தெரியுது. நீங்கள் வந்து தேராக்குள்ளே போகிற டைரெக்ஷனில் வந்து அங்கே ஒரு டிராஃபிக், அங்கே ஒரு கிராஷ் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா ஈலவன் ரோடு ரெண்டு கிராஷ் பேக் டு பேக்கு, ஐ திங்க் கரூத் மெட்ரோ ஸ்டேஷனை தாண்டினதுமே, ஓகே, பேக் டு பேக். அண்ட் அப்படியே போகுது இட்டிஹாட் ரோடு. இட்டிஹாட் ரோட்லேருந்து ஆரம்பித்தா ஓரளவுக்கு நம்ம இந்த 28th ஸ்ட்ரீட்லாம் தாண்டி அல்நாதா கிட்ட நெருங்கும் போது தான் டிராஃபிக் லைட்டாக குறையுது. அன்சார் மால்லேருந்து மறுபடியும் டிராஃபிக் சூடு பிடிச்சி இட் கோஸ் அப் அன்டில் மஜாஸ் வரைக்கும். சிட்டி சென்டர் ஷார்ஜா முன்னாடி டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஓகே. அண்ட் இந்த அவுட்லெட் ஹோம்லாம் வரும் இல்லையா ஷார்ஜா முன்னாடி, அங்கேயும் டிராஃபிக் தெரியுது இன்னைக்கு. அண்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம், ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம்லேருந்து டுவர்ட்ஸ் அந்த கிங் ஃபேசல் ரோடு இருக்குல்ல, ஆமாம், அந்த டைரெக்ஷனில் இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் விதமாக இருக்குது, பட் அங்கே டிராஃபிக் இருக்குது பார்த்துங்க. அண்ட் அப்படியே இஃப் யூ கம் டு அஜ்மான், அஜ்மானில் பெருசாக டிராஃபிக்கே பார்க்க மாட்டோம். ஷேக் மக்தூம் பின் ரஷித் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, ஆமாம், அங்கே டிராஃபிக் தெரியுது. அது வழி நெடுக டிராஃபிக்கு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் சிட்டி சென்டர் அஜ்மான்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த கட்டு வரும். ஸோ டுவர்ட்ஸ் அங்கேருந்து ஹமீதியா பார்க் போகிற அந்த டைரெக்ஷனில், அங்கேருந்து ரஷீதியா உள்ளுக்குள்ளே வர்ற அந்த டைரெக்ஷனில் தான் அந்த டிராஃபிக். அண்ட் ஈலவன் ரோடு வழக்கம் போல் சிட்டி சென்டர் சாகிய முன்னாடி டிராஃபிக் ஒரு கிராஷ் ஆகிருக்கு. அண்ட் கிசை சிமெட்ரி வரைக்கும் மிருதுஃபிலேருந்து ஃபுல்லி இட் இஸ் பேக்ட். ஸோ அதனால் வண்டி ஓட்டுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு தெரியாத விஷயம், உங்களுக்கு தெரியாத டிராஃபிக் அப்டேட்டா
1: traffic update brought to you by Jeturay madam verum 999 mudal anubhavithu oti chellungal
2: vat naanga cover pandrom alladhu 0% interest matrum 1 million kilometer warranty perunga
0: kayamani senjum sirikirene ipo or paattu varapodu dey thambi unakku oru vela love failure a irundhudu emma thangachi unakku vande ayyo avana marakka mudiyiliye andha mari ovvoru love failure paattu kekkumbodhu breakup song kekkumbodhum உனக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நீ அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு 3:51 3:51 நீ ரேடியோ கேட்காத, இருமா வரும் சார் சொல்லிடுறேன். அண்ணன் வந்து ஒரு மேட்டரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போவனா, அதுக்கப்புறம் வேணா நீ கேட்காம இரு. என்ன மேட்டர்னா, அபுதாபியில் இருக்கீங்கன்னா தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுடைய இந்த ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ் வந்து அபுதாபியில் இந்த வாரம் பண்ணுறாங்க. எல்லாமே நடக்குது பாருங்கள் இந்த வாரம். சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்களும் வாங்கலாம். ஸோ 17th and 18th October 10:00 to 7:00 PM இது நடக்குது இந்த இவெண்ட்டு. கிராண்ட் மில்லனியம் அல்வாஹா இருக்குல்ல, சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் கிட்டக்க, அங்கே தான். ஸோ அதனால் டாக்குடைய, டாக் டெவலப்பர்ஸுடைய இந்த இவெண்ட்டில் போய் நீங்கள் கலந்துக்குங்க. யா, ஸோ அதனால் அதெல்லாம் வேறு எதுவும் இல்லை, ஜாலி தான் அப்படிங்கிறது கிளம்புறேன் நான். ஹாவ் அ நைஸ் டே கைஸ். அண்ட் இப்போ நான் திருப்பி சொன்ன மாதிரி அந்த பிரேக்கப் பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் வந்து பழைய கதையை மறக்க முடியாமல் இருக்கீங்களோ, நான் இருக்கேன் ஞாபகப்படுத்துறதுக்கு. ஆ, வரட்டா, ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ குட் டே. திஸ் ஆர்ஜி ப்ராவோ சைனிங் ஆஃப்.

0: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
1: ஹலோ அபுதாபி மக்களே,
2: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமா கரடியா தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
1: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th and 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
2: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
3: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
4: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
3: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
5: மம்மி, எனக்கு இந்த வாட்டி சஹாரா செட் தான் வேணும்.
3: நிறைவேறும்
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஹா. த்ரில்லர்?
6: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
7: எல்லாமே சொல்லுவேன்.
8: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
9: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

0: பொன்னியின் போய் படி காட்டா.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
2: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக், brought to you by Kalyan Jewelers.
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி. டைம் செக், டைம் செக்,
1: brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas le verum 10% advance seluthi lowest gold rate le unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: பெரும்பாலான மாநிலங்கள் 30 ரூபாய்க்கு அதிகமாகத்தான் மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்றன என்று அமைச்சர் நிர்மல் குமார் தெரிவித்தார். மத்திய அரசின் நிறுவனத்திடம் இருந்து கொள்முதல் செய்யப்படுவதால் ஊழல் செய்ய வழிவகை இல்லை. உப்பூரில் மின் உற்பத்தி செய்ய 6000 கோடி முதலீடு செய்த திமுக அதனை செயற்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். 33 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை 1000 மெகாவாட் அளவுக்குத்தான் கொள்முதல் செய்ய உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கடந்த கால ஆட்சியில் ஒரு யூனிட் மின்சாரத்தை 11 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கொள்முதல் செய்தார்கள். இந்தியாவில் எந்த மாநிலமும் 35 ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரத்தை கொள்முதல் செய்யவில்லை என்று கூறினார். 35 ரூபாய்க்கு மின்சாரம் கொள்முதல் செய்வதை வெற்றி மெகா ஊழல் திட்டம் என்று கூறலாம் எனவும் அவர் விமர்சித்தார். ஆந்திரா அக்டோபரில் 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை ஒரு யூனிட் மின்சாரத்தை கொள்முதல் செய்தது. ஆந்திராவில் 20 ரூபாய் வரை மின்சாரம் கொள்முதல் செய்யும் போது தமிழகத்தில் 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வது எப்படி என்று அவர் வினவினார். கல்லாப்பட்டி கூட்டணி என விமர்சித்துவிட்டு திமுக கூட்டணி ஆதரவுடன் தவிக்க ஆட்சி அமைத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பணபலம் அதிகார பலத்தால்தான் இடைத்தேர்தலில் தவிக்க வெற்றி பெற்றது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கூறினார். தமிழகத்தின் பணவீக்கம் உச்சக்கட்ட நிலைக்கு எகிரியிருப்பது முதல்வர் விஜய் அரசின் அப்பட்டமான நிர்வாக திறமையின்மைக்கு சான்று என்று மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழகத்தின் பணவீக்கம் தேசிய சராசரியை தாண்டி 6.81% என்ற உச்சக்கட்ட நிலைக்கு எகிரியிருப்பது முதல்வர் விஜய் அரசின் அப்பட்டமான நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாகும் என்று அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். தொலைநோக்கு பார்வையின்றி அத்தியாவசிய பொருட்களின் உள்ளூர் சந்தை விலையை கூட கட்டுப்படுத்த தவறி ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சீரழித்து சாமானிய மக்களை நடுத்தருவில் நிறுத்தியுள்ளார் விஜய் என்று அவர் கூறினார். முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த 3 மாதங்களாக GST வசூல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. புதிய தொழில் முதலீடுகள் எதுவும் வராமல் ஒட்டுமொத்த தொழில்துறையும் முடங்கி கிடக்கின்றது என்றும் அவர் கூறினார். மறுபுறம் மின்துறையில் வரலாறு காணாத நிர்வாக சீர்கேடு தலை விரித்தாடுகின்றது என்று நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். கோக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமைக்கு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்த அரசு எத்தனை போராட்டக்காரர்களை கைது செய்து சிறையில் அடைக்க முடியும், எத்தனை இளைஞர்களின் குரல்களை பாஜக ஒடுக்க முடியும் என்று அவர் வினவினார். அவர்கள் எவ்வளவு அதிகமான இளைஞர்களை சிறையில் அடைக்கின்றார்களோ அவ்வளவு அதிகமான அரசியல் சார்பற்ற சாதாரண மக்கள் வீதிகளில் இறங்கி மக்களின் உண்மையான சக்தி என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்துவார்கள் என்று அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டார். ஆசுதோஷ் ரங்கா மற்றும் சௌரவ் தாஸ் ஆகியோருக்கு எங்களது முழு ஆதரவு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட பிரதிநிதித்துவம் மற்றும் சட்டரீதியான ஆதரவையும் வழங்க திமுக தயாராக உள்ளது என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவது மக்களின் உரிமை, அதை பறிக்க யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நமது ஜனநாயகத்தின் குரலை ஒடுக்க நினைப்பவர்கள் நீதியின் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் நாள் வர இருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். அது நரேந்திர மோடியாக இருந்தாலும், அமித்ஷாவாக இருந்தாலும், யானேஷ்குமாராக இருந்தாலும், சாதாரண தொண்டராக இருந்தாலும், அவர்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையின் அத்துமீறல்களையும் சட்டவிரோத கைதையும் எதிர்கொண்ட மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் அது தொடர்பான ஆதாரங்களை காணொளிகள் அல்லது புகைப்படங்களை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் இவை மிகவும் அவசியமானவையாக இருக்கும் என்றும் ராகுல்காந்தி கூறியுள்ளார். சிஜிபியின் முக்கிய நிர்வாகிகளான சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா ஆகியோர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு டெல்லி சென்ட்ரல் பார்க்கில் மூவர்ண கொடியை ஏற்றும் போராட்டத்தில் பங்கு பெறுவோம் என அவ்வமைப்பின் நிறுவனர் அபிஜித் தீப்கே அழைப்பு விடுத்துள்ளார். சௌரப் தாஸ், அசுதோஷ் ரங்கா ஆகியோர் மூவர்ண கொடியை ஏற்றியதற்காகவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியும். தேசிய கொடியை ஏற்றுவது குற்றமல்ல என்று அவர் எக்ஸ் தளத்தில் காணொலியொன்றை பதிவிட்டுள்ளார். எனவே தேச பக்தர்களும் மூவர்ண கொடியை நேசிக்கும் அனைவரும் அக்டோபர் 16 அன்று மாலை 5 மணிக்கு டெல்லி கன்னாட் பிளேஸில் உள்ள சென்ட்ரல் பார்க்குக்கு தேசிய கொடியுடன் ஒன்று கூடுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டார். அங்கு நாம் தேசிய கொடியை ஏற்றி மூவர்ண கொடியை அசைப்பது குற்றமல்ல என்பதை நிரூபிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகைக்காக ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியம் போனஸாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. தீபாவளி, தசரா, துர்கா பூஜை பண்டிகை காலத்தை முன்னிட்டு ரயில்வே ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் போனஸ் வழங்கப்படுகின்றது. இந்நிலையில் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அதன்படி சுமார் 11.40 லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் அளிக்க 2009 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தகுதியுள்ள ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கு நிகரான ஊதியத்தை போனஸாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதிகபட்சமாக ஓர் ஊழியர் 17,591 ரூபாய் வரை பெறக்கூடும்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை பிரஜையான அனோஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை சவுதி அரேபியாவின் உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இலங்கையின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இதனை தெரிவித்துள்ளார். சவுதி உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து பிறப்பித்த தீர்ப்பை அக்டோபர் 13ஆம் தேதி ரத்து செய்து அறிவித்துள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ராஜதந்திர மற்றும் சட்ட ரீதியான முயற்சிகளின் பலனாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்றும் சிவராசாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிவாரணம் என்றும் அருண் ஹேமச்சந்திர கூறியுள்ளார். அனோஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை ரத்து செய்வதற்கு அந்நாட்டின் உயர்நீதிமன்றம் எடுத்த தீர்மானத்தை பெரிதும் பாராட்டுவதாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சவுதி உயர்நீதிமன்றம் எடுத்த இந்த தீர்மானத்தை பாராட்டி ஜனாதிபதி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை இட்டு இதனை தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் அனோஜனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் இதுகுறித்து அவதானத்துடன் இருந்த அனைத்து இலங்கை மக்களுக்கும் பெரும் ஆறுதலையும் நிவாரணத்தையும் அளிப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நட்புறவு, நாட்டில் சட்ட நடைமுறைக்கு மதிப்பளித்து மேற்கொள்ளப்பட்ட பொறுமையான ராஜதந்திர தலையீடுகள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள ஓர் இலங்கையருக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த அனைத்து தரப்பினரின் தளராத முயற்சியினாலேயே இந்த நல் முடிவை பெற முடிந்தது என அவர் சுட்டிக்காட்டினார். எதிகாத் ரயில் பயணிகள் நாளை முதல் துபாய் மெட்ரோவுக்கு நேரடியாக மாறிச் செல்லும் வசதியை பெறுகின்றனர். அல் யலாயிஸ் ரயில் நிலையத்தையும் ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்தையும் இணைக்கும் புதிய நடைபாலம் திறக்கப்பட உள்ளதாக எதிகாத் ரயில் நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்துள்ளது. இந்த புதிய நடைபாலம் பொது போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. இதன் மூலம் ரயிலில் வரும் பயணிகள் டாக்ஸி அல்லது பேருந்துகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமின்றி நடந்து மெட்ரோ ரயிலுக்கு மாறிக்கொள்ள முடியும். துபாயின் மிக பிரபலமான பொழுதுபோக்கு தலமான குளோபல் வில்லேஜ் 31வது சீசனுக்காக இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த சீசன் 2027 மே மாதம் வரை நடைபெற உள்ளது. இந்த ஆண்டின் கருப்பொருளாக மோ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி புதிய பொழுதுபோக்கு அம்சங்களும் பார்வையாளர்களிடையே வரவேற்பை பெற்ற பழைய சிறப்பம்சங்களும் மீண்டும் இடம்பெறுகின்றன. பார்வையாளர்களை கவரும் வகையில் 200க்கும் மேற்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்களுடன் புதிய ரோலர் கோஸ்டர் சவாரியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த சீசனில் குடும்பத்தினர் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மேலும் பல அனுபவங்கள் காத்திருக்கின்றன.
2: உலக செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் வசிக்கும் இந்தியர்களை அதிகாரிகள் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டால் பாதுகாப்பான இடத்தில் தஞ்சமடையுமாறும் ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே சவுதி விமான நிலையங்களில் நடைபெற்ற உயிரிழப்புகள் ஏற்படுத்திய தாக்குதல்களில் காயமடைந்த இந்தியர்களின் உடல்நிலை குறித்தும் தூதரகம் புதிய தகவலை வெளியிட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் இருவர் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒருவரின் உடல் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதையடுத்து அவர் உயர் கண்காணிப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் ஒருவர் சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளார். மேலும் 4 பேர் பொது வார்டில் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிடையில் கண்ணி விடியில் சிக்கிய சரக்கு கப்பல் ஒன்று தீப்பிடித்து நீரில் மூழ்கியுள்ளது. இதனை ஈரானின் புரட்சிகர காவல்படை இன்று அறிவித்தது. இதேவேளை பிரிட்டனைச் சேர்ந்த பாதுகாப்பு நிறுவனமான வான்கார்ட் நிறுவனமும் ஒரு கப்பல் மூழ்கியதாக தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவத்தின் கொள்கை ரீதியான பிரிவான புரட்சிகர காவல்படையின் கடற்படை வெளியிட்ட அறிக்கையில், அங்கீகரிக்கப்படாத மற்றும் ஆபத்தான கடல் வழிப்பாதையை பயன்படுத்தி ஹோர்மூஸ் நீரிணையை கடக்க முயன்ற சரக்கு கப்பல் வெடித்த கண்ணி வெடியில் சிக்கியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 2500 மேற்பட்ட சரக்கு கொள்கலன்கள் இருந்ததாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. புரட்சிகர காவல்படை வெளியிட்டுள்ள படங்களில் கப்பலில் இருந்து கரும்புகை மேலெழுவது காணப்படுகின்றது. மேலும் கப்பலில் இருந்து கடலில் விழுந்துள்ள ஏராளமான சரக்கு கொள்கலன்கள் நீரில் மிதப்பதும் படங்களில் தெரிகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய வேகப்பந்து வீச்சாளர் டி நடராஜனை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மீண்டும் தனது அணியில் இணைத்துள்ளது. இந்த பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக சன்ரைசர்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த ஜீஷன் அன்சாரி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு மாறியுள்ளார். 2025 வீரர்கள் ஏலத்தில் டி நடராஜனை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 10.75 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. கடந்த 2 சீசன்களில் அந்த அணிக்காக 12 போட்டிகளில் விளையாடிய அவர் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: 89.4 ஏய் நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் FM-ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. It's a very good choice-ங்க. 89.4
2: Star of the month.
5: Music director Anirudh Ravichandran.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போச்சு? ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸில் எப்போவுமே வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து பயங்கர சில்லுன்னு இருக்கும். எல்லாருமே ஜாக்கெட்டோட தான் சுற்றிட்டுருப்போம். இன்றைக்கி எல்லாருக்குமே குளிருது, எனக்கு மட்டும் பயங்கர ஹாட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா என்னன்னு தெரியல. என்னாச்சு நம்ம பாடிக்கு? ஓகே, இப்போது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். என்னென்னா, எப்போவுமே ஒரு விஷயம் வரும், அது ட்ரெண்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ட்ரெண்டாக வந்து மாறிடும். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே ட்ரெண்டில் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? சொல்கிறேன்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: எப்போவுமே என்னதான் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏமாறுறது இல்ல ஏமாத்துறது. இது எப்பவுமே ட்ரெண்ட்ல இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி. எஸ், அதுவும் அப்ராட்ல உங்களுக்கு நான் ஜாப் வாங்கி தரேன், வீசாவும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் வர ஃபேக் மெசேஜஸை நம்பி நிறைய பேர் வந்து அவங்கவுங்க காசெல்லாம் வந்து அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வேணும்ட்டேவா பண்ணுவாங்க, தெரியாமல் தான் பண்ணுவாங்க. பட் எப்போவுமே இந்த க்ராஸ் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. ஸோ அதை பண்ணுறதுக்கு சில பேர் வந்து மறந்துடுவாங்க. ஓகே, கண்டிப்பாக அவங்க நம்பிக்கையான பர்சனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்திய தூதரகம் வந்து எச்சரிச்சிருக்காங்க. ஸோ வெளிநாட்டில் வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன், வீசா கொடுக்குறேன் அப்படின்ற யாராவது சொன்னாங்க அப்படின்னா உங்களை வந்து நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சவங்க யாராவது அப்படி இருக்காங்க அப்படின்னா உங்களை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டிருங்க, ஓகேவா?
1: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC, TNC apply.
0: ஓகே, அண்ட் குலு செலிப்ரேஷனும் எங்கள் ஆஃபீஸில், ஐ மீன் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து நவராத்திரிக்காக எங்கள் வீட்டுக்கு குலுக்கு விசிட் பண்ணுங்கள் வாங்க அப்படின்னு வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்காகவே நிறைய கிஃப்ட்ஸோட இன்றைக்கி ஒரு ஆர்ஜி போயிட்டுருக்காங்க. யார் அவங்க அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நானே வந்து சொல்கிறேன். இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷனும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: Nagana verum thangam illa pengaloda alagana ninaivugal andha ninaivugalukku innum alaga serka Anwar Luxury Golden Diamonds anaitu nagaigalukkum seikooli mutridum ilavasam ovvoru gramirkum sirappu thallubadi 3000 AED madipulla diamond jewelry vaanginal 1 gram thanga naalayam ilavasam Anwar Luxury Golden Diamonds Dubai Gold Souk Andhera.
4: Explore more பண்ண ஜெட்டூர் ரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
5: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
4: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
5: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
7: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18th சண்டே மார்னிங் 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனில் டீமை மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 056415
8: புதுமாப்பிளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்.
9: நாங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா?
8: அதானே அக்டோபர் 18th ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர் மார்க்கெட், கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
6: Winter season மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
7: கர்நாடக மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
6: An evening of melody and nostalgia. Bloomline Events presents Ragalayam 2026 Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakavirukku.
7: Ippave qtickets.com visit panni unga tickets book panunga. Official radio partner 89.4 Tamil FM.
10: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
11: ஆனா எனக்கு கிடைச்சது
12: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
13: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
14: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
12: Bye.
15: லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நன்றியா. ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யார் வீட்டில் கோலு அப்படின்னாலும் இந்த பட்டுப்பாவடை சட்டை அதெல்லாம் போட்டுட்டு, ரெட்டைச்சடை போட்டுட்டு, அப்படியே பூவெல்லாம் வச்சு மங்களகரமாக வந்துட்டு கோலு விசிட் பண்ணலாம் வந்து போவோம். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லையா? ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் மறுபடியும் வர ஒரு காலம்தான் அது இந்த நவராத்திரி ஸ்பெஷலில். நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட குலுவில் நீங்களுமே கலந்துக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு தீமில் கஷ்டப்பட்டு ஹாப்பி கையிலே வந்து சில பொம்மையெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, நான் குலு விசிட் போகும்போது பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை அழகாக பிக்சர் எடுத்து எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும், 050-252-8940. ஸோ எஸ், 89.4 தமிழ் எஃப்எம்மின் உஜாலா டிட்டர்ஜென்ட், உங்கள் வீடு நம்ம குலு, ப்ராட் யூ பை உஜாலா டிட்டர்ஜென்ட், சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் அண்ட் சாய்பா ஜுவல்லர்ஸ். ஸோ இந்த நவராத்திரி பயங்கரமாக கோலாகலமாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் பிக்சர்ஸ் எடுத்து சென்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. யூஏயில் இருக்கீங்க அப்படின்னா சென்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி அது சாப்பிட்றதே வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரப்போது கேட்டு வந்துடுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன், 050-252-8940. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு,
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
3: என்ன இருக்க முடியாது.
2: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். Vain City Global Grand Prix Launch, the Madras Pavilion, OMR Chennai. Biggest gated community villas with 25 plus amenities order. Grand 2 BHK, Premium 3 BHK and Luxury 4 BHK villas. And villas price starts from 96 lakhs only. ஆமாங்க, இப்போ apartment price ல OMR ல villaவே வாங்கலாம். கூடவே 15 lakh worth launch offers, AC, fridge, soft and cotton, fully furnished smart villas.
4: In the pre-launch, 18th October Sunday, 10 AM to 10 PM, Park Regis Hotel near Burjuman Metro ல நடக்கவிருக்கு. Call 054-767-3111, 054-767-3111. The Madras Pavilion, OMR Villas, அதுவும் apartment price ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
5: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஆபீஷியல் சோஷியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல் தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
7: குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
2: ஏன் பண்ண முடியாது?
6: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
8: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபாய் தான்.
2: கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100.
6: சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல. எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணனும்.
2: அப்ப ஏன் நம்ம கோல்ட் வாங்க கூடாது?
6: எப்பா கோல்டா, அவ்வளவு காசெல்லாம் இல்ல. நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன்.
2: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற. சேஃபான கோல் இன்வெஸ்ட் 10 dirhams-ல இருந்தே நம்ம கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ல
6: வெறும் 10 dirhams-ல இருந்தா
2: ஆமா பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்ட் வாங்கலாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்ட் வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
6: அட இது நல்லா இருக்கேப்பா. இதோ இப்பவே கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் டவுன்லோட் பண்றேன்.
9: ஹலோ அபுதாபி மக்களே,
2: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமாக்க ரெடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
9: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM,
2: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான். நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
10: வின்டர் சீசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, மியூசிக் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
2: கர்நாடிக் மியூசிக் லவர்ஸ் ராகா சிஸ்டர் துபாய்க்கு வர போறாங்க.
10: Yes, an evening of melody and nostalgia. Bloomline Events presents Ragalayam 2026 Padma Shri Ranjini Gayatri live in Dubai. October 24th evening 7:30 lirundu Folklore Theatre la nadakkavirukku.
2: Ippave qtickets.com visit panni unga tickets book pannunga. Official radio partner 89.4 Tamil FM.

89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நம்ம இதை பத்தி யோசிக்க போறோம் அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கும் ரிலேட் ஆகும். இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து டப்புன்னு பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னு எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா மேக்சிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸை வாங்க போறதுக்கு முன்னாடி அது 10 பேர்கிட்ட சஜஷன் கேட்டு, இந்த கலர் ஓகேவா, அந்த கலர் ஓகேவா, லூஸ் ஃபிட்டாக இருக்கணுமா, டைட் ஃபிட்டாக இருக்கணுமா, இந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்குவோம். ஏன் ஒரு ஸ்லிப்பர் வாங்கினா கூட அதை போட்டுட்டு ஒரு 10 சைடு வந்து நடந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்குவோம். பட் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கும்போது மட்டும் சொதப்பிடுவோம்ல. எஸ், ஒரு செப்பலையே, ஒரு ட்ரெஸ்ஸையே, ஒரு வாட்சை, இதெல்லாம் கூட வந்து பார்த்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்ம லைஃப்னு வரும்போது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து சொதப்பிருப்போம் இல்லையா. அது பண்ணதும் மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த பிரச்சனை அப்போவே சார்ட் ஆகணும், அன்னைக்கே சார்ட் ஆகணும், பிரச்சனை வந்து முடிஞ்சு போகணும் அப்படின்னு வந்து நினப்போம். இது வந்து மனுஷனோட இயல்பான ஒரு விஷயம் இல்லையா. பட் எப்போவுமே ஒரு விஷயத்த நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம எல்லாருக்குமே பொருந்தும்னு தான் நினைக்கிறேன். யூ டோன்ட் ஹாவ் டு ஃபிக்ஸ் எவ்ரி திங் டுடே. இன்றைக்கே எல்லாத்தையும் சரி பண்ணிடணும், இன்றைக்கே அந்த முடிவு எடுத்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பா ரைட்டா, உங்களோட கருத்து என்ன எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். நீங்கள் வாய்ஸ் நோட்டை கூட சென்ட் பண்ணலாம் ஓகேவா. இப்படி தடார் புடார்னு முடிவு எடுத்ததுக்கப்புறமா நம்ம யோசிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி நீங்களும் வந்து சில விஷயத்தை வந்து பண்ணியிருப்பீங்க, நானுமே பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்றத எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன், நவராத்திரி குலு விசிட்லாம் நம்ம போயிட்டுருக்கோம் தமிழ் எஃப்எம்லேருந்து. இன்றைக்கி கூட ஆர்ஜே நிவேதா வந்து உங்களோட வீட்டுக்கு, யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ உங்களோட வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ எங்கள் தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸில் நீங்கள் பார்க்க முடியும். 89.4 தமிழ் எஃப்எம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் எஃபி யூடியூப்பில் நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம். நான் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. நம்ம தொடர்ந்து இதை பற்றி, அதாவது நம்ம லைஃப் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: 89.4. We'll be back after a short commercial break.
1: Guys, 10 பேரை ரெஃபர் பண்ணா 100 dirham ஷாப்பிங் வவுச்சர், 20 பேரை ரெஃபர் பண்ணா 200 AED. அப்படியே ரெஃபர் பண்ண ஏறிக்கிட்டே போகும் கிஃப்ட்.
2: இப்போ AIM Gold Wallet டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் FM ப்ரோமோ கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு 20 dirhams போனஸ் கிடைக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஷாப்பிங் வவுச்சர்ஸையும் வின் பண்ணுங்க.
1: இதுதான் மேட்ரு. AIM Gold Wallet-ல as low as 1 dirham ல இருந்து நீங்க கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். விட்ராயல் கூட ரொம்ப ஈஸி. ஹோம் டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க பாப்போம்.
3: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா டிராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
4: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
5: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு டிராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
4: என்னது, நிஜமாவா?
2: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG. கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: லூலு, வேர் தி வேர்ல்ட் கம்ஸ் டு ஷாப்.
7: லுக், ஈஸி ஈஸி. சரா
1: சரா, சொந்த ஊர்லயே சொந்த பாய் எடோ இருந்தாதான் மேரேஜ் சொல்லிட்டா.
4: சனா பேர்லயே வாங்கிடலாம். விடு.
1: எப்படி எப்படி?
4: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
1: காலர் வாட்ஸ்அப் 0506752828. சாலரி வருதே தவிர எங்க போதுனே தெரியல. எங்கயாச்சும் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணனும்.
4: அப்ப ஏன் நம்ம கோல்ட் வாங்க கூடாது?
1: எப்பா, கோல்டா? அவ்வளவு காசெல்லாம் இல்ல. நான் சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன்.
4: அத பத்தி நீயே டென்ஷன் ஆகுற. சேஃபான கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் 10 திரம்ஸ்ல இருந்தே நம்ம கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப்ல.
1: வெறும் 10 திரம்ஸ்ல இருந்தா?
4: ஆமா, பெஸ்ட் ரேட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல கோல்ட் வாங்கலாம். துபாய், ஷார்ஜா, அபுதாபில இருக்க கோல்ட் அவுட்லெட்ஸ்ல போய் ரெடிமூ பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்ட் வால்ட் பிளஸ் ஆப் மூலமா கோல்ட் வாங்கும் போது எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ இல்ல. அவ்வளவே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினா கூட எந்த ஒரு சர்வீஸ் ஆர் ஹிடன் சார்ஜஸும் கிடையாது.
8: நடக்கவிருக்கு.
4: இப்பவே qtickets.com விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க. ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் FM.
9: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
10: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
11: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
12: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
11: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
12: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
4: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச்

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அப்புறம் ஜெயிலர் 2 படத்தை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம தமிழ் எஃப்எம்ல இருந்து கூட ஜெயிலர் 2 படத்தை வந்து ஸ்கிரீனிங் பண்றோம். டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். நிறைய பேர் வந்து கான்டெஸ்ட்ல கலந்துட்டு இருக்கீங்க. இன்னமும் கான்டெஸ்ட்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கு நம்ம தமிழ் எஃப்எம்ல, ரேடியோலையும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி. ஸோ நீங்க வந்து கலந்துக்கோங்க. யார் யாரெல்லாம் டிக்கெட்ஸ் வந்து வின் பண்ண போறீங்களோ உங்களுக்கு எங்களோட விஷஸ். ஸோ எப்போவுமே தீபாவளி ஒட்டி ஒரு தீபாவளி டைமில் சூப்பர் ஸ்டாரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே போய் பார்த்து விசில் அடித்து என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த டைமும் இருக்க போது. எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம தமிழ் எஃப்எம் டீமோட. அண்ட் இப்போ மனசை தொட்ட மெட்டுக்காக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னா மிஸ்டர் மூர்த்தி வந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். 0502528940 இந்த நம்பருக்கு பாட்டு கேட்டு வந்துடலாமா? இது நம்ம ரேடியோ தமா மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 0502528940.
3: Manasathottu mittu.

0: கனிவான கவனத்திற்கு டைம் செக். Brought to you by Kalyan Jewelers.
1: நேரம் இப்பொழுது 9:00. டைம் செக். டைம் செக்.
0: Brought to you by Kalyan Jewelers. Pre-book now for gold rate protection and enjoy 30% off on making charges.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. சில நேரங்களில் நம்ம குழந்தைங்க மாதிரி தான் பண்ணுவோம்ல. என்னன்னா, இப்போ குட்டீஸ் கிட்ட வந்து நீங்கள் நிறைய சாக்லேட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, நிறைய டாய்ஸ் வந்துருக்கு, ஏதாவது ஒன்று மட்டும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை ஒன்று மட்டும் பிக் பண்ணுமா? ரொம்ப ரேர் இல்லை. பட் மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து எல்லாமே எனக்கு வேணும், டாய்ஸ் எல்லாமே வேணும், சாக்லேட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் நம்மளும் லைஃப்பில் சில விஷயத்தில் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? என்னென்னா, நமக்கு எல்லாமே ஒரே டைமில் வந்து நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது உண்டு. இது மனுஷனோட ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது, எப்படி பண்ணுறதுனே தெரியாது, சில நேரம் வந்து ஒன்றுமே வந்து புரியாது. ஸோ அது லைஃபோட நார்மலான ஒரு ஃபேஸ் தான். அதை போட்டு நம்ம ரொம்ப யோசிச்சுப்போம். இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ஓப்பன் பண்ணுறோனாலே நம்ம வயசுக்காரங்களாம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, வீடு வாங்கிட்டாங்களே, கல்யாணம் பண்ணிட்டாங்களே, ஃபாரின் ட்ரிப் வந்து போகிறாங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தப்பான ரூட்டில் நம்ம போகிறோமோ, நம்ம சரியான பாதையில் வந்து போகலையோ அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்திருக்கும். பட் அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அவங்க சைட் இருக்க ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம பார்க்குறது ஜஸ்ட் அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் இல்லையா? ஸோ நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், லைஃப்பில் எல்லாத்தையும் ஒரே நாளில் சரி பண்ண முடியுமா? அது வந்து முடியவே முடியாது. சில விஷயத்துக்கு டைம் தேவைப்படும், அந்த டைம் நம்ம கொடுக்கறதே கிடையாது. சில விஷயத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை, சில விஷயத்துக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து தேவை இல்லையா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் தெரியணும், இன்னைக்கே வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்து கொடுத்து கொடுத்து கடைசியில் ஒன்றுமே நம்ம பண்ண மாட்டோம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த இப்படி யோசிச்சுட்டே அப்படியே ஸ்ட்ரக்காக இருக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைங்க. உடனே எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணவே முடியாது, பட் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை பற்றி வந்து யோசிக்கலாம். அதுக்காக நீங்கள் லைஃபே வந்து தொலைச்சிட்டீங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எதுக்குமே வந்து ஏஜ் ஒரு தடையாக இருக்க போகிறதே கிடையாது அப்படின்றத முதல் நம்ம பிலீவ் பண்ணோம்ல, அதை ஏன் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளேயுமே வந்து இருக்குது. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துகிட்டே இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: ஏன் உனக்கு தெரியுமா, பிரியங்கா சோப்ரா அவங்க ஸ்மைல் என்ஷூர் பண்ணிருக்காங்க, ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் சார் அவங்க வாய்ஸ் என்ஷூர் பண்ணிருக்காங்க.
4: ஆமா, ஆக்டர் ரொம்ப எதுக்கு இன்ஷூர் பண்ணாங்க?
3: இப்போ அது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் நீ இன்ஷூர் பண்ணிருக்கியா? அல்பஸ்தான் இன்சூரன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா?
4: இல்லே.
3: மோட்டார் இன்சூரன்ஸ், லேபிலிட்டி இன்சூரன்ஸ், இன்ஜினியரிங் இன்சூரன்ஸ், ஃபயர் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், ஏவியேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு அல்பஸ்தான் இன்சூரன்ஸ். கால் 0555334244. அல்புஸ்தான் இன்சூரன்ஸ், டிவிஷன் ஆஃப் தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சின்ஸ் 1982.
5: வீடு கட்டறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
0: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18 சண்டே மார்னிங் 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீமை மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
6: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷனல் தானே.
7: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
6: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
7: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
8: மம்மி, எனக்கு இந்த வாட்டி சஹாரா செட் தான் வேணும்.
7: நிறைவேறும்
0: கல்யாண் சில்க்ஸ் UAE.

0: 99.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குன்னா தெரியுமா, எல்லாரையும் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு பர்சன். கரெக்டா, நம்ம லைஃப்ல சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே வந்து தப்பாக நடக்கக்கூடாது, ரொம்ப கேர் பண்ணணும், வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், பார்ட்னர் வந்து கொஞ்சம் கூட வந்து அப்செட் ஆகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்து கோவப்படவே கூடாது அப்படின்னு எல்லாரை பற்றியுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம், நானாக கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஃபீலிங்ஸ்க்கு என்ன நடக்குது, என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்மளால் வந்து யோசிக்கவே முடியாது தெரியுமா. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வந்து நோ சொல்லக்கூடாது, எல்லாரோட கோரிக்கையும் வந்து நம்ம வந்து நிறைவேற்றிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஜோனில் வந்து போயிட்டுருப்போம். இப்போ நமக்கு வந்து ஒர்க் இருக்கும், யாராவது கால் பண்ணியிருப்பாங்க, அச்சோ இப்போ வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டா தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம நினைக்கிறது உண்டு. நம்ம மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், உங்களுக்கு வந்து டயர்டாக இருந்தால் கூட வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா மற்றவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் கூட வந்து அவங்க டைம் ஸ்பெண்டும் நினைக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்காகவே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நோ சொல்லாமல் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே காமிச்சிக்காமல் கொண்டு போயிடுவீங்க. சம்டைம்ஸ் நம்ம இல்லை அப்படின்னு நமக்கு வார்த்தையே சொல்ல வரவே வராது, ஏன்னா மற்றவங்க ஹர்ட் ஆகிடுவாங்கன்னு இல்லையா. நீங்கள் ஒருத்தரோட ப்ராப்ளமை உங்களோட ப்ராப்ளமாக நினச்சிட்டு அதை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாருக்கும் வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம், ஆனால் எல்லாரையும் வந்து காப்பாற்றணும், இந்த உலகமே நம்மளால தான் இயங்குது அப்படின்னு ஐம் சாரி அப்படி தான் வந்து நம்ம பல நேரங்களில் வந்து நினைக்கிறது உண்டு. பட் நம்மளை பற்றி அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிற ஒரு 10% கூட நம்ம மேலே நம்ம அந்த அக்கறையை வைக்கிறதே இல்லை. ஸோ இன்னைக்கு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டு பாருங்கள், நான் உண்மையாகவே வந்து நான் கரெக்டாக தான் எல்லாத்தையும் நான் பண்ணுறேனா அப்படின்னு. எல்லாரும் என்ன நல்லவங்கன்னு சொல்லணும், எல்லாரும் வந்து நல்லவங்கன்னு சொல்லி நமக்கு ஆஸ்கர் அவார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து டீஃபால்ட்டாக நம்மளோட மைண்டில் எங்கேயோ வந்து இருக்குது. பட் ஒவ்வொரு டைம் ஆக ஆக தான் புரியும், எண்ட் ஆஃப் த டே அப்படி இருந்து எனக்கு என்ன நடக்க போகுது. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ தான் நீங்கள் விழுந்து விழுந்து கவனித்தாலும், ரொம்பவே நிறைய பேரை வந்து தாங்கி தாங்கி கேர் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே மேபி இருக்கலாம், இல்லாமையே போகலாம். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை, தப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்ட் தானே? ஸோ நம்மளை ப்ரூவ் பண்ணணும், யார்கிட்ட நம்மளை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், சிம்பிள் அதுதான் என்னோட க்வெஸ்சன். நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
2: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: you by Basha Bai Biryani, Vasal Hub, Block 4, Karama. Tamil, 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடவும் இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் together in association with Zaiba Jewelers, where traditions shine and celebrations glow.
3: We'll be back after a short commercial break.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
6: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
7: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். October 18 சண்டே மார்னிங் 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 0564154242.
8: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷனல் தானே?
9: நாங்க ரெடி, நீங்க ரெடியா?
1: நீ மட்டுமா, நானும் வருவேன். October 18 எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. மெமரபிள் தீபாவளி செலிப்ரேஷனா இருக்க போகுது. நிறைய கிஃப்ட்ஸ், ஆன் ஸ்பாட் கேம்ஸ், எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது.
10: தல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாத புது மாப்பிள்ளைகளே, ஊருக்கு போக லீவு கிடைக்காம தவிக்கும் சிங்கிள் பசங்களே, உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்.
11: நாங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண கூடாதா?
10: அதானே
7: October 18 ஈவினிங் 6:30 PM க்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க. லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு ஹைப்பர் மார்க்கெட், கிரவுண்ட் ஃப்ளோர், அஜ்மான்.
12: மேடம் ஒரு நிமிஷம்.
13: எஸ்.
12: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
13: ஹா, நல்லா தெரியுமே.
12: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
13: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
12: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
13: எது, மதுவா?
12: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
13: ஓ மை காட், யார் அவரு?
12: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
14: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
13: அடிங்க.
14: மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
7: இன் அசோசியேஷன் வித்
15: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at Grand

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எஸ், கோலி செலிப்ரேஷன்லாம் ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மின் உங்கள் வீடு நம்ம கொலு, ப்ராட் யூ பை உஜாலா டிட்டர்ஜென்ட், சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ் அண்ட் சைபா ஜுவல்லர்ஸ். ஸோ நம்மளோட ட்ரெடிஷனை எனக்குமே நம்ம மறக்கக்கூடாது இல்லையா? ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு கொலுவை வந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணலாம். 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் அதில் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஜாக்கும் ஒவ்வொரு நாளும் ஒருத்தவங்களோட வீட்டை வந்து விசிட் பண்ண போகிறோம். சர்ப்ரைஸ் விசிட்டாக இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு வந்து நிறையா கிஃப்ட்ஸ் கொடுத்து உங்கள் முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோமே இல்லையா? ஸோ நீங்களும் வந்து சென்ட் பண்ண மறந்துடாதீங்க. அந்த டைமில் எங்களோட ஸ்பான்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் அடுத்தடுத்து நம்ம தமிழ் எஃப்எம்மில் வந்து நடக்க இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து ரொம்பவே நம்ம வந்து பிஸியாக இருக்க போகிறோம். நீங்களும் வந்து பிஸியாக இருக்க போகிறீங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இனி பாடத்தை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பி பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: வீடு கட்டுறதுக்காக சொந்த மனை வேணுமா? உங்க கனவு இல்லத்திற்கான சரியான இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா? இனி தூரம் தடையே இல்ல. அமீரகத்தில இருந்தே தமிழ்நாட்டுல நம்பிக்கையோட மனையை வாங்குங்க.
2: ப்ராப்ஷனில் சிறந்த இடங்கள், தரமான மனை திட்டங்கள், நம்பகமான சேவை, வெளிப்படையான வழிகாட்டுதல், அனைத்தும் ஒரே இடத்தில். அக்டோபர் 18th சண்டே மார்னிங் 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்க்கு வந்தீங்கன்னா ப்ராப்ஷனல் டீம் மீட் பண்ணலாம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 056-415-4242.
3: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷனல் தானே?
4: இ இன்வாய்சிங் எல்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
1: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்.
4: இது என்ன புது சாப்ட்வேரா?
1: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த இ இன்வாய்சிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT ரிட்டர்ன்ஸ், ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இ இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
4: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கரெக்டா?
1: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/AE/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
4: ஃபெஸ்டிவல் டைம்ல அனிதாவோட ஃபேமிலி மட்டும் அசத்தலா இருக்காங்க. அவளோட புடவை சான்ஸே இல்ல.
5: லாஸ்ட் இயர் அவளோட ஹஸ்பண்டோட தீபாவளி அவுட்ஃபிட் கூட ஸ்மார்ட்டா இருந்துச்சு.
4: அந்த எம்ப்ராய்டரி லெஹங்கால அவளோட பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா?
5: நிறைவேறும்
2: கல்யாண் சில்க்ஸ் UAE.

89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. எஸ், தீபாவளி வரப்போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? எஸ், என்ன அப்படின்னா, த லார்ஜஸ்ட் ஜுவல்லரி டெஸ்டினேஷன் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸோட நியூ ஷோரூம் இப்போது அஜ்மான் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த தீபாவளி செலிப்ரேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்க போகுது, ஏன்னா நிறைய கிஃப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஆன் ஸ்பாட் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. அண்ட் இது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுற மாதிரி ஆர்ஜே பிராவோ அண்ட் ஆர்ஜே நிவேதா வரப்போகிறாங்க. அக்டோபர் 18th ஷார்ப் 6:30 PM இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மிஸ் பண்ணாமல் வாங்க, நிறையா ப்ரைஸஸை வின் பண்ணிட்டு போங்க. ரொம்பவே மறக்க முடியாத ஒரு மெமரபிள் ஒரு தீபாவளியாக வந்து இருக்க போகுது. ஸோ என்ஜாய் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து. ஓகே, அண்ட் எஸ், இப்போ ஊர்லலாம் வந்து நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இந்த டைம் வந்து சில பேர் புதுசாக வந்து துபாய்க்கு வந்திருப்பீங்க, யூஏயில் இருப்பீங்க. அப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணும்போது தனியாகவே இருக்கக்கூடாது தெரியுமா? எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் டக்கு நம்ம போயிடணும். நம்ம தமிழகம் இருக்குது, ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் அடுத்தடுத்து அடுத்து வரப்போகுது. நீங்கள் எப்போவுமே உங்களை வந்து பிஸியாகவே வச்சுக்க போகிறீங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: ஹலோ ஹலோ, கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்க்கு வரீங்களா? 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. எங்கேயோ எதை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே? தெரியும், அதனால்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஜோன்ட் அவுட்ல தான் இருப்போம். இல்லை எதையாவது பற்றி, ஒன்று பாஸ்ட்ல இருப்போம், இல்லை ஃபியூச்சர்ல இருப்போம். ப்ரெசன்ட் லைஃப்ல நம்ம இருக்கிறதே கிடையாது, நம்ம எல்லாருமே தான் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெக்கேஷனுக்கு வந்து போகிறீங்க. அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களோட மைண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப வந்து ஆஃபீஸ் போகணுமே, ஐயோ ஒர்க் பெண்டிங்கில் இருக்கே, அது பண்ணுமே, இது பண்ணுமே, மேனேஜர் வந்து கால் பண்ணுவார், அந்த மெயில் அனுப்பணும், இந்த மெயில் அனுப்பணும், கிரெடிட் கார்டு பில் கட்டணும், நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பென்சஸ் என்ன போகுது, அப்படி இப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அந்த மொமெண்ட்டை எத்தனை முறை மிஸ் பண்ணியிருப்பீங்க? இல்லை ஒன்றா ரெண்டா, எப்போவுமே அப்படி தான் ஆகுது பிரியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ட்ரிப் முடியும் போது நீங்கள் ஃபிசிக்கலி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஆனால் மென்டலி ஒரு ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது இல்லையா? ஒரு ரெஸ்ட்டு கூட வந்து கிடச்சிருக்காது. இதுக்காகவே ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே கூட டக்குன்னு ஏதாவது ஒன்று ஞாபகம் வந்துடும், மைண்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. எங்கேருந்து வருமோனே தெரியாது, ஆனால் கரெக்டாக டான்னு வந்துடும் அப்படின்ற மாதிரி. இல்லை ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து வரீடாக இருக்கீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு டைமுமே வந்து அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வந்து சார்ட் ஆகும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இல்லையா? இட்ஸ் ஓகே, எது நடந்தாலுமே இட்ஸ் ஓகே, என்ன மேக்ஸிமம் என்ன நடந்துருப்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ஏன் நமக்கு வந்து வரமாட்டேங்குது? வேற எங்கேயோ நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தனியாகவோ என்ஜாய் பண்ண போயிருக்கோம் அப்படின்னா, அந்த மொமெண்ட்லேருந்து ஏன் நம்ம எங்கெங்கேயோ போகிறோம்? ஓகே பிரியா, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெஸ்ட் எடுக்கிறது உங்களோட ஒர்க்காக நீங்கள் வந்து பார்க்காதீங்க. அது உங்களுக்கு தேவைப்படுற, எப்படி நம்ம சாப்பிட்றோமோ, எப்படி நம்ம தூங்குறோமோ, அந்த மாதிரி அதுவும் ஒரு விஷயம் தானே, அப்படியே அதை நம்ம பார்க்க மாட்றோம். சில நாள் வந்து ஒர்க் பண்ணுவோம், சில நாள் வந்து லேர்ன் பண்ணுவோம், சில நாள் வந்து ரெக்கவர் ஆகும். அந்த ரெக்கவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் அது ஒரு பார்ட் இல்லையா? மூணுமே வந்து நம்ம லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அது மட்டும் எனக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுது. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: சிறுத்தையின் தமிழி ஒளி.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ எப்போவுமே வந்து நம்மளை கேர் பண்ணிக்கவே மாட்டோம். ஒரு ரெஸ்ட்டுனா கூட அது ஒரு ஒர்க்காக தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு எதுக்கு ரெஸ்ட்டு, அப்படியே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளை ரொம்பவே அலட்சியமாக ட்ரீட் பண்ணுறோம் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எப்போவும் இருக்கக்கூடாது. நம்மளையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ரிமைண்டர் உங்களுக்கு நான் அந்த டைமில் நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பாடியில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அது பேக் பெயினாக இருக்கலாம், பாடி ஸ்டிஃப்னஸாக இருக்கலாம், நெக் பெயின், ஜாயிண்ட் பெயின், மைக்ரைன், போஸ்ட் ப்ரெக்னன்சி ரெக்கவரி, ஸோ தூக்கம் சரியாக வர மாட்டேங்குது, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம நம்மளை கவனிக்கணும். ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா இப்போது சிலிகான் வயசஸ் அண்ட் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜான்லேயும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 0588204172 இஸ் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக்கை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பாடியில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை ஈஸியாக க்யூர் பண்ணி ஆயுர்வேதிக் முறையில் வந்து சரி பண்ணிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நிறைய பாடத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எஸ் இவ்வளோ நேரம் வந்து நிறைய அவங்கக்கிட்ட இருந்து நான் ஷேர் பண்ணல, அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அப்போவே சால்வ் பண்ணும், அப்போவே அது சரியாக போயிடணும், இல்லைனா நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கும், சில பிரச்சனைக்கு சொல்யூஷனே இருக்காது. சில பிரச்சனை நம்ம தான் வந்து உருவாக்கியிருப்போம். எப்போவுமே நம்மளை வந்து டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லை, மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, யாராவது அப்ரிஷியேட் பண்ணக்கூட அப்படிலாம் இல்லைங்க, இதனால தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். வாயை திறந்து நன்றி அப்படின்னு நமக்கு சொல்லவே வராது. எங்கே கொஞ்சம் ஆட்டிடியூட் நினச்சிருவாங்களோ, எங்கே நம்மளே நம்மளை செல்ஃப் ப்ரைஸ் பண்ணுறோம் நினச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காகவே நம்ம அந்த தேங்க்யூ, அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளிமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நமக்கு நம்மளே ஒரு லேபிள் ஒட்டிப்போம் இல்லையா, நான் எப்பயுமே இப்படி தான், நான் வந்து இதுக்கு வர்த் கிடையாது, அதுக்கு வர்த் கிடையாது அப்படின்னு நம்ம யதார்த்தமாக சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட பிரெயினில் போயிட்டு ஆமாம் நீ அப்படி தான் அப்படின்னு நம்மளே வந்து நம்ப வச்சிருது. எல்லாத்துக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். ஸோ அது அப்படியே நம்ம உல்டாவாக ஏன் யோசிக்க மாட்டோம் அப்படின்றத நீங்கள் எனக்கேயாவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஒருவேளை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரிலேட்டாக இருக்குது, ஆஹா ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்னா ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். நீங்கள் ஒரு தடவை அதை அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணி பாருங்களேன், அந்த நெகட்டிவாக இருக்கிறத இல்லையா, மேபி உங்களுக்கு நிறைய வந்து தோணலாம். ஸோ எப்போவுமே நம்மளை வந்து டவுன் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. நான் இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்டே ஷேர் பண்ணும், ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன், அங்கே வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள் எனக்கு. அண்ட் தமிழ் எஃப்எம்மோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அங்கேயும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தமிழ் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ எங்கேயாவது போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. நாளைக்கு மறுபடியும் இதே டைமில் நம்ம மீட் பண்ணலாம் 8 to 11. ஓகே, அன்புடன் நான் ப்ரியா.
1: ஒரே தீர்வு மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பெரும்பாலான மாநிலங்கள் 30 ரூபாய்க்கு அதிகமாகத்தான் மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்றன என்று அமைச்சர் நிர்மல் குமார் தெரிவித்தார். மத்திய அரசின் நிறுவனத்திடம் இருந்து கொள்முதல் செய்யப்படுவதால் ஊழல் செய்ய வழிவகை இல்லை. உப்பூரில் மின் உற்பத்தி செய்ய 6000 கோடி முதலீடு செய்த திமுக அதனை செயற்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். 33 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை 1000 மெகாவாட் அளவுக்குத்தான் கொள்முதல் செய்ய உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கடந்த கால ஆட்சியில் ஒரு யூனிட் மின்சாரத்தை 11 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கொள்முதல் செய்தார்கள். இந்தியாவில் எந்த மாநிலமும் 35 ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரத்தை கொள்முதல் செய்யவில்லை என்று கூறினார். 35 ரூபாய்க்கு மின்சாரம் கொள்முதல் செய்வதை வெற்றி மெகா ஊழல் திட்டம் என்று கூறலாம் எனவும் அவர் விமர்சித்தார். ஆந்திரா அக்டோபரில் 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை ஒரு யூனிட் மின்சாரத்தை கொள்முதல் செய்தது. ஆந்திராவில் 20 ரூபாய் வரை மின்சாரம் கொள்முதல் செய்யும் போது தமிழகத்தில் 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வது எப்படி என்று அவர் வினவினார். கல்லாப்பட்டி கூட்டணி என விமர்சித்துவிட்டு திமுக கூட்டணி ஆதரவுடன் தவிக்க ஆட்சி அமைத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பணபலம் அதிகார பலத்தால் தான் இடைத்தேர்தலில் தவிக்க வெற்றி பெற்றது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கூறினார். தமிழகத்தின் பணவீக்கம் உச்சக்கட்ட நிலைக்கு எகிரியிருப்பது முதல்வர் விஜய் அரசின் அப்பட்டமான நிர்வாக திறமையின்மைக்கு சான்று என்று மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் பணவீக்கம் தேசிய சராசரியை தாண்டி 6.81% என்ற உச்சக்கட்ட நிலைக்கு எகிரியிருப்பது முதல்வர் விஜய் அரசின் அப்பட்டமான நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாகும் என்று அவர் இஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். தொலைநோக்கு பார்வையின்றி அத்தியாவசிய பொருட்களின் உள்ளூர் சந்தை விலையை கூட கட்டுப்படுத்த தவறி ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சீரழித்து சாமானிய மக்களை நடுத்தருவில் நிறுத்தியுள்ளார் விஜய் என்று அவர் கூறினார். முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த 3 மாதங்களாக GST வசூல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. புதிய தொழில் முதலீடுகள் எதுவும் வராமல் ஒட்டுமொத்த தொழில்துறையும் முடங்கி கிடக்கின்றது என்றும் அவர் கூறினார். மறுபுறம் மின்துறையில் வரலாறு காணாத நிர்வாக சீர்கேடு தலை விரித்தாடுகின்றது என்று நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். கோக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமைக்கு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்த அரசு எத்தனை போராட்டக்காரர்களை கைது செய்து சிறையில் அடைக்க முடியும், எத்தனை இளைஞர்களின் குரல்களை பாஜக ஒடுக்க முடியும் என்று அவர் வினவினார். அவர்கள் எவ்வளவு அதிகமான இளைஞர்களை சிறையில் அடைக்கின்றார்களோ அவ்வளவு அதிகமான அரசியல் சார்பற்ற சாதாரண மக்கள் வீதிகளில் இறங்கி மக்களின் உண்மையான சக்தி என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்துவார்கள் என்று அவர் இஸ்தளத்தில் பதிவிட்டார். அசுதோஷ் ரங்கா மற்றும் சௌரவ் தாஸ் ஆகியோருக்கு எங்களது முழு ஆதரவு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட பிரதிநிதித்துவம் மற்றும் சட்டரீதியான ஆதரவையும் வழங்க திமுக தயாராக உள்ளது என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவது மக்களின் உரிமை, அதை பறிக்க யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நமது ஜனநாயகத்தின் குரலை ஒடுக்க நினைப்பவர்கள் நீதியின் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் நாள் வர இருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். அது நரேந்திர மோடியாக இருந்தாலும், அமித்ஷாவாக இருந்தாலும், யானேஷ்குமாராக இருந்தாலும், சாதாரண தொண்டராக இருந்தாலும் அவர்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையின் அத்துமீறல்களையும் சட்டவிரோத கைதையும் எதிர்கொண்ட மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் அது தொடர்பான ஆதாரங்களை காணொளிகள் அல்லது புகைப்படங்களை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் இவை மிகவும் அவசியமானவையாக இருக்கும் என்றும் ராகுல்காந்தி கூறியுள்ளார். சிஜிபியின் முக்கிய நிர்வாகிகளான சௌரவ் தாஸ், அசுதோஷ் ரங்கா ஆகியோர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்வரும் 16 மாலை 5 மணிக்கு டெல்லி சென்ட்ரல் பார்க்கில் மூவர்ண கொடியை ஏற்றும் போராட்டத்தில் பங்கு பெறுவோம் என அவ்வமைப்பின் நிறுவனர் அபிஜித் தீப்கே அழைப்பு விடுத்துள்ளார். சௌரப் தாஸ், அசுதோஷ் ரங்கா ஆகியோர் மூவர்ண கொடியை ஏற்றியதற்காகவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியும். தேசிய கொடியை ஏற்றுவது குற்றமல்ல என்று அவர் எக்ஸ் தளத்தில் காணொளியொன்றை பதிவிட்டுள்ளார். எனவே தேசபக்தர்களும் மூவர்ண கொடியை நேசிக்கும் அனைவரும் அக்டோபர் 16 அன்று மாலை 5 மணிக்கு டெல்லி கன்னாட் பிளேஸில் உள்ள சென்ட்ரல் பார்க்குக்கு தேசிய கொடியுடன் ஒன்று கூடுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டார். அங்கு நாம் தேசிய கொடியை ஏற்றி மூவர்ண கொடியை அசைப்பது குற்றமல்ல என்பதை நிரூபிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகைக்காக ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியம் போனஸாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. தீபாவளி, தசரா, துர்கா பூஜை பண்டிகை காலத்தை முன்னிட்டு ரயில்வே ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் போனஸ் வழங்கப்படுகின்றது. இந்நிலையில் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அதன்படி சுமார் 11.40 லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் அளிக்க 2009 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தகுதியுள்ள ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கு நிகரான ஊதியத்தை போனஸாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. அதிகபட்சமாக ஓர் ஊழியர் 17,591 ரூபாய் வரை பெறக்கூடும்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை பிரஜையான அனுஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை சவுதி அரேபியாவின் உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இலங்கையின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இதனை தெரிவித்துள்ளார். சவுதி உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து பிறப்பித்த தீர்ப்பை அக்டோபர் 13 ரத்து செய்து அறிவித்துள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ராஜதந்திர மற்றும் சட்ட ரீதியான முயற்சிகளின் பலனாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்றும் சிவராசாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிவாரணம் என்றும் அருண் ஹேமச்சந்திர கூறியுள்ளார். அனுஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை ரத்து செய்வதற்கு அந்நாட்டின் உயர்நீதிமன்றம் எடுத்த தீர்மானத்தை பெரிதும் பாராட்டுவதாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சவுதி உயர்நீதிமன்றம் எடுத்த இந்த தீர்மானத்தை பாராட்டி ஜனாதிபதி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் 11 இட்டு இதனை தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் அனுஜனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் இதுகுறித்து அவதானத்துடன் இருந்த அனைத்து இலங்கை மக்களுக்கும் பெரும் ஆறுதலையும் நிவாரணத்தையும் அளிப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நட்புறவு, நாட்டில் சட்ட நடைமுறைக்கு மதிப்பளித்து மேற்கொள்ளப்பட்ட பொறுமையான ராஜதந்திர தலையீடுகள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள ஓர் இலங்கையருக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த அனைத்து தரப்பினரின் தளராத முயற்சியினாலேயே இந்த நல் முடிவை பெற முடிந்தது என அவர் சுட்டிக்காட்டினார்.
1: அமீரக செய்திகள்.
3: எதிகாத் ரயில் பயணிகள் நாளை முதல் துபாய் மெட்ரோவுக்கு நேரடியாக மாறிச் செல்லும் வசதியை பெறுகின்றனர். அல் அலாயிஸ் ரயில் நிலையத்தையும் ஜுமைரா கால்ஃப் எஸ்டேட் மெட்ரோ நிலையத்தையும் இணைக்கும் புதிய நடைபாலம் திறக்கப்பட உள்ளதாக எதிகாத் ரயில் நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்துள்ளது. இந்த புதிய நடைபாலம் பொது போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. இதன் மூலம் ரயிலில் வரும் பயணிகள் டாக்ஸி அல்லது பேருந்துகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமின்றி நடந்து மெட்ரோ ரயிலுக்கு மாறிக்கொள்ள முடியும். துபாயின் மிக பிரபலமான பொழுதுபோக்கு தலமான குளோபல் வில்லேஜ் 31st சீசனுக்காக இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த சீசன் 2027 மே மாதம் வரை நடைபெற உள்ளது. இந்த ஆண்டின் கருப்பொருளாக மோ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி புதிய பொழுதுபோக்கு அம்சங்களும் பார்வையாளர்களிடையே வரவேற்பை பெற்ற பழைய சிறப்பம்சங்களும் மீண்டும் இடம்பெறுகின்றன. பார்வையாளர்களை கவரும் வகையில் 200க்கும் மேற்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்களுடன் புதிய ரோலர் கோஸ்டர் சவாரியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த சீசனில் குடும்பத்தினர் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மேலும் பல அனுபவங்கள் காத்திருக்கின்றன.
1: உலக செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் வசிக்கும் இந்தியர்களை அதிகாரிகள் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டால் பாதுகாப்பான இடத்தில் தஞ்சமடையுமாறும் ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே சவுதி விமான நிலையங்களில் நடைபெற்ற உயிரிழப்புகளை ஏற்படுத்திய தாக்குதல்களில் காயமடைந்த இந்தியர்களின் உடல்நிலை குறித்தும் தூதரகம் புதிய தகவலை வெளியிட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் இருவர் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒருவரின் உடல் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதையடுத்து அவர் உயர் கண்காணிப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் ஒருவர் சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளார். மேலும் 4 பேர் பொது வார்டில் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிடையில் கண்ணி விடியில் சிக்கிய சரக்கு கப்பல் ஒன்று தீப்பிடித்து நீரில் மூழ்கியுள்ளது. இதனை ஈரானின் புரட்சிகர காவல்படை இன்று அறிவித்தது. இதேவேளை பிரிட்டனைச் சேர்ந்த பாதுகாப்பு நிறுவனமான வான்கார்ட் நிறுவனமும் ஒரு கப்பல் மூழ்கியதாக தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவத்தின் கொள்கை ரீதியான பிரிவான புரட்சிகர காவல்படையின் கடற்படை வெளியிட்ட அறிக்கையில், அங்கீகரிக்கப்படாத மற்றும் ஆபத்தான கடல் வழிப்பாதையை பயன்படுத்தி ஹோர்மூஸ் நீரிணையை கடக்க முயன்ற சரக்கு கப்பல் வெடித்த கண்ணி வெடியில் சிக்கியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 2500 மேற்பட்ட சரக்கு கொள்கலன்கள் இருந்ததாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. புரட்சிகர காவல்படை வெளியிட்டுள்ள படங்களில் கப்பலில் இருந்து கரும்புகை மேலெழுவது காணப்படுகின்றது. மேலும் கப்பலில் இருந்து கடலில் விழுந்துள்ள ஏராளமான சரக்கு கொள்கலன்கள் நீரில் மிதப்பதும் படங்களில் தெரிகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய வேகப்பந்து வீச்சாளர் டி நடராஜனை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மீண்டும் தனது அணியில் இணைத்துள்ளது. இந்த பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக சன்ரைசர்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த ஜீஷன் அன்சாரி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு மாறியுள்ளார். 2025 வீரர்கள் ஏலத்தில் டி நடராஜனை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 10.75 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. கடந்த 2 சீசன்களில் அந்த அணிக்காக 12 போட்டிகளில் விளையாடிய அவர் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
1: Tamil FM. Tamil FM. Namma Radio, Namma Music.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
5: Brought to you by Anathangam Golden Diamonds. Onka Veta Goluva, Anathangam Golden Diamonds oda social media pages la register panni, diamond necklace vellum vaipai perungal.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: நம்ம ரேடியோ.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: Message from all of us at Ichimbakam to Mercury.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும், தமிழ் FM கா ஹுக்கும, தமிழ் FM கா ஹுக்கும, ஹுக்கும, ஹுக்கும்.
3: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா ஆண்டனிடா?

0: जो कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம். 89.4. Don't you mess with me. Don't you mess with me. Don't you mess with me.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Bro, I need a OCB, bro. OCB. It's not OCB. It's OCB.
2: Chhi, OCB milega kya mujhe? Kidhar milega? Arey OCB chahiye yaar mere ko. OCB kidhar milega?
1: No,

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: இன் அசோசியேஷன் வித்
6: தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th அண்ட் 18th அக்டோபர். Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
7: 89.4 Tamil FM.

மொழிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: You believe devil? I am the devil.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. Back now nano US la kuda adhe FM da nadi kepu 89.4.
3: eppatam poochi pattam poochi vekkapatti sirigidu kadamisa etti katti pudikidu potti vacha asagella patti kittu erigidu kaadalenu pujalukku po koora.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: எனக்கு
1: கோல்டன் டைமண்ட்ஸ் வெல்லும் பெறுங்கள்.